நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 13 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 5 தேதி, இன்று திங்கட்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:50. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். இல்லென்றும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே யுள. ஈகை என்னும் அதிகாரத்தில் வரும் இக்குறளின் பொருளானது, யான் வறியவன் என்னும் துன்ப சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிபரப்பு உடையவனிடம் உண்டு. மீண்டும் ஒரு முறை குரல். இல்லென்றும் எவ்வை உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே யுள. குரல் எண் 223. ஈகை என்னும் அதிகாரத்தில் வரும் இக்குறளின் பொருளானது, யான் வறியவன் என்னும் துன்ப சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிபரப்பு உடையவனிடம் உண்டு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தனும் நல்லவை கேட்க வள்ளலார் ஆன்மீனிய ஒருமைப்பாடு. வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். நிகழ்ச்சியில் பண்ணைக்கூட்டையில் மீன் வளர்ப்பு முறை முதற் பகுதி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த கல்வி. வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் அறிவும் அறிவியல், ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, மார்பக புற்றுநோய் பற்றிய உண்மைகள் மற்றும் தவறான நம்பிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு நம்ம பர்சனாலிட்டியை நம்ம டிசைட் பண்றோமா இல்ல நம்ம சுற்றி இருக்கவங்க உருவாக்குறாங்களா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ. பதினொன்று வளமான பாரதம் விபிஜி ராம்ஜி விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ராய்கர் மற்றும் அஜீவிகா மிஷன், கிராமப்புற மக்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்து சித்திரத்தின் 2 பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பருவகால நோய்களும் அதற்கான சிகிச்சைகளும் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் எம் ராஜா அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரூலிங். 5:00 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர்ஜே சாண்ட்ரின் மற்றும் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். இரவு 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் மதியம் 1:00 வரை மணிக்கூறு முறையும் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்களே, 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8 மணிக்கு வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் வடலூர் ஆர் சிவக்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. பாரதி ராமசுபன் அவர்கள் பாட்டு இடம்பெறும். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின். கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலி இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு ஆன்மநேயம். நெறிப்படுத்துகிறார் மலர்விழி. 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள். இதில் அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கலாமா தொடர்ச்சி. வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து கடல் வேளாண்மை குறித்து பரங்கிப்பேட்டையில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மையத்தின் முன்னாள் புல முதல்வர் முனைவர் பி ஆனந்தராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. பழனி சண்முகசுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 ஏன்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம். கற்றுக் கொடுப்பவர் சௌமியா நாராயணன். கற்றுக்கொள்பவர் நிரோஷா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சுபலட்சுமி சுவனலதா ஆகியோரின் இரு வயலினிசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. கதை திரைக்கதை மாரா ஜோசி. இயக்கம் பி ஆர் பந்தலு. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது திருவிழா என்னும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணி முதல் 6:10 வரையிலும், இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8:35 முதல் 8:58 வரையிலும் திரு இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் வேணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அவர்கள் 25 ஆண்டுகால பொது சேவையை நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு தொடர். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை. 10 மணிக்கு ரவிவாசிரிய அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஹிந்தோல் பெண்டஸ் அவர்களின் காயலிசை கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 சிந்தனை மலர் மற்றும் 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிறப்புகள் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிறப்புகள் 2 மணி 3:05 இரவு 9:00-11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 10:00-11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். அடுத்ததாக சேவை செய்தியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். புதுச்சேரி அம்பலத்தொடையார் மடத்து வீதி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் இன்று காலை 9:30 மாலை 6:30 சன்மார்க்க சொற்பொழிவு நடைபெறும். காலை 8:45 ஆராதனை பிரசாதம் வழங்கும் நிகழ்வு நடைபெறும்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
2: எல்லா உயிர்களிடத்தும் அருளையும் அன்பையும் பரப்பிய அருளாளர் வள்ளலார். அருளாசிரியர், இதழாசிரியர், இறையன்பர், உரையாசிரியர், சமய சீர்திருத்தவாதி, சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞானாசிரியர், தீர்க்க தரிசி, நூலாசிரியர், பதிப்பாசிரியர், போதக ஆசிரியர், மொழி ஆய்வாளர், பண்பாளர் என பன்முக திறன்கள் கொண்டவர். எல்லா மதங்களிலும் உள்ள தத்துவ உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த இயக்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோறும் இறந்தும் பசியரா வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றாரை கண்டு உளம் துடித்தேன் என்று பாடிய வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார். அறிவு நெறி விளங்க சத்திய ஞான சபையை உருவாக்கி ஒளி வழிபாடாக இறைவனை வணங்க வேண்டும் என்னும் உயர்ந்த தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தினார். கொல்லாமை, பசிப்பிணி போக்குதல் இரண்டையும் முதன்மை கொள்கைகளாக கொண்டிருந்தார். வள்ளலார் இயற்றிய மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்ப ஆகிய நூல்கள் இவர் கொள்கையின் சாராம்சங்கள். பட்டினி உற்றோர் பசித்தனர், கலையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீர் என்றே நடுக்குற்றேன், இட்ட இவ்வுலகினில் பசி என்றால் எந்தாய் என் உள்ளம் நடுங்குவது இயல்பே என்று பசி கொடுமையை வள்ளலார் கூறுவது போல் வேறு யாராலும் கூற முடியாது. ஜீவகாருண்மே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பர் வள்ளலார். ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியம் எந்த வகையிலும் ஆதரவில்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்னும் பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்வதே ஆகும். ஒருமுறை சென்னையில் சங்கராச்சாரியாருடன் வள்ளலார் உரையாட முற்பட்ட போது தமிழின் பெருமையையும் உண்மைத்தன்மையும் உணர்த்த முற்படும் நோக்கில் ஓர் உரை நிகழ்த்துகின்றார். வள்ளலார் செய்தருளிய அவ்வுரை உண்மை விளக்கம் அல்லது சித்தாந்த தீபிகை என்னும் திங்கள் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சுத்த சித்தாந்த ஆரிஷ ரீதிப்படி கடவுள் அருளாணையால் கற்பிக்கப்பட்டதும் எப்பாஷைகளுக்கும் பிதுர்பாஷை என்று ஆந்தோர்களால் கொண்டாடப்பட்டதும் இனிமை என்று நிறுத்தம் சிந்திக்கப்பட்டதுமான தமிழ் என்னும் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழி என்று அவர் குறிப்பிட்டுள்ளமை சிந்திக்கத்தக்கது. உயிருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்நாள் முழுவதும் இருப்பது பசியே. பிறப்புக்கு முன்னேயும் பசி உண்டு, கரு உற்பத்தி காலத்திலேயே பசியும் தொடங்கி விடுகிறது. எனவே கருவறை தொடங்கி கல்லறை வரை உணவு நம் உடல் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையாகின்றது. சமூகத்தை ஈதல் என்னும் அறம் கொண்டு நற்சமூகமாக மாற்ற முனைந்த சிற்பி வள்ளலார். ஈதல் அறத்தினை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஈதலின் சிறப்பு, ஈதலின் நன்மைகள் என பெரும் பட்டியலை அருட்பாவடியில் அளிக்கின்றார். உலகில் உள்ள எல்லா சமயங்களும் பசிப்பிணி போக்குதலை வெவ்வேறு வடிவங்களில் கூறியுள்ளன. அதனால்தான் வள்ளலாரும் வள்ளுவரை பின்பற்றி பசிப்பிணி போக்கும் அறத்தின் வாயிலாக சன்மார்க்கத்தை வலியுறுத்தினார். ஈத்துவக்கும் இன்பம் என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழும் நெறிமுறைகளில் முக்கியமானது. ஆசையே எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்பர் திருமூலர். ஆனால் வள்ளலாரோ சகல துன்பங்களுக்கும் காரணம் வறுமையால் வரும் பசி குடுமையே என்கிறார். ஆசையற்றவர்கள் இருக்கிறார்கள், பசியற்றவர்கள் உலகில் யாரும் இல்லை. அப்பருக்கு ஆசை இல்லை, பசி இருந்தது. ஆண்டவனே கட்டுச்சோறு கொண்டு வந்து கொடுத்தான். அதேபோல் பட்டினத்தாருக்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது. என் பசிக்கு அன்னம் இருந்த இடம் தேடி கொண்டு வந்து கொடுத்தால் புசிப்பேன் என்கிறார். அதேபோல் வள்ளலாருக்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது. ஒற்றியூர் வடிவுடை அம்மையே அன்னியார் வடிவில் தோன்றி உணவளித்தார். இதன் பிரதிபலனாகவே வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி ஏழைகளின் பசிப்பிணி போக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். வள்ளலாரின் பிறந்த நாளான இன்று அவரை நினைந்திருப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசும். இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள், 18 நாள் திங்கட்கிழமை, நேரம் 6:35. உழவருக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ப்பு முறை முதல் பகுதி,

0: ஒரு வழியா மீன் வாங்கிட்டோம், வீட்டுக்கு போயிட்ட. பொண்டாட்டி கையில கொடுத்து குழம்பு வச்சு பரிமாறும் போது கிடைக்கும் சந்தோஷம் இருக்க, அடடா அளவிட முடியாத சந்தோஷம். சரி, வீடு போய் சேர ரொம்ப நேரம் ஆகும், அலுப்பு தெரியாம இருக்க பாட்டு பாடிக்கிட்டே வீடு போய் சேருவோம்.
1: வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னாக்கும் நீ

0: ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம், ஐய மேல தாளம் முழங்கி வரும் வஞ்சிர மீனு வாத்தியம், வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம்.
1: கருத்தமுத்து கருத்தமுத்து, எப்பா நில்லுப்பா. நீ என்ன காலையிலேயே மீனை பத்தி பாட்டு பாடிட்டு அது இன்னும் டான்ஸ் ஆடிக்கிட்டே சைக்கிள் ஓட்டுற?
2: இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு வைக்க போறோம், அதான் பொஞ்சாதி போய் கெண்ட மீன் வாங்கினா ஆஞ்சு எடுத்துன்னு வர சொல்லிட்டா.
1: வாங்கிட்டு போயிட்டு இருக்கியா? ஓ, அந்த சைக்கிள் மாட்டிருக்க பையில தான் மீன் எல்லாம் இருக்கா? என்ன மீன்ப்பா அப்படி வாங்கின?
2: ரோகு கண்ட கத்தமுத்த.
1: கத்தமுத்த, என்ன விலைப்பா?
2: மீன் வியாபாரி கிலோ 250 ரூபா கிட்ட சொன்னாரு, நான் அடிச்சு புடிச்சு ஒரு 200 ரூபா வாங்கிட்டு வரேன்ப்பா கிலோ.
1: ஓஹோ, எத்தனை கிலோ வாங்கிருக்க?
2: 2 கிலோ வாங்கிட்டு வரேன்.
1: ஏப்பா 400 ரூபா கொடுத்து மீன் வாங்கிட்டு வரேன்?
2: ஆமா.
1: சரி, நீ விவசாயி தானே?
2: ஆமா.
1: ஒரு 10-15 ஏக்கர் நிலம் வச்சிருக்க?
2: ஆமா.
1: நடுப்புற 1 ஏக்கர்ல குளம் வெட்டி மீன் வளர்க்க கூடாதா?
2: என்ன சொன்ன?
1: ஏப்பா 1 ஏக்கரை குளத்துக்குன்னு ஒதுக்கி அதுல மீன் வளர்க்கறதோட இல்லாம அந்த குளத்து தண்ணியை எடுத்து நீ நெல் வயலுக்கு, கரும்பு தோட்டத்துக்கு, வாழை வயலுக்கு எல்லாம் பாய்ச்சனு வச்சுக்க, விளைச்சலும் அமோகமா இருக்கும்பா.
2: நல்ல ஐடியா சொல்லிக்கிறேன்.
1: ஆமாம்பா, மீன் இப்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு உணவுப் பொருள் ஆயிடுச்சு. நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்கப்பா, அதனால தாராளமா மீன் வளர்ப்புல ஈடுபடலாம்.
2: எனக்கு முன்னாடியே தோணாம போச்சுப்பா காத்தமுத்தா, என்கிட்ட மத்த விவசாயம் போக 1 ஏக்கர் நிலம் இருக்குது, அதுல மீன் பண்ண வளரணும்பா. அதுக்கு எவ்வளவு செலவாகும், எப்படி குளம் வெட்டுறது, மீன் குஞ்சு எங்கிருந்து வாங்கிட்டு வந்து விடுறது, இத பத்தி விவரம் கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்லு காத்தமுத்தா.
1: காத்தமுத்தா, இப்படி நின்னுகிட்டே பேசுனீங்கன்னா கதைக்காவாது.
2: சரியா,
1: பாப்பா அப்படி போய் அந்த ஆலமரத்துக்கிட்ட உட்காந்து பேசுவோம்.
2: நல்லா இருக்கும்.
1: சரிப்பா, உட்காருப்பா உட்காருப்பா. கருத்தமுத்த, 1 ஏக்கர் குளம் வெட்டணும் அப்படின்னா முதல்ல இடத்த நல்ல முறையில நம்ம தேர்வு செஞ்சுக்கணும்.
2: ஏன் கருத்தமுத்த, இருக்கிற இடம் தானா, அதுல என்ன நிலத்தை தேர்வு செய்யறது?
1: கிழக்கு மேற்குல நம்ம குட்டை வெட்டுற மாதிரி பாத்துக்கணும்பா.
2: சரி,
1: சூரியன் கிழக்கேந்து மேற்கு தானே போகுது?
2: ஆமா.
1: அப்ப சூரிய வெளிச்சம் நம்ம மீன் குட்டைக்கு எப்போதும் கிடைக்கணும்னா செவ்வக வடிவத்துல நீல வாக்குல கிழக்குல இருந்து மேற்க இருக்கணும்.
2: ஓஹோ,
1: அப்பதான் வந்து சூரிய வெளிச்சம் முழுமையா நம்ம குட்டைக்கு கிடைக்கும்.
2: ஓஹோ, இவ்வளவு விஷயம் இருக்கா?
1: ஆமாப்பா, இதுல முக்கியமா நம்ம கவனம் செலுத்திக்கணும்.
2: சரி,
1: அப்புறம் ரொம்ப ஆழம்லாம் வெட்டணும்னு அவசியம் இல்லப்பா. 2 அடி ஆழத்துக்கு மண்ணை நல்லா வெட்டி அந்த மண்ணை வச்சுக்கிட்டு கரையில 5 அடி உயரத்துக்கு நம்ம கரை அமைக்கணும். இப்ப வெட்டு செலவும் நமக்கு கம்மியாயிடும், இப்ப நமக்கு கரையும் நல்லா உயரமா ஆயிடும். அதுக்கு பிறகு நம்ம வெட்டின இடத்துடைய தரப்பகுதி இருக்குல்ல, அதுல 100 கிலோ கல் சுண்ணாம்பு அதை போட்டு, அதுவும் பரவலா போடணும்பா, எல்லா இடத்துலயும் படுற மாதிரி. அதுக்கு பிறகு 1.5 அடி உயரத்துக்கு தண்ணியை நிறுத்தி 2 டன் ஈர சாணம் இத கரைச்சு விடணும்பா. சாணத்தை ஒரே இடத்துல கொட்டிடாத, குட்டை முழுக்க எல்லா இடத்துலயும் பரவலா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்பா. அதுக்கு பிறகு 3 நாள் அப்படியே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த 3 நாள் கழிச்சு

0: இந்த ஃபைட்டோ பிளாங்டன் அது உருவாகும். அதுக்கு பிறகுதான் மீன் குஞ்சை விடணும்.
1: ஓஹோ, அது என்ன கதை முத்து? ஃபைட்டோ பிளாங்டன்
0: எப்பா? அது ஒரு மிதவை தாவர உயிரிப்பா, அதாவது ஒரு செல் உயிரி மாதிரி. அது ஆனா தாவரத்தை சேர்ந்தது. அது நம்ம கண்ணுக்கு நேரடியா தெரியாது. ஆனா அது ஒரு கும்பலா இருக்கிறப்ப தண்ணி வந்து பச்சை கலரா மாறி இருக்கும். குளம்லாம் பார்த்தோம்னா ஒரு கிளிப்பச்சை நிறத்துல தண்ணி இருக்கும். அந்த பச்சை கலருக்கு என்ன காரணம்னா, இந்த ஃபைட்டோ பிளாங்டன் அப்படிங்கிற மிதவை உயிரி தான் காரணம். அது ஒரு ஆல்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு பாசி இனத்தை சேர்ந்தது. இப்ப இது உருவாயிடுச்சுன்னா குளத்துல வந்து பச்சை கலர் வந்துடும். அதுக்கு பிறகுதான் நம்ம மீன் குஞ்சுகளை விடணும்.
1: அதுக்கு பிறகு விடணும்,
0: நாம விடுற மீன் குஞ்சுகளுக்கு உணவே அந்த ஃபைட்டோ பிளாங்டன் தான். ஃபைட்டோ பிளாங்டன் சரியா உருவாகல அப்படின்னா ஒரு டன் சாணத்தை திரும்பவும் தண்ணியில நல்லா கரைச்சு விடணும். அதுக்கு பிறகு ஒரு ஒன்னு ரெண்டு நாள் கழிச்சு அப்படியே பார்த்தோம்னா ஃபைட்டோ பிளாங்டன் அதிகமா உருவாகினது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பிறகுதான்ப்பா ஒரு ஏக்கருக்கு 6000 மீன் குஞ்சை விடணும்.
1: மீன் குஞ்சு வளர்ந்து வரும்போது என்ன மாதிரியான உணவுகளை கொடுக்கணும்பா?
0: நல்ல கேள்வி கேட்டப்பா. முதல்ல 4 அடி உயரத்துக்கு தண்ணியை நிறுத்தி வச்சுக்கணும். இது எப்போதும் இந்த அளவுல இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஏன்னா இந்த புல்லுகண்டை மேலாப்புல இருக்கும். அப்புறம் இந்த ரோகு, மிருகாலு, கட்லா இதெல்லாம் வந்து அதாவது பாதையில வந்து அரை தண்ணியில இருக்கும், அப்புறம் தர ஓரத்துல இருக்கும், இப்படி மாறி மாறி இருக்குங்க. இந்த மாதிரி தண்ணியை 4 அடி உயரத்துக்கு வச்சுக்கணும். அப்புறம் முத 15 நாளைக்கு மீன் குஞ்சுகளுடைய மொத்த உடல் எடையில 4% அளவுக்கு நாம குச்சி தீவனத்தை தனியா கொடுக்கணும்பா.
1: ஓஹோ, அது என்ன குச்சி தீவனம்?
0: அது ஒரு தீவனம் கடையில விக்குது, அது சின்ன சின்ன குச்சி மாதிரி இருக்கும், அதனால குச்சி தீவனம். ஒரு மீன் குஞ்சு சராசரியா 60 கிராம், 6000 மீன் குஞ்சுடைய உடல் எடை பார்த்தோம்னா 360 கிலோ வருது. அப்ப 4% பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம 14 கிலோ தீவனம் கொடுக்கணும். இத காலை மாலை இப்படி 2 வேளை பிரிச்சு நம்ம கொடுக்கணும்பா. எல்லாம் வெயில் நேரத்துல மீன் குஞ்சுகள் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், அந்த நேரத்துல தீவனம் கொடுத்தா நல்லா சாப்பிட்றோம். மாலையில ஒரு 5 to 6 குள்ளர தீவனம் கொடுக்கலாம். அப்புறம் 15 நாளைக்கு பிறகு தினமும் கொஞ்சம் தீவனத்தை அதிகப்படுத்தணும்னா 17 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். 1 மாசத்துக்கு பிறகு மீன்களுடைய மொத்த எடையில 3%, அது தினமும் நம்ம தீவனமா கொடுக்கணும். மாதம் 1 முறை மீன்களுடைய எடைய நம்ம பார்க்கணும், நல்லா வளர்ந்து வருதா, நல்லா வெயிட்டு கூடுதா, இதெல்லாம் கவனிச்சு, நோய் வராம இருக்குதா, இதெல்லாம் பார்த்து நாம மீன் குஞ்சுகளை வளர்த்தோம்னா நமக்கு பின்னாடி நல்ல லாபம் கிடைக்கும். கருத்துமுத்த, இப்பவே எனக்கு நேரம் ஆயிப்போச்சு. இந்த கதையெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு
1: வச்சுக்கோங்க,
0: ரொம்ப நேரம் எடுத்துரும்பா. நான் நாளைக்கு வந்து இதெல்லாம் உனக்கு
1: சொல்றேன்.
0: நீனும் காலங்காத்தால வேற எங்கேயும் நிக்காம மீன் வேற ஆஞ்சி எடுத்துட்டு கரெக்டா போய் குழம்பு வச்சு ரெடியா வைப்பா, மத்தியானம் வீட்டுக்கு வந்துடறான் சாப்பிடறதுக்கு.
1: சரி காதமுதா, காதமுதா, நாளைக்கு ஏரிக்கார ஓரத்துல இருக்கிற ஒத்த புளிய மரத்துக்கு வந்துற. இன்னும் இத பத்தி கொஞ்சம் எனக்கு விளக்கமா சொல்லு.
0: சரிப்பா சரிப்பா, நாளைக்கு பொழுது விடிஞ்சவுடனே நான் அங்க
1: இருக்கிறேன்.
0: இன்னைக்கு மத்தியானம் உன் வீட்டுலதான் எனக்கு சாப்பாடு.
1: சரி காதமுதா.
0: சரி போயிட்டு வட்டுமா?
1: பாத்து போயிட்டு வாமா.
0: சரிப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் பண்ணைக்குட்டையின் மீன் வளர்ப்பு முறையின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: பார்மலிலும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்டகாலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் சட்டவிரோதமானவை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளதை அடுத்து இவ்வாறு அவர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் நடத்தப்பட்டு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட்டு வரும் திரு ராகுல்காந்தியும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் மூலம் சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சர்களாக செயல்படும் அனைவரும் சட்டவிரோதமானவர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் அரசியலமைப்பை தொடர்ந்து அவமதிப்பதை காங்கிரஸ் கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். தொகுதியை சாராத வெளிநபர்கள் உடனடியாக அங்கிருந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தினர். நேற்று மாலை முதல் இந்த இரு தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் தருவதை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் மதுராந்தகம் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாளை வாக்குப்பதிவை ஒட்டி இந்த 2 தொகுதிகளிலும் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. கடந்த மாதம் 25ஆம் தேதி காலாண்டு தேர்வு நிறைவடைந்ததை அடுத்து 26ஆம் தேதி முதல் நேற்று வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் விடுமுறைக்கு பின்னர் இன்று திறக்கப்படுகின்றன. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளன. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளுக்குட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நாடு முழுவதும் பயன்பாட்டில் உள்ள டீசலில் இயங்கும் மின்சார ரயில்களை திரவ எரிவாயுவில் இயங்கும் வகையில் படிப்படியாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதற்காக டீசல் மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கும் ரயில்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டு இரட்டை எரிபொருளில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் பெரும்பாலான ரயில்கள் மின்சார எஞ்சின்கள் மூலம் இயக்கப்படுகின்றன. மின்மயமாக்கப்படாத வழித்தடங்கள் மற்றும் டீசல் எஞ்சின்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல்

0: காசை குறைக்கும் வகையில் டீசல் எஞ்சின்களை முற்றிலுமாக குறைத்து திரவ எரிவாயு மற்றும் மின்சாரத்தின் மூலம் எஞ்சின்களை இயக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒருசில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒருசில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாலஸ்தீனத்தின் காசா திட்டுப்பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை நேற்று நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் கமாண்டர் உயிரிழந்தார். ரஷ்யாவுடன் முத்தரப்பு பேச்சு நடத்தலாம் என்ற அமெரிக்காவின் யோசனையை வரவேற்பதாக உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.9 பதிவாகியுள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்டவரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் நெய்க்குப்பை கிராமத்தில் வரும் 14 தேதி மாவட்ட ஆட்சியர் திரு அப்துல் ரஷீத் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் பண இரட்டிப்பு மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வன்னிக்கோணந்தல் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு உணவு பாதுகாப்புத் துறையினர் சீல் வைத்து அபராதம் விதித்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. இன்று காலை 9:30 மணிக்கு அகமதாபாத்தில் இந்த போட்டி தொடங்கவுள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இந்திய கால்பந்து சங்கத்தின் ஷீல்டு கோப்பைக்கான அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் மோகன் பகான் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள 2வது அரையிறுதியில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், நமது வீரர்களின் கடின உழைப்பு, திறன் மற்றும் விடாமுயற்சி ஆகியவை நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த இந்த போட்டியில் 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களை இந்திய அணி வென்றிருப்பது திறமைகளுக்கு சாட்சியாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்ட இந்திய குழுவினர் அனைவரையும் நினைத்து நாடே பெருமிதம் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து வீரர் மற்றும் வீராங்கனைகள் தொடர்ந்து பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறவும் பல சாதனைகளை படைக்கவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், பதக்கம் வென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1வகுப்பு முதல் 8வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2வது பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ராம் தங்கநகை மாளிகையின் சுழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க. ராம் தங்க நகை மாளிகையில உங்க பழைய நகைகளை

0: பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
1: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த கல்வி வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
2: வணக்கம். கல்வியின் உண்மையான நோக்கம் என்ன? அது வெறும் பட்டம் பெறுவதும் வேலை தேடுவதுமாக மட்டுமே இருக்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. மற்ற மனிதர்களுடனும் இயற்கையுடனும் இணைந்து பொறுப்புணர்வுடன் வாழ்வது எப்படி என்பதை கல்வி நமக்கு கற்றுத்தர வேண்டும். இன்று கல்வியின் மூன்று முக்கிய பிரிவுகள் குறித்து நாம் பேசலாம். சுற்றுச்சூழல் கல்வி என்றால் என்ன? நம்மை சுற்றியுள்ள இயற்கை உலகத்தை புரிந்து கொள்ள சுற்றுச்சூழல் கல்வி உதவுகிறது. அதாவது காற்று, நீர், மண், காடுகள், சதுப்பு நிலங்கள், எரிசக்தி வளங்கள் மற்றும் நாம் உருவாக்கும் கழிவுகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள இது துணை புரிகிறது. மேலும் நமது அன்றாட செயல்பாடுகள் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதையும் அந்த எதிர்மறை விளைவுகளை குறைக்க நாம் என்ன செய்யலாம் என்பதையும் அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பல்லுயிர் கல்வி என்றால் என்ன? பல்லுயிர் என்பது பூமியில் உள்ள பல்வேறு வகையான உயிரினங்களை குறிக்கிறது. தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், நுண்ணுயிரிகள் மற்றும் அவை வாழும் சூழல் மண்டலங்கள் ஆகும். ஒவ்வொரு உயிரினமும் ஏன் முக்கியமானது என்பதையும் உள்ளூர் உயிரினங்கள், வாழ்விடங்கள் மற்றும் சூழல் மண்டலங்களை பாதுகாப்பது நமது சொந்த உயிர் வாழ்வுக்கு ஏன் அவசியம் என்பதையும் மாணவர்கள் புரிந்து கொள்ள பல்லுயிர் கல்வி உதவுகிறது. காலநிலை குறித்த கல்வி பற்றி என்ன செய்யலாம்? காலநிலை மாற்றம், அதற்கான காரணங்கள் மற்றும் விளைவுகள், அத்துடன் பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கும் மாறி வரும் காலநிலை சூழலுக்கு ஏற்ப தேவையான நடைமுறை நடவடிக்கைகளை ஆகியவற்றை மாணவர்கள் புரிந்து கொள்ள காலநிலை குறித்த கல்வி உதவுகிறது. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி உள்ளது. சுற்றுச்சூழல் கல்வி என்பது வகுப்பறைக்குள்ளே மட்டும் இருக்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. நமது வளாகங்களே நிலைத்தன்மையான உயிருள்ள ஆய்வகங்களாக மாற முடியும். மாணவர்கள் உள்ளூர் மரங்களை நட்டு பராமரித்தல், பறவைகளையும் பட்டாம்பூச்சிகளையும் ஆவணப்படுத்துதல், நீரை பாதுகாத்தல், ஆற்றலை சேமித்தல், நெகிழியை குறைத்தல், கழிவுகளை தரம் பிரித்தல், மக்கும் கழிவுகளை உரமாக மாற்றுதல் மற்றும் சீரமைந்த பகுதிகளை மீட்டெடுத்தல் போன்றவற்றில் பங்கேற்கலாம். அவர்கள் பல்லுயிர் ஆய்வுகள், நீர் தணிக்கைகள், ஆற்றல் தணிக்கைகள் மற்றும் கழிவு தணிக்கைகளை நடத்தலாம். இவ்வாறு மாணவர்கள் சுற்றுச்சூழலை பற்றி வெறுமனே கற்றுக்கொள்வதில்லை, அவர்கள் இயற்கையுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள். இந்த செயல்மிகு பங்கேற்பு இயற்கைக்கு உகந்த ஒரு வளாகத்தை உருவாக்க உதவும். அதாவது வளர்ச்சியானது இயற்கையின் பாதுகாப்பு மற்றும் மீட்டெடுப்புடன் இணைத்து செல்லும் ஒரு வளாகத்தை உருவாக்க உதவும். மாணவர்கள் பங்கேற்பு ஏன் மிகவும் முக்கியமானது? மாணவர்கள் வெறும் கற்பவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் எதிர்கால விஞ்ஞானிகள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், தொழில் முனைவோர்கள், பல்வேறு துறை வல்லுநர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் ஆவர். சுற்றுச்சூழல் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது மாணவர்கள் குழுப்பணி தலைமைத்துவம், கூர்ந்து கவனிக்கும் திறன், சிக்கல்களை தீர்க்கும் திறன் மற்றும் சமூக ஈடுபாடு போன்ற நடைமுறை திறன்களை வளர்த்துக் கொள்கிறார்கள். மிக முக்கியமான, அவர்கள் இயற்கையின் மீது ஒரு பொறுப்புணர்வையும் வளர்த்துக் கொள்கிறார்கள். இந்திய அரசும் சுற்றுச்சூழல் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. 2020 தேசிய கல்விக் கொள்கையானது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, நிலையான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் மீதான மரியாதை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. எனவே சுற்றுச்சூழல் கல்வி என்பது வெறும் கூடுதல் கல்விசார் செயல்பாடு மட்டுமல்ல, இது சிறந்த கற்றல், பொறுப்பான குடியுரிமை, வளாகத்தின் நிலைத்தன்மை மற்றும் நிறுவனத்தின் வளர்ச்சி ஆகியவற்றை பங்களிக்க முடியும். அன்பு நேயர்களே, பல வளாகங்கள் இத்தகைய நடைமுறைகளை கையாளும் பொழுது அவை தங்களை சுற்றியுள்ள சமூகங்கள் மற்றும் நகரங்களில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு பசுமை வளாகம் பசுமை சமூகத்தை உருவாக்க பங்களிக்கலாம். பசுமை சமூகங்கள் பசுமையான நகரங்களை உருவாக்க பங்களிக்கலாம். மேலும் பசுமையான நகரங்கள் ஆரோக்கியமான பூமிக்கு வழிவகுக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த கல்வி வழங்கியவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
4: கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுனா வாங்குங்க. ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம்.

0: பேர் விதி பாண்டிச்சேரி.
1: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மெலின் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுடெல்லி வருகிறார். அவருடன் மூத்த அதிகாரிகள் மற்றும் வணிக தலைவர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் வர்த்தகம் மற்றும் முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட இருதரப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து திரு பெர்மெலின் ஆய்வு செய்ய உள்ளார். மத்திய பணியாளர் பொது குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் இன்று புதுடெல்லியில் 17வது ஓய்வூதிய நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற கௌடல்ய பொருளாதார மாநாடு 2026 பிரதமரின் 2ம் முதன்மை செயலர் திரு சக்தி காந்ததாஸ் கலந்து கொண்டார். மாநாட்டில் பேசிய அவர், திவால் மற்றும் நொடித்துப்போதல் சட்டம் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஒழுங்குமுறை மேற்பார்வை போன்ற சீர்திருத்தங்களின் ஆதரவுடன் நாடு பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறினார். இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் மொத்த வாராக்கடன்கள் 1.68% குறைந்துள்ளதையும் அதே நேரத்தில் வங்கியின் லாபம் கணிசமாக அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு, விநியோக சங்கிலி, மீள்திறன் மற்றும் இணைப்பு ஆகியவை வளர்ந்து வரும் மற்றும் நடுத்தர சக்திகளுக்கான முக்கியமான செயல்திட்டங்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற 62வது மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர், மாறிவரும் உலகச் சூழல் வளர்ந்து வரும் மற்றும் நடுத்தர சக்திகளுக்கு இடையே ஒத்துழைப்பிற்கு புதிய வழிகளை திறக்கிறது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சார் ஆகியோரை இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: FM ரெயின்போவில் தொடர்வது
3: புதுவை புதுமையில். நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
4: உலகத்தை காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடவுள்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஓசோன் படலத்தை. அந்த ஓசோன் படல பாதுகாப்பு, அதுக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் என்ன பண்ணணும், இதெல்லாம் நேயர்களோட நாமும் பகிர்ந்துக்கணும். அந்த விதத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம பாரிஸ்ல கூட ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்தாங்க, காடுகள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு. அதுக்காக வளர்ந்த நாடுகள் வந்து தங்களால முடியாட்டினாலும் ஏழை நாடுகளை வந்து காடுகளை வளர்க்க வச்சு அதுக்கான செலவை வந்து நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு பண்ணாங்க. அதனால பல நாடுகள்ல வந்து இப்ப காடுகளை வளர்க்கறது வந்து ஒரு லாபகரமான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. இந்தியா கூட வந்து பல நாடுகள்ல இருந்து இந்த மாதிரி காடுகள் உங்கள்ட்ட இருந்து அந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்றப்ப இந்த ஓசோன் ஓட்டை வந்து முத முதல்ல வந்து அண்டார்டிகாலதான் தோன்றினது அப்படின்னு. அண்டார்டிகாவிலேயே முதல் ஓசோன் அந்த துளை தோன்றியது, அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா வந்து நீங்களும் சொன்னீங்க கொஞ்சம் கீழே இருக்கும் அந்த சைடு அப்படின்னு. என்ன வந்து தென் துருவம் அப்படிங்கறதுனால அப்படி சொன்னீங்க. அது சம்பந்தமா இன்னும் மேலும் செய்திகளை சொல்லுங்க.
5: குளிர்ச்சியான வெப்பநிலை இருக்கிறதுனால அருகே இருக்குன்னு சொன்னோம். நம்ம ஒரு லாஜிக்கலா பார்த்தோம்னா தொழிற்சாலையெல்லாம் நிறைந்து இருக்கிறது உலக நாடுகள்ல தான். ஆனா ஓட்டை இங்கே விழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா துருவ பகுதிகள் தான் விழுந்திருக்கு முதன் முதல்ல. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரணமா இருக்கும். வளர்ந்த நாடுகளின் காற்று மண்டலம் அல்லவா பாடுபட்டு இருக்க வேண்டும் என்ற வினாவிற்கு ஒரு ஆச்சரியமான விடை தான் நமக்கு கிடைக்கும். வளர்ந்த நாடுகளிலிருந்து வெளியேறும் குளோரோஃபுளூரோ கார்பன் வாயுக்கள் மேலேறி அடிவளி மண்டலத்தை அடைகிறது. இது மெல்ல மெல்ல நகர்ந்து துருவத்தை அடையும். ஏன்னா துருவத்தை ஏன் அடைகிறதுன்னா அது குளிர்ச்சியான ஒரு பகுதி. குளிர்கால மாதங்களில் அண்டார்டிகாவின் சூரிய ஒளி படாது. மேலும் -85°C என்ற அளவில் மிக குறைந்த வெப்பநிலை இருக்கும். இவ்வெப்பநிலையில் பனிக்கட்டி மேகங்கள் அங்கங்கே படர்ந்திருக்கும். மேலும் காற்று சுழற்சி துருவத்தின் மேலுள்ள காற்றை உறைய வைத்திருக்கும். இத்தகைய சூழலில் குளோரின் அணு ஓசோனுடன் வீரியமாக வினைபுரிய சாதகமான சூழ்நிலை. இதனால் ஓசோன் படலம் மெல்லியதாக ஆகிறது. இது மெல்ல மெல்ல கோடை காலத்தில் சீர்பட முயற்சிக்கும். மனித குலம் இதனை சீர் செய்ய முயற்சி எடுத்து வருகிறது. அதற்கான ஒப்பந்தத்தை ஐக்கிய நாடுகளின் பொது சபை மான்றியலில் நெறிமுறைகளை வகுத்து ஏற்படுத்தியது. அந்த நாளை தான் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம்.
4: இப்ப நம்ம நாட பொறுத்த அளவுக்கு சார், இந்தியா

0: வந்து இந்த ஓசோன் படல பாதுகாப்புல என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, இது சம்பந்தமா சொல்லுங்களேன்.
1: மான்ட்ரியல் நெறிமுறைகளின்படி ஓசோன் படல பாதுகாப்பில் இந்தியா சர்வதேச அளவில் ஒரு முன்னணி நாடாக செயல்பட்டு வருகிறதுங்கிறது ரொம்ப மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். 1991 ஓசோன் பிரிவு என்ற அமைப்பை சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தால் ஏற்படுத்தப்பட்டது. இது நாட்டின் அனைத்து ஓசோன் பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைக்கிறது. ODS விதி, ODSனா ஓசோன் டிப்ளீஷன். அந்த ஓசோன் டிப்ளீஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஓசோன் சிதைவு பொருட்களை, அந்த ஓசோன் டிப்ளீஷன் சப்ஸ்டன்சஸ், அந்த உற்பத்தியினை, நுகர்வு மற்றும் இறக்குமதியை கட்டுப்படுத்தும் செயல்படும் கடுமையான விதியாகும். சுங்க வரி விலக்கு, ஓசோனை காக்கும் மாற்று தொழில்நுட்பங்களுக்கு அரசு வரிச்செலுகளை வாரி வழங்குகிறது. 2010 CFC CCL4 என்ற கார்பன் டெட்ரோகுளோரைட் பயன்பாட்டை முழுமையாக ஒழித்தது. ஓசோனை பாதிக்கும் HCFC என்று சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரோஃப்ளூரோ கார்பன் 141B என்ற வேதிப்பொருட்கள் கடினமான ஃபோம் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டது. இந்த நுரை போல உள்ள மெத்தைகள்லாம் இதனை முற்றிலும் ஒழித்த முதல் வளரும் நாடு இந்தியாவாகும். இந்தியா கூலிங் ஆக்ஷன் பிளான் ICAP 2019 குளிரூட்டல் தேவைகளுக்கான தேசிய திட்டத்தை முதல் முறையாக அமல்படுத்தியது. அடுத்த 20 ஆண்டுகளில் நாட்டில் குளிரூட்டும் தேவைகளையும் மின் நுகர்வையும் 25% வரை குறைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. கிகாலி திருத்தம் 2021 சர்வதேச ஒப்பந்தமாக நிறுவப்பட்டது. அதனை ஏற்று 2032 4 கட்டங்களாக ஓசோனுக்கு பாதிப்பு தரும் வாய்க்கள் முற்றிலும் ஒழிக்கப்படும் என செயல்பட்டு வருகிறது இந்தியா.
0: பல்வேறு விஷயங்கள், ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டீங்க. இப்ப வந்து ஓசோன் படலம் வந்து கொஞ்சம் மீட்டுருவாக்கம் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஓட்டையெல்லாம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள்லாம் நம்ம பார்க்கறோம். இந்த வளிமண்டல ஓசோனின் இப்போதைய நிலை எப்படி இருக்கு, கொஞ்சம் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்குதா, அதையும் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: மனிதனுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா பீரியட்ல எல்லாம் அடங்கி ஒடுங்கி வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருக்குள்ள சுற்றுச்சூழல் வந்து ஒரு மீட்டுருவாக்கம் பண்ணுவதற்கு அது மூச்சு விட்டு தன்னை மீட்டுருவாக்கம் செய்து கொண்டது. சுற்றுச்சூழல் மிக அருமையாக இருந்தது என்று அந்த காலகட்டத்தில் பல விஞ்ஞானிகள் வந்து வியந்து போகிறார்கள். அதேமாரி இந்த செயல்பாடுகள் வந்து உலகளாவிய செயல்பாடுகளால் நிறைய மாற்றங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா திடீர் மாற்றமா நிகழாது, கொஞ்சம் கொஞ்சமா வரும். 2022 ஜனவரி 15 அன்று பசிபிக் பெருங்கடலில் எரிமலை வெடிப்பும் ஆழிப்பேரலை எனப்படும் சுனாமியும் நிகழ்ந்தன. தொங்கா நாட்டின் எரிமலை தீவான உங்கா தொங்காவில் நிகழ்ந்தது இது. இது சுனாமிகளை ஏற்படுத்தியது. இவ்வெடிப்பில் வெளியான பெருமளவிலான நீராவி அடிமண்டல வலியடுக்கில் சேர்ந்தது. இதனால் 21.9 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஓசோன் படலம் பாதிக்கப்பட்டு மெல்லியதானது. 2025 அண்டார்டிகா ஓசோன் துளையானது 1992 பிறகு பதிவு செய்யப்பட்ட 5வது மிகச்சிறிய ஓசோன் துளையாகும். இது ஓசோன் படலம் படிப்படியாக மீண்டு வருவதை காட்டுகிறது. த சவுத் போலார் ஓர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று அமைப்பும் நில அமைப்பின் எடையும் குளிர் வெப்பநிலையும் சேர்ந்து ஒருவித கலவையை தோற்றுவிக்கிறது. எனவே வசந்த காலங்களில் அண்டார்டிகாவில் அதிக ஓசோன் இழப்பு ஏற்படுகிறது. பின்னர் இது கோடையில் சீரடைகிறது. ஆனால் ஆர்டிக் பிரதேசத்தில் அருகிலுள்ள நில அமைப்புகளால் சற்றே வெதுவெதுப்பான சூழல் நிலவுவதால் ஓசோன் இழப்பு குறைவாகவே உள்ளது. மொத்தத்தில் சர்வதேச ஒப்பந்தங்களால் ஓசோனுக்கு மீண்டு வருகிறது. தென் துருவத்தில் 2066 1980 அதே பழைய நிலையை ஓசோன் அடையும் என்று விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கிறார்கள்.
0: நல்ல மகிழ்ச்சியான செய்தியா சொல்லியிருக்கீங்க சார். இப்ப இந்த உலகத்தை காக்கறதுல வந்து மனிதர்களுடைய பங்கு ரொம்ப இருக்குது. ஏன்னா வந்து குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம் வெப்பமயமாதல், இதுக்கு நாம தான் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றோம். அதுக்கு இந்த பாதிப்புகள் எல்லாம் தடுக்கணும், ஓசோன் படலத்தை வந்து பாதுகாக்கணும், பல்வேறு விஷயங்களுக்கு தனி மனிதர்கள் எந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கலாம். இப்ப நம்ம பெரிய நாடுகளை மட்டும் குறை சொல்லக்கூடாது, ஒவ்வொரு மனிதனும் இதுல வந்து ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை செய்யணும். என்ன செய்யணும் சார்?
1: வெப்பத்தை திறம்பட பயன்படுத்திய நாம் வெப்பத்தை வச்சு பல தொழிற்புரட்சி எல்லாம் நம்ம செஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட நாம் வந்து குளிர் உற்பத்தி செய்யும் முறைகளை மறுபரிசீலனை செய்வது குறித்து போதுமான விழிப்புணர்வை பெறவில்லை என்றே சொல்ல வேண்டும். இதற்கு ஒரு மறுபரிசீலனை தேவையான குளிரூட்டிகளுக்கு வந்து மாற்று செயல்பாடுகள் வந்து செஞ்சிருக்கணும் மனிதன், ஆனா வந்து ரொம்ப சிந்திக்கல. தனி மனிதனால் சில முயற்சிகள் தான் மேற்கொள்ள முடியும், எனவே ஓரளவுதான் தடுக்கலாம். குளிர்பதனத்திற்கு மின்சாரத்தை நம்பி இருப்பதை நிறுத்தலாம். காற்றாலை மூலம் குளிரூட்டம் முயலலாம். பிரிட்டனின் டியர்மேன் நிறுவனம் திரவ ஹைட்ரஜனை கொண்டு இயங்கும் குளிர்சாதன பெட்டிகளை

0: வடிவமைத்து உள்ளார்கள்.
1: திரவ ஹைட்ரஜன்ல இயங்கக்கூடிய ரயில் வந்து இப்ப நம்ம இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. நம்ம பாரத பிரதமர் அதை தொடங்கி வச்சாரு. ஏன்னா வந்து சுற்றுச்சூழலுக்கு
0: ஏற்றதான எரிபொருள்
1: அந்த மாதிரியானது. ஆனா அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க,
0: காலப்போக்கில் சரி செய்யப்படும். சென்ட் அடிப்பது குறிப்பாக காற்று கரைசல் மூலம் உடல் முழுதும் பீச்சு அடிக்கும் சென்ட் முறையை மாற்றணும். வளம் குன்றாத வளர்ச்சிக்கு முயலலாம். எனினும் அத்தியாவசியமதான் இல்லாத வேலைகளுக்கு இருசக்கர வாகனங்களை, நான்கு சக்கர வாகனங்களை தவிர்த்து நடந்தே செல்லலாம்.
1: ஏன்னா இப்ப வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒருத்தவங்க கார் எடுத்துக்கிட்டு அப்படியே போய் அடுத்தவங்க வீட்டுல வந்து ஏத்திக்கிட்டு இப்படி ஆபீஸ் போற ஒரு பழக்கம் எல்லாம் இருக்கு. நம்ம நாட்டுல பெரிய காரா இருக்கும், ஒரே ஒருத்தர் உட்காந்து ஓட்டிட்டு போறாரு. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஏன்னா உலகத்துல வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்துதான் முயற்சி பண்ணணும்.
0: வளம் குன்றாத வளர்ச்சிக்கு முயலணும் படித்தான். எனினும் ஒரு நாட்டளவில் எடுக்கும் முயற்சி இது பெருமளவில் கட்டுப்படுத்தும்.
1: நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க சார். இப்ப இந்த சூரிய குடும்பத்துல வந்து எட்டு கோள்கள் இருக்கு, ஆனா ரொம்ப பாதுகாப்பா இருக்கக்கூடிய கோள் வந்து பூமி தான் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த பூமி வந்து இயற்கையிலேயே அந்த மாதிரி ஒரு சூழலோடு அமைஞ்சிருக்குதா? மற்ற கோள்களுக்கும் நமக்கும் உள்ள விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பூமியை பத்தின அந்த தட்பவெப்பநிலை பாதுகாப்பு இது சம்பந்தமான செய்தியை சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: பெரும்பாலான மனிதர்கள் இன்னமும் அனுபவிக்காத படுமோசமான தட்பவெப்பநிலைக்கு இப்புவி மனிதர்கள் காத்திருக்கிறார்கள். ஏன்னா நம்ம கரோனாலாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இன்னும் மோசமான சில விளைவுகள்லாம் வந்து எதிர்காலத்தில் காத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதை விட்டுட்டு பக்கத்தில் இந்த செவ்வாய்க்கோளில் கூட நம்ம போய் குடியேற முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கோம். செவ்வாய்க்கோளில் டெக்சாஸ் மாநிலத்தில் வீசும் புயலை விட கடுமையான புயல் வீசிக்கொண்டிருக்கிறது.
1: அதாவது அமெரிக்காவுடைய டெக்சாஸ் மாநிலத்தில் அடிக்கடி புயல் வீசிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை விட அதிகமான வந்து செவ்வாயில இருக்குது.
0: இங்கே வீசும் புழுதி புயல் நமது பூமி முழுவதையும் மூடிவிடக்கூடும். அவ்வளவு புழுதி புயல் அங்கு நடந்துட்டு இருக்கு. வியாழன் கோளிலோ நமது பூமியை போல இருமடங்கு பெரிய சூறாவளி சுழன்று கொண்டே இருக்கிறது. அது கடந்த 300 ஆண்டுகளாக நீடிக்கிறதாம். வெள்ளிக்கோளோ உயிரோடு இருக்கும் மனிதர்களுக்கு நரகம் அப்படின்னு சொல்றாங்க. புளூட்டோ முழுக்க முழுக்க பனியால் மூடப்பட்டது. மற்றவை எல்லாம் வாயுக்கோள்கள், அதுல போய் நம்ம தரையிறங்கி வாழ முடியாது. நினைத்து பாருங்கள், நம் பூமி சொர்க்கமோ சொர்க்கம், அதை பாதுகாப்பது நமது கைகளிலான் உள்ளது. தனி மனிதரால் முடியாது, ஒருங்கிணைந்த நாடுகளின் கூட்டு முயற்சியாலே இது சாத்தியப்படும். எனவே ஒருங்கிணைவோம், ஓசோனை பாதுகாப்போம்.
1: நிச்சயமா சார், அருமையான கருத்துக்கள் எல்லாம் நேயர்கள்ட்ட பகிர்ந்துகிட்டீங்க. ஏன்னா நம்ம அந்த ஓசோன் படலத்தை பாதுகாக்கிறதுல ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் முயற்சி செய்யணும். அந்த விதத்துல எல்லாரும் செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். நீங்க குறிப்பா இன்னொன்னு சொன்னீங்க, தேவைன்னா சைக்கிள்ல போங்க, இருசக்கர வாகனம், நான்கு சக்கர வாகனத்தை முடிஞ்ச அளவு குறைங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அதனால சூழல் பாதுகாப்புல எல்லாரும் கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். நிலையத்துக்கு வந்திருந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய அறிவோம் அறிவியல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை

0: தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. அசாம் மாநிலம் திப்ருகரில் இருந்து இந்த சேவையை மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். முதலாவது சரக்கு கப்பலில் அசாம் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட மெத்தனால் வங்கதேசத்தின் டாக்காவில் உள்ள பங்காவோன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான சரக்கு கப்பல் பிரம்மபுத்திரா நதி வழியாக சென்று பங்களாதேஷை அடையவுள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக அசாமில் இருந்து வெளிநாடு ஒன்றிற்கு சரக்கு கப்பல் நேரடியாக செல்ல இருப்பது இதுவே முதன்முறையாகும். வடகிழக்கு மாநிலங்களில் குறைந்த செலவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்தியா பங்களாதேஷ் சரக்கு கப்பல் சேவை அமைந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவுக்கு மிக அருகில் இருந்த ஒரு நாட்டில் நடைபெற்ற ராணுவ ஆட்சியை உலகின் பெரும்பாலான நாடுகள் ஆதரவளித்த போதிலும் ரஷ்யா ஆதரவளிக்கவில்லை என்று கூறினார். அந்த காலகட்டத்திலும் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு மிகவும் வலுவாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு வரலாற்று பாரம்பரியத்தை கடந்து விரிவடைந்துள்ளதாகவும் அது தற்போது குறிப்பிடத்தக்க அளவில் பொருளாதார உறவாகவும் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யா உறவில் ராணுவம், அணுசக்தி, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மேலும் கூறினார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆண்டிலிருந்து இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கொல்லம் அருகே பரவூரில் நேற்று நடைபெற்ற மூத்த குடிமக்கள் தின விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், கேரளாவில் மூத்த குடிமக்களின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். அதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வலுவான சமூக பாதுகாப்பு வசதிகளை உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமை என்று கூறினார். மூத்த குடிமக்களுக்கு சட்ட பாதுகாப்பு உத்தரவாதமும் வழங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்ட மசோதாவில் அவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். படுக்கையில் இருக்கும் முதியவர்கள், நினைவாற்றல் குறைபாடு உள்ளவர்கள் ஆகியோருக்கு தேவைப்படும் சிறப்பு சிகிச்சைகளை உள்ளடக்கியதாக புதிய சட்டம் இருக்கும் என்றும் கேரள முதலமைச்சர் கூறினார். திரிபுரா மாநில தலைநகர் அகர்தாலாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் பொலிவுறு நகர திட்டம் மாநிலத்தில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். நேற்று அகர்தாலாவில் நடைபெற்ற மாநகராட்சி விழாவில் பங்கேற்று பேசிய அவர், உள்ளாட்சி அமைப்புகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த முன்னோடி திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூகத்தில் ஒவ்வொரு தனிநபரையும் வளர்ச்சி மற்றும் மேம்படுத்தப்பட்ட சேவைகளுடன் இணைப்பதே மாநில அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளாக அகர்தலாவில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதனால் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு கழிவுநீர் வடிகால்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தம்.

0: திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தக முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்ட காலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். நாடு முழுவதும் நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்றுவதில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, சாலைப்பணிகளில் புதுமையான அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை பணிகளை விரைந்து முடிப்பது, தர மேம்பாடு, சாலை பாதுகாப்பு, செலவின சிக்கனம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறியுள்ளார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டாதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோமதி ஆற்றி நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நதியின் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள லக்னோ நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் திரு விஷாக் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மராத்வாடா மற்றும் விதர்பா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் உருவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதே நிலை சத்தீஸ்கர் மாநிலத்திலும் நிலவுகிறது. உத்தரகண்ட், தெலங்கானா, மேற்குவங்கம், லட்சத்தீவு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் மாநிலங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச்சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச்சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:25, 18 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. தொடர்வது

0: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788997899.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் பற்றிய உண்மைகள் மற்றும் தவறான நம்பிக்கைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். இது பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மாதம். முன்னாடி வந்துட்டு நம்ம ஸ்கிரீனிங் நார்மல் பாப்புலேஷனுக்கு எப்படி ஸ்கிரீன் பண்ணணும், என்னென்ன டெஸ்ட் பார்த்தோம். அப்புறம் ஹைரிஸ்க் பாப்புலேஷனுக்கு என்னென்ன ஸ்கிரீனிங் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஸ்கிரீனிங்ன்றது நோய் அறிகுறி இல்லாதவே பண்றதுதான் நம்ம ஸ்கிரீனிங். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்புறம் என்னென்ன காரணிகள் எல்லாமே காரணம் யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் காரணிகள் என்னென்ன பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான காரணிகள் இதுவரையும் கண்டறிந்த என்னென்ன காமனான காரணிகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அது வராமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாச்சு. இன்னைக்கு பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்ல நம்ம பேச போற டாபிக் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸ் இன் பிரஸ்ட் கேன்சர். நம்ம கிட்ட வந்துட்டு பேஷண்ட்ஸ்லாம் வரவங்க என்ன மெயினாக சொல்லுவாங்கன்னா, எங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லவே இல்லை, எங்க குடும்பத்தில் வந்துட்டு யாருக்குமே வந்து பிரஸ்ட் கேன்சர் இல்லை, கருமுட்டையில கேன்சர் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5-10% தான் வந்து பரம்பரை புற்றுநோய் மாதிரி மார்பக புற்றுநோயோ கருமுட்டை புற்றுநோயோ வரும். ஸோ 80% மேலே இருக்கிற பேஷண்ட் வந்து டயக்னோஸ் பிரஸ்ட் கேன்சரில் டயக்னோஸ் ஆகுறவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமல் தான் இருப்பாங்க. அதுதான் வந்து ரியல் ஃபேக்ட். அது மாதிரி மித்து என்னென்னா, இப்போ உள்ளாடை வந்து போடும்போதோ இல்லை ஸ்ப்ரே அடிக்கிறோம் இல்லைங்களா, வேர்வை வராமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே அடிப்போம் நம்ம, அதனால கேன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் உள்ளாடை அணியறதுனாலயோ இல்லை ஸ்ப்ரே பண்ணுறதுனாலயோ பிரஸ்ட் கேன்சர் அது இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பெண்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து பிரஸ்ட் கேன்சருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடற்பயிற்சியும், மது பழக்கம் இல்லாமல் இருக்கிறது, நம்மளை ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் வந்தால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டராக நம்ம பார்க்குறோம், வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான பார்க்கும். ஸோ அது மாதிரி பிரஸ்ட் கேன்சர் வந்து எந்த பழக்கமும் இல்லாமையும் வரலான்னு பார்த்தா அப்பயும் வரலாம். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கவங்களுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு கம்பேர்ட் டு உடல் பருமனாக இருந்துட்டு மது பழக்கம் இருந்துட்டு நம்மளை உடம்பை வந்து செல்ஃப் கேர் எடுத்துக்காம இருக்கிறதுக்கு அந்த பாப்புலேஷனோட நம்ம கேர் செல்ஃப் கேர் எடுத்துகிட்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருந்தோம்னா அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு. ஸோ அதுதான் ஃபேக்ட். ஸோ மித்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு சுகர் இருக்கிறது, பிபி இருக்கிறதுக்கு இவங்களுக்கு கேன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்னால வரும்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்துடுது அப்படின்னு இது பண்ணக்கூடாது. பிரஸ்ட் கேன்சர் வந்து யாருக்கு ஒன்றா வரலாம். ஸோ இந்த நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு சான்சஸ் கம்மி தான், அது வரான்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா. அப்புறம் ஆம்பளைங்களுக்கு வருமா பிரஸ்ட் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா, மென்னுக்கும் கொஞ்சம் பிரஸ்ட் இஷ்யூ இருக்குது, பட் ருடிமெண்ட்ரின்னு சொல்லுவோம், ரொம்ப வளராத பெண்களோட அவங்களுக்கு கொஞ்சம் வளராமல் இருக்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு வந்து ஓவராலாக வந்துட்டு மென்னுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு கம்மி, பட் அவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு நெஞ்சு பகுதியில் கட்டி அது மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து உதாசீனப்படுத்தாமல் அலட்சியமாக இல்லாமல் சீக்கிரமாக வந்துட்டு டாக்டர்ஸை கண்டிப்பாக அணுகணும். ஸோ அது மாதிரி இப்போ பிரஸ்ட் கேன்சர் வந்துருதுன்னா நம்ம குடும்பத்தில் அப்படியே பரவும்னு கேட்டிங்களாம் கம்யூனிகபிள்னா அதுவும் கிடையாது. ஸோ பிரஸ்ட் கேன்சர்ன்றது இன்னொருத்தவங்களுக்கு அது தொற்று நோய் கிடையாது, கேன்சர்ன்றது ஜென்ரலாகவே வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான், மற்றவங்களுக்கு இன்னொருத்துக்கும் பரவாது. ஸோ அதனால் அவங்கள வந்துட்டு ஸ்டிக்மாவாக ஒரு இதுவாக தள்ளி வைக்காமல் நம்ம வந்து அவங்கள வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணி அந்த டைமில் வந்துட்டு அவங்க நம்ம உறுதுணையாக இருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம உதவியாக இருக்கணும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
4: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் பற்றிய உண்மைகள் மற்றும் தவறான நம்பிக்கைகள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. மண்டே மார்னிங் சும்மா சூப்பரா ஸ்டார்ட் பண்ண நான் காயத்ரி.

பத்து நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. மண்டே மார்னிங் சும்மா சூப்பரா ஸ்டார்ட் பண்ண காயத்ரி வந்துட்டேன். வீக்கெண்ட் முடிஞ்சு மண்டேவும் வந்தாச்சு, பக்காவா நானும் ரெடியா வந்துட்டேன். என்ன மக்களே, நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு லாங் வீக்கெண்ட் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமையும் நம்மளுக்கு லீவா கிடைச்சிருது அப்படின்றதால இன்னைக்கு நம்ம வந்து ஐயோ மூணு நாள் எப்படி போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காம மண்டே பிறந்தாச்சு, நம்மளுடைய ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து தயாரா இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அதனால பழச விட்டுட்டு புதுசா இந்த வீக் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வியூவோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு இந்த ஃபேஸ்புக் க்வெஸ்சன் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே கண்முன்னே அப்படியே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது அப்படியே தெரிஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, பெண் விவசாயிகளின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில ஐநா இந்த ஆண்டை எவ்வாறு அறிவித்துள்ளது? பெண் விவசாயிகளுடைய பங்களிப்பை, அதாவது அவங்களுடைய பங்களிப்பை வந்து விவசாயத்துல அந்த அங்கீகரிக்கும் வகையில ஐநா வந்து இந்த ஆண்டை எவ்வாறு அறிவித்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன். இதற்கான கேள்வி ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே ஆகாஷ்வாணி புதுச்சேரிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துல வணக்கம் மக்களையோட போஸ்ட்ல உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் வந்து இப்போதான் நீங்க நாங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க உடனே நான் போயிட்டு உடனே நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுறேன் ஆன்சரை அப்படின்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமா போயிட்டு பண்ணுங்க. யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நிகழ்ச்சியோட முடிவுல தான் நான் சொல்ல போறேன். சோ ஸ்டே டியூன் மக்களே. இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே.

7:38. எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கான பேஸ்புக் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, பெண் விவசாயிகளின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில ஐநா இந்த ஆண்டை எவ்வாறு அறிவித்துள்ளது? இதுதாங்க இன்னைக்கான பேஸ்புக் க்வெஸ்சன். உங்களுடைய ஆன்சரை வந்து ஆகாஷ்வாணி புதுச்சேரிங்கிற பேஸ்புக் பக்கத்துல வணக்கம் மக்களையோட போஸ்ட்ல உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம வந்து ஒரு சில நடப்பு நிகழ்வுகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜார்க்கண்டின் பாரம்பரிய நாட்டுப்புற தாள வாத்தியமான மந்தருக்கு சென்னையில இருக்க புவிசார் குறியீட்டு பதிவேட்டில இருந்து புவிசார் குறியீடு, அதாவது ஜியோகிராபிகல் இண்டிகேஷன், ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து வழங்கப்பட்டிருக்கு. மந்தர் அப்படிங்கறது வந்து இரு முனைகளிலும் வெவ்வேறு அளவிலான தோல் மூடிய திறப்புகளை கொண்ட உருளை வடிவ செம்மண் நிற பாகத்தை கொண்டது அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து ஜார்க்கண்ட் பழங்குடி மற்றும் நாட்டுப்புற இசையில இது வந்து பயன்படுத்தப்படுது, இந்த மந்தர் அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற தாள வாத்தியம். இதை வந்து ஜிஐ டேக் வந்து ரீசெண்டா சென்னையில இருக்க புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்கு. அடுத்ததான் வந்து பட்சர் தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பை துறைமுக ஆணையத்தின் கீழ் இயங்கும் ஜவஹர் தீவு முனையம் வந்து இந்தியாவின் முதல் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் இல்லாத எண்ணெய் முனையமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது பிளாஸ்டிக் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பட்சர் ஐலண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இங்க வந்து மும்பை துறைமுக ஆணையத்தின் கீழ் இயங்குது இந்த ஜவஹர் தீப் முனையம் வந்து இந்தியாவில முதல் முறையாக ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் அது வந்து முற்றிலும் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே நேர்களே, தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:44. எட்டு நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம வந்து வேலைவாய்ப்பு செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்திய ரயில்வேல துணை மருத்துவ பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு வெளியாகியிருக்கு. இதுல வந்து நர்சிங் சூப்பரிண்டென்ட், பார்மிஸ்ட், மலேரியா இன்ஸ்பெக்டர், லேப் அசிஸ்டன்ட், எக்ஸ்ரே டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன் உட்பட மொத்தம் 590 இடங்கள் காலியாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி வந்து பிரிவு வாரியாக மாறுபடுது. அதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 18-40 வயதுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹500, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250. இது இந்த அப்ளிகேஷனை விண்ணப்பிக்க இன்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 14. இதுக்கான வேற நிறைய டீடைல் தெரியணும், இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் தெரியணும் அப்படின்னா rrbappy.gov.in என்ற இணையதளத்தில் நீங்க போயிட்டு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். rrbappy.gov.in என்ற இணையதளத்தில் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதனோட டீடைல்ஸும் நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா வந்து சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் வாரியத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. கிராஜுவேட் பிரிவில் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், டெக்னீஷியன் பிரிவில் சிவில், எலக்ட்ரிக்கல் என மொத்தம் 108 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி வந்து டிப்ளமோ, பிஇ, பிடெக். இதுக்கான வயது வரம்பு வந்து இது பிரிவு வாரியாக மாறுபடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான தேர்ச்சி முறை வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு தான் இருக்கும். இதுக்கான ஸ்டைஃபண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதம் ₹10,900 முதல் ₹12,300 வரைக்கும் இதுக்கான ஸ்டைஃபன் வந்து கொடுக்கறாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைன்ல நீங்க வந்து இதுக்கான அப்ளை பண்ணணும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து இந்த மாதம் 17 அதாவது அக்டோபர் 17. மேலும் விவரங்களுக்கு இதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா என்

0: aats.education.gov.in என்ற இணையதளத்துல நீங்க போயிட்டு செக் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும், டீடைல்ஸ் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்றேன், aats.education.gov.in என்ற இணையதளத்துல நீங்க போயிட்டு செக் பண்ணிக்கலாம். நேர்களே, அடுத்ததா வடக்க மக்களே நிகழ்ச்சியில இன்னைக்கான எஃபி க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, பெண் விவசாயிகளின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில ஐநா இந்த ஆண்டை எவ்வாறு அறிவித்துள்ளது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து சூப்பரா ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் வந்து எனக்கும் ஆன்சர் தெரியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க, ஆனா எப்படி சொல்றது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரிங்கிற பேஸ்புக் பக்கத்துல வணக்க மக்களே போஸ்ட்ல உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 7:52 38 எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில இன்னைக்கான பேஸ்புக் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பெண் விவசாயிகளின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில ஐநா இந்த ஆண்டை எவ்வாறு அறிவித்துள்ளது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன் இல்லையா. இதுக்கு வந்து எல்லாருமே வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இந்த ஆண்டு அப்படிங்கறது வந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐநா வந்து அறிவிச்சிருக்கு. இந்த ஆண்டு வந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு அப்படின்னு வந்து ஐநா வந்து அறிவிச்சிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது யுஎன் மற்றும் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, இது ரெண்டுமே சேர்ந்துதான் வந்து 2026 பெண் விவசாயிகளின் சர்வதேச ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஏன் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்த இந்த ஆண்டு முழுவதுமே பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து நிறைய கருத்தரங்கு அப்படிலாம் வந்து நிறைய நடத்துவாங்க. இந்த பெண் விவசாயிகளை வந்து இன்னும் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க இந்த ஆண்டு முழுவதும். அதாவது இந்த ஆண்டோடைய இதுதான் வந்து நம்ம ஐநா வந்து இது ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு. இதை யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க பேஸ்புக்ல அப்படிங்கறத வந்து சொல்றேன். பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், இன்பா இலக்கியா, அவங்களுடைய ஊர் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, அரூர் கொடிக்கால் பாளையம்லிருந்து ஜான் ஹாஜா நஜமுதீன், திருவாரூர் கொடிக்கால் பாளையம்லிருந்து ஷாகுல் அமித் ராஜா, பெரிய வளையம்லிருந்து ரவிச்சந்திரன், எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அமித், ஹரிஹரன், அவங்களும் அவங்களுடைய ஊரை வந்து மென்ஷன் பண்ணல. ஆண்டிமடம்லிருந்து கார்த்திகேயன், பட்டாளம்லிருந்து அப்துல் ஜலீல், அன்புராணி, அவங்களும் ஊரை வந்து மென்ஷன் பண்ணல. போனகிரியிலிருந்து சுமதி பாபு, வீரதுரை அரியலூர்லிருந்து மேலோடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன், குத்தாலம்லிருந்து தில்லை வில்லாளன், ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான்லிருந்து பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், செந்தில் முருகன் விளக்காப்பாடியிலிருந்து செஞ்சி கலைவாணி கணிஷ்மா, இவங்க எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க எஃப்எம் ரெயின்போ சார்பாக, அவங்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்த நிகழ்ச்சி இனிய நேரம், இன்னைக்கு இனிய நேரம் நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ளணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல கால் பண்ணி நீங்களும் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம். எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டும், வரும் பாடலோட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: பிடிக்குமே,
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மெலினும் புதுடெல்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு பெர்மெலின் 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு வருகை தருகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் வர்த்தகம் மற்றும் முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட இருதரப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து திரு பெர்மெலின் ஆய்வு செய்யவுள்ளார். அதிபர் திரு பெர்மெலின் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்திக்கிறார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரும் அதிபர் திரு பெர்மெலினை சந்திக்கிறார். இது அதிபர் திரு பெர்மெலின் இந்தியாவிற்கான முதல் அரசுமுறை பயணமாகும். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கு நாட்டின் அனைத்து அளவிலான தொழில்களும் எங்கு தொடங்கப்பட்டாலும் தடையின்றி வளர்வதற்கான பொருளாதார சூழல் அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு அத்தகைய சாதகமான சூழலை உருவாக்கவே

உழைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகின்றன. வடலூர் திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியின் 204வது அவதார தின விழா இன்று வடலூர் சத்தியஞான சபையில் சன்மார்க்க கொடியேற்றத்துடன் கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் நகோயாவில் சென்ற மாதம் 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நேற்றுடன் நிறைவடைந்ததாக ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டு தோஹாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தீப்பந்தமும் கொடியும் அந்நாட்டு பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை லக்னோவில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய இனிய நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 8:03:20. இன்னைக்கு இனி நேரம் நிகழ்ச்சியில நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கறதுல ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னைக்கு நாம பேச போறது நம்மளுடைய பர்சனாலிட்டிய பத்தி. ஆமா, நம்மளுடைய பர்சனாலிட்டியை நாம தான் உண்மையிலேயே டிசைட் பண்றோமா இல்ல நம்மள சுற்றி இருக்கிறவங்களா, இதை பத்தி தான். ஆமாங்க, சின்ன வயசுல இருந்தே நம்ம பத்தி யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ வந்து ரொம்ப அமைதியா இருக்க, நீ ரொம்ப கோவப்படுற, நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க அப்படின்னு தொடர்ந்து நம்ம பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நமக்கும் ஒரு கட்டத்துல வந்து அப்படி தோண ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நம்ம இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலை அப்படி நம்மள மாத்துதா அப்படிங்கிற மாதிரி. சோ இன்னைக்கு இதை பத்தி தான் நீங்க என் கூட பகிர்ந்துக்க போறீங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 அண்ட் 2271770 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கூடவே வெளியூர்ல இருந்து மொபைல்ல இருந்து கால் பண்றீங்க அப்படின்னு போது 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நம்ம பர்சனாலிட்டியை நம்ம தான் டிசைட் பண்றோமா இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்களா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இனி நேரம் நிகழ்ச்சியில பேச போறீங்க. கால் பண்ணுங்க FM Rainbow நிகழ்ச்சியில. இப்ப உங்களுக்காக கோப்ரா படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சிக்கான தலைப்பு நம்மளோட பர்சனாலிட்டியை நாம டிசைட் பண்றோமா இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: அரவிந்த் திருநாமலை. ரொம்ப சந்தோஷம் கேட்கறதுக்கு.
2: ஓகே, நன்றி. சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன?
3: என் கருத்து வந்து, நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்படிதான் இருக்கிறேன்னாக்கா எனக்கு தெரியும் நான் இப்படிதான்ட்டு. எனக்கு வந்து எப்பவும் பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லா விஷயமும் பர்ஃபெக்டா இருப்பேன். அதான் என்ன சுத்தி இருக்கோம் சொல்லுவாங்க, என் கூட பிறந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ அப்பவே அப்படிதான், இப்ப மட்டும் மாற போற அப்படின்ட்டு. என்ன என்ன நம்ம வந்து எல்லா விஷயமும் ஒரு வெள்ளிக்கான ஒரு புது படம் கட்டணும், இல்லாதவங்க அள்ளி கொடுக்கணும் அப்படின் மாதிரி நமக்கு இல்லைனா கொடுத்துடணும். ஏன்னா இது சொல்லட்டக்கா சொல்லல, அந்த பிறப்புல இருந்த குணங்கள் இன்னும் இருக்க மாறல, அதுக்கும் சந்தோஷம். எனக்கு மாத்த முடியாது நமக்கு, சரிங்களா? அதே போல நம்ம இப்படிதான் இவ அப்படிதான் அப்பவே அப்படிதான் இப்ப தலைவரே பூப்பா கை நேரம் வலையில் போறோம் அப்படின்னாக்கா, ஓ நம்ம அப்பயே அப்படிதான் நம்ம தெரிய வருஷம் அவங்க சொல்றாங்கன்னாக்கா அது சந்தோஷம். சரி, இந்த வருஷம் ஆகி கூட மாறலனாக்கா இது இன்னும் கூட மாறும். நான் சொன்னேன், நான் கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். என் குணம் மாற முடியாது, மாத்திக்க மாட்டேன் யாருக்காகவுமே, எப்படிதான் மாத்தி மாட்டேன். ஏன்னா நான் என்னோட இயல்பு இப்படிதான் இருப்பேன். அப்ப அப்படியே இரு, உன் வாழ்க்கை என்ன போல உன் வாழ்க்கை அப்படிமா, அது எனக்கு கேட்க சந்தோஷமா இருக்கும் எனக்கு.
2: ஓகே, இப்ப உங்களோட பர்சனாலிட்டி வந்து நீங்க தான் டிசைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
3: கண்டிப்பா, ஆமா ஆமா. சின்ன வயசுல சொல்லிப்பாங்க, எங்க அம்மா அப்பா தாத்தா படம் சொல்லி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படிதான். ஏன்னா மூத்த பிள்ளைனால கொஞ்சம் செல்லம் அதிகமா கொடுத்து கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டா வளர்த்துறாங்க
2: வைங்களேன்.
3: அதே போல அதை கண்டினியூ பண்ணிட்டே எனக்கு வாழ்க்கையில வந்து எங்க அம்மா வீட்டுல சரி எங்க ஹஸ்பண்ட்ல சரி எனக்கு எந்த குறைவுல அல்ல இறைவன் வச்சுக்க எனக்கு அது கடைசியா நீண்டி நீடிக்கணும்ன்ற நான் எனக்கு இதே போல கடைசி இருக்கும்.
2: நிச்சயமா, அதாவது பர்வீன் அப்படின்னால பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிடலாம்.
3: ஆமா, கண்டிப்பா.
2: நன்றி, நன்றி அழைப்புக்கு, நன்றி.
3: தேங்க்யூ.
2: ஓகே, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கீங்களா மேம்?
2: நிலமா இருக்கேன், சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்ன?
4: என்ன பொறுத்த வரைக்கும் நாம தான் மேம் நம்ம யாரு அப்படிங்கிற பர்சனாலிட்டியை டிசைட் பண்றோம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத பாக்குறாங்களே தவிர்த்து, பெரும்பாலும் எனக்கு இது பிடிக்கும், நான் இதுல லைஃப டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி எந்த சமயத்துல நம்ம அசர்டிவா பேசணும், எந்த சமயத்துல நம்ம ஜோக்கா இருக்கணும், எந்த சமயத்துல நம்ம சீரியஸா இருக்கணும், இது எல்லா பர்சனாலிட்டியும் நாம தான் டிசைட் பண்றோம். அப்போ பெரும்பாலான சமயத்துல ஒரு சிலர் வேணா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, மத்தவங்க என்ன செய்வாங்கன்னு அது மூலியமா இன்ஃபுளுயன்ஸ் ஆகி மற்றவங்க ஆட்டை வச்சு தன்னுடைய பர்சனாலிட்டி அவங்க டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் நமக்கு நாமே நம்ம பர்சனாலிட்டியை

0: பண்ணி அதுல லைஃப் டிராவல் பண்ணும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல கத்துக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும், எனக்கு உரிய ஒரு விசிபிலிட்டி அப்படிங்கறத கிரியேட் பண்ணிடணும், மத்தவங்க என்ன பார்த்து பாராட்டுற அளவுக்கு என்னுடைய லைஃப்ல வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம எப்ப டிசைட் பண்றோமோ அப்ப நமக்கு வாழ்க்கையில நல்ல நல்ல காரியங்கள் அதெல்லாம் வந்து நம்ம லைஃப் வந்து ஹாப்பியா கை கூடும். நிறைவா ஒண்ணு சொல்லணும், நம்ம லைஃப நம்ம பர்சனாலிட்டிய நம்ம டிசைட் பண்ற மாதிரி இருந்தா மாத்திரம்தான் நமக்குரிய இந்த விசிபிலிட்டி அப்படிங்கறது இந்த உலகத்துல கிரியேட் பண்ணிக்க முடியும். அதற்காக நம்ம முயற்சிப்போம், அதற்காக நம்ம லைஃப லீட் பண்ணுவோம்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர் சார், அழைப்புக்கு நன்றி. என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேக்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நேர்களை தொடர்ந்து பேசலாம், நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 and 2271770.

0: படிக்கிற காலங்கள்ல எங்க பெருமை என்ன சொல்லுவாங்க, நீ மத்தவங்களுக்கு முன்னுதாரமா இருக்கணும், முரண்பாடா இருக்க கூடாது, மிக சரியான கோணத்துல வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போகணும், அது மாதிரி கொண்டு போனதா உங்களுக்கு வந்து எதிர்காலத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு வந்து சேரும். எங்கதான் ஒருத்தர் தடுமாறிட்டா தடமாறிட்டீங்கன்னாக்கா நீ அவமானம் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்த அன்னைக்கு நான் கவனத்தில்
1: எடுத்துக்கிட்டேன்.
0: ஆனா ஒரு சிலர் நமக்கு வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தியோ நம்மளுடைய தவறுகளையோ தனிமையில சுட்டி காட்டி நம்ம நல்வழிப்படுத்துற கோணத்துல நமக்கு சொல்றாங்கன்னு சொன்னாங்கன்னா அது மாதிரி நேரங்களை நம்ம அவங்களுக்காக சில சில விஷயங்களை நம்ம மாத்திக்கலாம்.
1: சரி,
0: அது மாதிரி மாத்திக்கிற நேரங்களை நமக்கு

0: விஷயத்தை அன்னைக்கு நான் கவனத்தில் எடுத்துக்கிட்டேன். ஆனா ஒரு சிலர் நமக்கு வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தியோ நம்மளுடைய தவறுகளையோ தனிமையில சுட்டி காட்டி நம்ம நல்வழிப்படுத்துற கோணத்தை நமக்கு சொல்றாங்கன்னு சொன்னாங்கன்னா, அது மாதிரி நேரங்களை நம்ம அவங்களுக்காக சில விஷயங்களை நம்ம மாத்திக்கலாம்.
1: சரி,
0: அது மாதிரி மாத்திக்க நேரங்களில் நமக்கு நன்மை விளையும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுங்க போறது, குடும்பம் தவிர்க்கப்பட வேண்டும்.
1: சரி,
0: சரியான குடத்துல செயல்படுறமா தவறு பண்றமாங்கிறத பகுத்தறிவு வந்து நம்மளை அடையாளப்படுத்தி கொடுக்கும்.
1: ஓகே,
0: நம்ம தப்பு பண்றதுனால தப்பு பண்ணிட்டு இருக்கோம், தப்பு பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது அந்த எண்ணங்களும் நமக்கு வந்து சேரும். அதனால நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்ற வேண்டிய நேரத்துல மாறணும், மாற வேண்டிய நேரத்துல மாறணும். அதுக்காக எல்லா நேரத்துலயும் எல்லா நேரத்துலயும் எப்பயுமே நம்ம மாத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல.
1: ஓகே,
0: ஆனா மாறாம இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல. அது எந்தெந்த சூழ்நிலையும் நேரமும் சந்தர்ப்பங்கள் நமக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும். அதுக்காக நம்ம கிட்ட பொய் முகமும் போலித்தனமும் அப்படின்னு அவசியம் அல்ல.
1: ஹலோ வணக்கம். ஓகே, நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770. வணக்கம்.
2: வணக்கம்
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: புதுலிருந்து ஆசை தம்பி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கே சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே சொல்லுங்க சார்.
2: சரி, நம்ம நிர்ணயிக்கிறது நாமளா மற்றவங்களா? ஒரு வயது வரைக்கும் நம்மள நிர்ணயிக்கிறதுக்கு நம்ம பெற்றோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்து
1: சரி
2: நமக்கு இருப்பாங்க. அப்ப நாம வந்து ஸ்கூல் லைஃப் வரைக்கும் நம்ம அதன் பிரகாரம் நம்மளை நாமளே தான் இது பண்ணுவோம். பெட்ரோல் செல் படி நம்மளை நம்மளே டெவலப் பண்ணிக்குவோம். அதே மாதிரி நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம் சொன்னா அந்த வேலையினுடைய சூழ்நிலை நம்ம அப்ப பப்ளிக்ல போயிட்டோம் இல்லையா, அப்ப எப்படி நம்ம வாழணுன்றத நம்ம மாத்திக்குவோம். இப்படிதான் வாழணும், எல்லாருக்கூடையும் மூவ் பண்றதுனால நம்ம ஒரு நல்ல மனிதனா வாழணும்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வாழுவோம். அவ்வளவு ஸ்கூல் வரைக்கும் வாய்மூடி அமைதின்ற பேரிட்ட நான் வந்து வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற அப்புறம் இவரா வாய் நல்ல வாய் பேசுவாருன்னு சொல்லுவாங்க. ஆனா வாயாடி கிடையாது மேடம், வாய் பேசுவாரு, வாயாடி ஒம்பு சண்டை கிடையாது அது மாதிரி. அப்புறம் இது எந்த ஏஜெல்லாம் நம்ம நம்ம நம்ம ஹெல்த் இப்படி இருக்கணும், நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு நிர்ணயிக்கலாம். நம்மளா இருந்தாலும் சர்டிஃபை பண்றாங்க மத்தவங்க, இவரு வந்து இப்படிப்பட்டவர், இவர் நல்ல குணமுடையவர், இவர் மத்தவங்க கூட மூவ் பண்ணும் போது மத்தவங்களை மதிக்கத்தக்கவர் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன ஆகுது, நம்மளை மேலும் கூட்டுது, நம்மளை மெருகூட்டுது. அந்த ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த வார்த்தை வீண் போக கூடாது என்பதற்காக மொத்தமா மாறிடுறோம். அதுவாகவே அவங்க வாய்க்கூற்றுப்படி அப்ப நம்மளை நிர்ணயிக்கிறது யாருன்னு சொன்னா, என்னதான் நம்ம நம்மளை இது பண்ணாலும் மத்தவங்க நம்மளை நிர்ணயிக்க ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கிட்ட போது அதுக்கு மதிப்பு கொடுக்கறோம். அவங்களும் அதை நிர்ணயிக்கிற ஸ்தானத்துல இருக்கிறாங்க. என்ன பத்தி நான் மத்தவங்க சொல்லிட்டாங்க, நல்லது சொல்லிட்டாங்கன்னா தான் நல்ல நல்லபடியே சொல்லிட்டாங்க, ஐயோ சொன்னா காபந்து பண்ணணும்பா,
1: நன்றி.
3: தனித்தன்மைய வந்து மாத்திக்க முடியாது, ஆனா சில விஷயத்துக்காக மாத்திக்கலாம். இப்ப நாம சின்ன வயசுல இருந்து ரொம்ப காம் டைப்பா இருப்போம், யார்ட்டையும் பேச மாட்டோம். இது வந்து ஒரு வகையில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சில நேரத்துல வந்து நன்மையும் கொடுக்கும், சில நேரத்துல தீமையும் கொடுத்துரும். அதனால அந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் மாறிக்கணும் நம்ம.
1: ஓகே,
3: அப்படி மாறலன்னு வச்சுங்க, நம்மள வந்து ஒரு இது நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க.
1: ஓகே,
3: அதனால அந்த விஷயத்த மாறிக்கணும். அதே நேரத்துல வந்து சொல்லுங்க. அதாவது தனித்தன்மையில இருந்து பாரும்போது இந்த மாதிரி, அதாவது சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறவங்களா இருப்போம். அந்த கோபத்தை சில நேரத்துல ஏன் இப்படி இருக்கிற கொஞ்சம் மாத்திக்க, இது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லும் போது அதை ஏத்துக்கணும்.
1: சரி.

0: அதே மாதிரி என்னுடைய நிலையில இருந்து நான் கீழே போக மாட்டேன், யார்ட்டையும் போய் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம இருப்பாங்க. ஆனா சில சூழ்நிலை வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்காக நம்ம ஒருத்தருகிட்ட போய் ஒரு உதவியோ இல்ல ஒரு ஒரு கையிலேயே வாங்குறதா இருந்தா கூட அந்த இடத்துல போய் நாம நின்னுக்கணும். அந்த இடத்துல நான்லாம் போய் யார்ட்டையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் நாம பாதிக்கலீங்க, நம்ம கூட இருக்கிறவங்க
1: பாதிப்பாங்க.
0: நம்ம பாதிக்கலாம், அவங்க பாதிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்குதான் இவரை நான் எங்கேயுமே கூட்டு போறது இல்ல, இவர அழகு கெட்டு அப்படிம்பாங்க. அதனால நம்ம சில விஷயத்த வந்து சிலருக்காக மாத்திக்கும் போது பாத்தீங்கன்னா நன்மை கொடுக்க கொடுக்கிற விஷயத்த மாத்திக்கிறது தப்பு இல்ல, ஆனா எல்லா விஷயத்திலயும் மாத்திக்க கூடாது.
1: ஆனா வந்து கடைசியா நம்ம தான் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் இல்லையா, நம்ம யார் அப்படிங்கறதுல
0: நம்ம அதாங்க சில விஷயத்துல நம்ம முடிவு எடுத்துதாங்க அவனு, வேற வழி இல்ல. ஏன்னா பிறருக்கு நன்மை கொடுக்குமா எடுக்கணும், அதே நேரம் நாம தான் முடிவு எடுக்கிறோம்னு எடுத்துட்டோம்ங்க, அது நம்மளுடைய தனித்தன்மையை விட்டு நம்ம இறக்கவே முடியாதுங்க.
1: நிச்சயமா நிச்சயமா சார், சூப்பர் கருத்துக்கு நன்றி.
0: நன்றி மேம்.
1: ஓகே, அடுத்த நேர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துறீங்க, ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி, சொல்லுங்க உங்களோட கருத்து என்ன. சொல்லுங்க.
2: நம்ம சின்ன வயசா இருக்குல்ல, நம்ம அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க மேடம், நம்ம தான் ஒரு லேஞ்சு வரக்குள்ள ஆள் பாதி அடைப்பாதி எதுக்கு சொல்றோம்
1: செய்யலாக்கிக்கணும்
2: தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம போன. ஆனா நிறைய மனிதர்கள் வந்து நம்ம சொல்லி கொடுப்பாங்கதான், நம்ம வந்து கொஞ்சம் அசிங்கமாயிட்டேன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம நல்லா இருந்தா மட்டும் பாடுற எப்படி இருக்கு, நம்ம பக்கத்துல உட்காந்து பேசுவோம், ஒரு ஏதோ சொல்லவும் முடியும். ஆனா நம்ம கொஞ்சம் நல்லா இல்லைன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க மேடம், அதான் என்னோட கருத்து. நம்மளோட நம்மளை வந்து பர்சனாலிட்டி நம்ம தான் வளர்த்துக்கணும், என்னோட கருத்து மேடம்.
1: ஓகே ஓகே மேடம், சூப்பர், அழைப்புக்கு நன்றி. நன்றி.

0: Rest in peace.
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 108,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காரா, அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும் பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
3: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு?
5: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லாம் சண்முகம் ரெயின்போவுக்கு.

0: கேட்டிருக்கீங்க நேர்களே 102.8 FM ரெயின்போவின் இனிய நேரம் நிகழ்ச்சி 8:45 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சொல்லுங்க
1: மேம். கண்டிப்பா வந்து நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்லாமே. என்னன்னா, நம்ம ஒரு வேலை எடுத்தக்கூடும், அதுல வந்து நேர்த்தியா செய்யணும்னு நினைக்கணும்.
0: சரி,
1: ஒரு அழகு இருக்கணும் எல்லாத்துலயும். சின்னதான் நம்ம வீடு பெருக்குறோம், அது ஒரு அழகு இருந்தா நல்லா இருக்கு, சுத்தமா இருந்தாலும் அது ஒரு அழகுதான். அது மாதிரி நம்ம எந்த சின்ன வேலையா இருந்தாலும் முதல் ஸ்டார்டிங் நம்ம கிட்டதான். பர்சனாலிட்டியா இருந்து எல்லாருமே நம்ம கிட்ட தான் ஆரம்பிங்க. இன்னும் அட்டும் கிட்டும் கொண்டு போது இன்னும் அழகாகும். அது பர்சனாலிட்டியும் அட்டும் கிட்டையும் நம்ம அடுத்தது சேர்க்க முடியும்.
0: வெளியில
1: போய் சப்போஸ் நம்ம சொன்னாலோ இல்ல நம்ம நடந்துக்கணும், வீட்டுல எப்படி இருக்காங்க, வெளியில எப்படி ஓவரா பண்றாங்க ஆரம்பிப்பாங்க மேம். நான் பார்த்த வரைக்கும் இப்படிதான் மேம். அதனால நான் எதுவும் எதுவா இருந்தாலும் நான் என்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவேன் மேம். நானே அது எனக்கு கரெக்டாவே போய் முடியும் மேம். அது
0: என்னுடைய
1: கலானா இப்படிதான், கலாவா கலாவா அட்வைஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த ஒரு விஷயம் அட்வைஸ் சொல்றதுக்கு முன்னாடி நான் என்கிட்ட அது கரெக்டா இருக்குதான்னு தெரிஞ்சுக்குவேன் மேம். அதுக்கப்புறம் இதை செய்யுங்கப்பா. இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா, எனக்கு வந்து டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். அந்த டைம்க்கு நான் போயிடணும்னு நினைப்பேன் மேம்.
0: நானே அதனால
1: ஆமா மேம், அதுல நான் போகும்போது சலாவா கரெக்டா இருப்பாங்க. நான் சொல்லும் போது அப்ப எனக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா நான் கரெக்டா இருந்ததான் மேம் அடுத்து சொல்ல முடியும். அப்பதான் என்ன பரவாயில்லன்னு நினைப்பாங்க. அதனால அது விஷயம் எனக்கு பிடிக்கும் மேம். கலானா இப்படிதான் அப்படின்னு நினைப்பாங்க மேம். அது எனக்கு பிடிக்கும்.
0: ஓகே, நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தான் அவங்க மத்தவங்க சொல்றாங்க இல்லையா, அதுதான் வந்து நம்ம

0: பர்சனாலிட்டியா?
1: கண்டிப்பா
0: ஓகே,
1: கண்டிப்பா எனக்கு இன்னைக்கு பேச வாய்ப்பு ரொம்ப நன்றி. நான் இந்த நான் லைவ்ல ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம்ல பேசியிருக்கேன், ஒரு தடவை ரெண்டு தடவை பேசிட்டேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்காது மேம்.
0: நன்றி.

0: மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: 8:52 நொடிகள் ஆயாச்சு நேர்களை. இன்னைக்கு இனி நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பர்சனாலிட்டியை நாம டிசைட் பண்றோமா இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்களா அப்படின்னு கேட்டேன். வந்த நேர்கள் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாம தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, உண்மையிலேயே சுத்தி இருக்கிறவங்க நம்மளை என்னதான் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாலும், கடைசியா நம்மளோட ஃபைனல் டிசைனர், நம்மளோட பர்சனாலிட்டியோட ஃபைனல் டிசைனர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தான். ஸோ நம்மளோட வெர்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் பேசினாங்க, எல்லாருமே நல்லா பேசினாங்க. எல்லாருக்குமே FM ரெயின்போ சார்பாக நன்றி. வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய இனிய நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 8:55 FM ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபாம், சொரியா சிறங்கம் சைபாம், இதையில் அடையா சைபாம், சேர்த்து புண்ணா சைபாம்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இயேசுநாதர் பேசிட்டு இருக்கிறார். அப்போ பிரம்மாண்டமான துலாக்கோல் ஒன்ன அந்த ஜனங்களுக்கு காட்டுறார். அது மாதிரி ஒரு தராச அந்த மக்கள் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. அவ்வளவு பெரிய தராசு. இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் அந்த தராசுல வச்சு எடை போடுறார் அவர். அந்த பெரிய தராசு ஆகாயத்தில இருந்து தொங்க விட்டது மாதிரி இருக்குது. அந்த தராசுல ஒரு பக்கத்து தட்டுல அந்த யூதேயா மலைப்பகுதியில கண்ணு

0: தெரிஞ்ச அத்தனை பொருள்களையும் எடுத்து வைக்கிறார். மலைச்சாரல்ல வளர்ந்திருக்கிற ஆலிவ் மரங்களை எல்லாம் எடுத்து அதுல வைக்கிறார். மலையடி வாரத்துல மேய்ஞ்சுகிட்டு இருந்த ஆட்டு மந்தைகளை எல்லாம் அதுல தூக்கி வைக்கிறார். அது வரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்ட தங்கத்தை எல்லாம் அங்க வைக்கிறார். உலகத்துல உள்ள விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் வைக்கிறார். இவ்வளவும் இடது பக்க தட்டிலேயே வைக்கிறார். மக்கள்லாம் ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அத இன்னொரு தட்டுல வைக்கிறதுக்கு மீதி எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் இந்த பக்கத்து தட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது அவங்களுடைய சந்தேகம். அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, உலகத்துல உள்ள எல்லாத்தையும் ஒரு பக்க தட்டிலேயே வச்சாச்சு, அவ்வளவையும் ஈடுகட்டுற அளவுக்கு அடுத்த பக்கத்து தட்டுல என்னத்த வைக்க முடியும்? எல்லாரும் ஆவலோட பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுநாதர் அப்படி சுற்றுமுற்றும் பாக்கிறார். அங்க பக்கத்துல இருந்த ஒரு சின்ன குழந்தைய எடுத்து வலது பக்கத்து தட்டுல வைக்கிறார். அவ்வளவுதான், இடது பக்கத்தட்டு ஆட ஆரம்பிச்சது, மெதுவா மேல போக ஆரம்பிச்சது, ரொம்ப ரொம்ப உயரத்துக்கு போட்டுது. அதுல இருந்த பொருள்லாம் கீழே விழுந்துருமோன்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. எல்லாரும் ஒன்னும் புரியாம இயேசு பெருமான் முகத்தை பாக்குறாங்க. அவரு சொல்றார், ஒருத்தன் வந்து தன்னுடைய ஆன்மாவுக்கு கேடு விளைவித்து உலகம் பூராவையும் தனதாக்கி கொள்றதுனால அவனுக்கு வரக்கூடிய பயன் என்ன? ஒருத்தன் தன்னுடைய ஆன்மாவுக்கு ஈடாக எதை கொடுத்துட முடியும் அப்படிங்கிறார். இந்த சம்பவத்திலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட அதிக விலை உடையது எதுன்னு கேட்டா அது மனிதனின் ஆன்மாதான் அப்படிங்கறத இந்த சம்பவம் மூலமா அவர் ஜனங்களுக்கு எடுத்து காட்டுறார். இன்னைக்கு நாம படுற கவலைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மனிதனுடைய மதிப்பு மனுஷனுக்கு இன்னும் தெரியல, அதை இன்னும் அவன் சரியா புரிஞ்சுக்கல, அதுதான் காரணம். இப்ப எல்லாம் உலகத்துல அங்க இங்க நடக்கிற சம்பவங்களை பார்த்தா மனித உயிர் ரொம்ப மலிவா போயிட்டுதே அப்படிங்கிற நினைப்பு தான் வருது. சமீபத்துல பத்திரிகையில ஒரு நகைச்சுவை துணுக்கு, அது என்னன்னா, ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். அப்போ கூட வந்துகிட்டு இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறார், அமைச்சர் இருக்காரா அப்படிங்கிறார் ராஜா. இதோ இருக்கேன் அப்படிங்கிறார் அமைச்சர். சரி, சேவகர் இருக்காரா அப்படிங்கிறார். இதோ இருக்கேங்கிறார் இன்னொரு பக்கத்துல இருந்து அவரு. தளபதி இருக்கிறாரான்னு கேக்குறார். இதோ இங்க இருக்கிறேங்கிறாரு அவரு. அப்பாடா, அப்படின்னா நான் சுட்டது கரடியதான் அப்படிங்கிறார் ராஜா. மனிதன் உயிர் மேல மன்னருக்கு எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா?
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: மன்னா, மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
5: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் மன்னா.
4: என்ன, இனிவரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
5: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
4: என்ன வழி? இத கேளுங்க மன்னா.
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
7: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
8: ஆமா மன்னா, ஆமா.

0: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்லமின் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுடெல்லி வருகிறார். அவருடன் மூத்த அதிகாரிகள் மற்றும் வணிகத் தலைவர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் வர்த்தகம் மற்றும் முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட இருதரப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து திரு பெர்மலின் ஆய்வு செய்ய உள்ளார். மத்திய பணியாளர் பொது குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் இன்று புதுடெல்லியில் 17வது ஓய்வூதிய நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சார் ஆகியோரை இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கும், மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர், நந்திகிராம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், அசாம் மாநிலம் நாகோன் மக்களவைத் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகின்றன. நேற்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடியும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ ஒருங்கிணைக்கவோ அல்லது நடத்தவோ கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம்

தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் வழங்குவது உள்ளிட்ட விதிமீறல்களை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்கள் அனைவருக்கும் சூப்பரான காலை வணக்கம். உங்களுக்கு பிடித்த பாடல் எஃப்எம் ரெயின்போவில் நீங்க கேட்கணும் அப்படின்னா உடனே போன் எடுத்து 7598510505 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய பெயர், ஊர், அழகா டைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சேர்த்து நீங்க டைப் பண்ணி இந்த நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாடலை எஃப்எம் ரெயின்போவில் நீங்க கேட்டு ரசிக்கலாம். மறுபடியும் சொல்றேன், 7598510505 இந்த எண்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊரை வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போல உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யாருடைய பாடல் வந்து நம்ம கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரைக்கால் மேல் ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய பாடல வந்து நம்ம பிளே பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான் வந்து அவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க, வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்துல இருந்து தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 9:12. எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்பப்பாடல கேட்க போறோம் அப்படின்னா, ராதா பிரியா தேனியிலிருந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் எந்திரன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:17 22 எஃப்எம் ரெயின்போவின் நேரு விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்பப்படலாம் வந்து கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செந்தில்குமரன் ஆண்டிப்பட்டியிலிருந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 9:23. நேர்விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து முத்துலட்சுமி, ரிதன்தாசன், ராதாகிருஷ்ணன் பண்ணைபுரம்ல இருந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் தவசி திரைப்படத்திலிருந்து.

சூப்பரான சாங்ஸ் தான் நம்ம வந்து எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா வந்து சுவாமிநாதன் சித்ரா ரெட்டை வாய்க்கால் திருச்சியிலேருந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் கலைவாணி கலவாணி 2 திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்ப பாடலை நம்ம வந்து பிளே பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவை புதூர் சிவசுப்பிரமணியம் அவங்களுடைய விருப்ப பாடல் நான் இ திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:43. எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்பப்பாடலாக நம்ம வந்து கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெல்லிக்குப்பம்ல இருந்து யுகேஷ் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம வந்து ஓட்டிலிருந்து சுரேஷ், ஹித்தேந்திர தாஸ் அசாம்ல இருந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் தவம் திரைப்படத்திலிருந்து.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15%.

0: தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: எஃப்எம் ரெயின்போவின் நேரு விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஹாப்பியா இருப்பாங்க, நம்மளுடைய பாடல் வந்து நம்ம எஃப்எம்ல கேட்டுட்டோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னடா நம்ம பாடல் வந்து இன்னைக்கு வெளியாகல அப்படின்னு வந்து கொஞ்சம் வருத்தமா இருப்பீங்க. அதெல்லாம் யார் யாருன்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடலை வந்து கேட்கலாம். நாகையிலிருந்து பாபு, சத்யா, சித்திரபிரியா, சஷ்டிகா, வேதாரண்யம்ல இருந்து மணிகண்டன், குனிஷா மணிகண்டன், சுபா, சுகன்யா, தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி, பாலசுப்ரமணியன், பொன்னியம்மன் மேடிலிருந்து வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், சென்னையிலிருந்து செல்வம், பொம்மிநாயக்கன் பட்டியிலிருந்து, காரைக்குடியிலிருந்து கனகவல்லி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம்லிருந்து நாராயணன், வில்லிவாக்கம்லிருந்து குபேந்திரன், வாரியங்காவிலிருந்து கதிரவன், கொளஞ்சிநாதன், முத்தரசு நல்லிலிருந்து நவீன் சுந்தர், திருச்சியிலிருந்து லட்சுமி, பட்டாளம்லிருந்து ரமேஷ், குள்ளஞ்சாவடியிலிருந்து பாலமுருகன், திட்டக்குடியிலிருந்து செல்வராசு, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன், கண்டாச்சிமங்கலம்லிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன். செங்கல்பட்டிலிருந்து பன்னீர்செல்வம், பழனி, ராமு, ராம்பக்கம்லிருந்து, சென்னையிலிருந்து ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், ஸ்ரீனிஷா, ஹன்சிகா, ஹரிணி, ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா, சரஸ்வதி, சென்னையிலிருந்து தமிழ்செல்வி, விழுப்புரம்லிருந்து, திருப்பூர்லிருந்து ராஜ்குமார், தனலட்சுமி, திட்டுக்குடியிலிருந்து கல்யாணி, செல்வராசு, வில்லிவாக்கம்லிருந்து குபேந்திரன், திருமழிசையிலிருந்து மணிவண்ணன், அடையாளம்பட்டிலிருந்து ஆசிர்வாதம், செஞ்சி சிங்கவரம்லிருந்து கலைவாணி கணிஷ்மா, தெற்கிருப்பிலிருந்து மணிகண்டன், நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி, கண்ணன், ஸ்ரீராமலு, செம்பனார் கோயிலிருந்து கொடிக்கால்பாளையம்லிருந்து சாகுல் அமித் ராஜா, பர்வீன், திருவண்ணாமலையிலிருந்து அரியங்குப்பம், சுவாமி விஜி, சரஸ்வதி, பத்மநாபன், மாதவரம் பால்பண்ணையிலிருந்து ஐயனார், மீரா, அஸ்மிதா, அஸ்மித்ரன், பண்ருட்டியிலிருந்து இவங்க எல்லாருக்குமே சேர்த்து நம்ம எஃப்எம் ரெயின்போ சார்பாக ஒரு பாடல் வந்து பிளே பண்ண போறேன். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: போடி, நான் வரேன்.
1: திரும்பி வர காட்டு மல்லி.

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்.
2: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டவிரோதமானவை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளதை அடுத்து இவ்வாறு அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் பயன்பாட்டில் உள்ள டீசலில் இயங்கும் மின்சார ரயில்களை திரவ எரிவாயுவில் இயங்கும் வகையில் படிப்படியாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதற்காக டீசல் மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கும் ரயில்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டு இரட்டை எரிபொருளில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் பெரும்பாலான ரயில்கள் மின்சார எஞ்சின்கள் மூலம் இயக்கப்பட்டு வருகின்றன. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், நமது வீரர்களின் கடின உழைப்பு, திறன் மற்றும் விடாமுயற்சி ஆகியவை நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த இப்போட்டியில் 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்தை பெற்றிருப்பது திறமைகளுக்கு சாட்சியாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 10:03. நேயர்களே, இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்காக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேள்வி பதிலாம் கிடையாது, ஒரு சின்ன வார்த்தை விளையாட்டு மாதிரி இன்னைக்கு நாம விளையாட போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சொல்லக்கூடாத வார்த்தை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நான் ஒரு டாபிக் சொல்வேன். ஸோ அந்த டாபிக் பத்தி நீங்க ஒரு 30-40 seconds பேசணும், ஓகேவா? ஆனா அது சம்பந்தமான ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லக்கூடாது. நான் என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லுவேன், ஸோ அதை மட்டும் நீங்க சொல்லாம அந்த டாபிக் பத்தி நீங்க எனக்கு ஒரு 30-40 seconds பேசலாம், ஓகேவா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு மழை அப்படின்னு நான் சொன்னேன்னா, மழையை பத்தி நீங்க பேசணும், ஆனா மழைன்ற வார்த்தையை நீங்க அதுல உபயோகிக்க கூடாது. இதுதான் இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சி கேம் ஷோவோட ரூல்ஸ் உங்களுக்கு. ஸோ நீங்க பேச ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க உடனே. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 அண்ட் 2271770 இந்த நம்பருக்கு கூடவே வெளியூர் நேயர்கள் மொபைல் இருந்து கால் பண்றீங்க அப்படின்னும் போது 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன கெட் செட் கோ அப்படின்னா, சொல்லக்கூடாத வார்த்தை அப்படிங்கறதா நான் ஒரு தலைப்பு சொல்லுவேன். ஸோ அந்த தலைப்புக்கு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்லாதீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு நீங்க அதை பத்தி பேசணும் அப்படிங்கறது, ஓகேவா? நிகழ்ச்சியில பங்கு பெற கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக தசாவதாரம் படத்திலிருந்து பாட்டு கேட்கும்.

0: கேட்டுட்ருக்கீங்க நேர்களே எஃப்எம் ரெயின்போ 102.8ல். இது கெட் செட் கோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம். ஸோ அந்த வார்த்தை ரிலேட்டடாக நீங்கள் பேசணும், ஆனால் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் பேசணும் அப்படிங்கிறத இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியோட கேம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. நிகழ்ச்சியில் ஒரு நேர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: ஓகே, சொல்லுங்க, ரெடியாக இருக்கீங்களா?
1: உருவாகும் அற்புத உணர்வு, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம், இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய அபாரமான சக்தி, மூன்று எழுத்து சொல் இந்த உலகத்தையே ஆள்கிறது, இருதயத்தை சிறப்பான ஒரு விஷயமாக உருவகப்படுத்த கொடுப்பாங்க, மனதுல இருக்கக்கூடியவர்களுக்கு அக்கறை காண்பிப்பது அப்படின்னு சொல்லலாம், அன்பினுடைய மறு வார்த்தை அப்படின்னும் குறிப்பிடலாம். மனசுல பிடித்தவர்களுக்காக தேடி தேடி சில விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னா, நம்ம செயல்களே அவங்க மேல ஏதோ ஒரு கூடுதலான பிரியத்தை வச்சிருக்கிறோங்கிறத மறைமுகமாகவே புகட்டும். இந்த உலகமே உயிர்ப்பு தன்மையோட இருப்பதற்கு இந்த உலகம் மாபெரும் அபார சக்தி கொண்டது அப்படிங்கறத உணர்த்தக்கூடியது. நிறைவாக குழந்தைகள், பெரியவர்கள், இளையோர்கள் எல்லாருக்குள்ளயுமே அந்தந்த வயதுக்கு ஒப்ப அழகாக மலர்வது.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. 1 மினிட் மேலே நீங்க பேசிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பரா ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க கேம் ஷோ. நன்றி,
1: வாழ்த்துக்கள்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?

0: ஹலோ
1: சொல்லுங்க மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஆரியபாளையத்துல இருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: பலராமன் சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க மேடம், நீங்க எப்படி மேடம் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கிறேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படிங்கறத சொல்லிடுவா?
1: சொல்லுங்க மேடம்.
0: டி
1: இல்ல மேடம்,
0: டி டி சாயா.
1: சாயா?
0: டீன்ற வார்த்தை யூஸ் பண்ணாம நீங்க டீய பத்தி சொல்லணும்.
1: சரி மேடம்.
0: ஓகே, ரெடி, கெட் செட், கோ.
1: காலையில மாலையில நம்ம உடம்பு சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிடுறோம். சாப்பிட்டோம்னா வந்து எந்த வேலையா இருந்தாலும் சுறுசுறுப்பா நம்ம வேலை செய்வோம். அது வசதி இல்லாத எந்த வேலையும் செய்யக்கூடியது செய்யக்கூடியது அது. அதனால வேண்டி நம்ம எப்போதும்
0: சொல்லாம இருக்க முடியல. முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள் பலராமன் சார். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: ஓகே, நேர்களே நீங்களும் பேசலாம், கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு நான் குடுக்கற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அது ரிலேட்டடா பேசணும். ஆனா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம பேச போறீங்க, அவ்வளவுதான் இன்னைக்கு கேம் ஷோ. கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 அண்ட் 2271770 என்ற நம்பருக்கு. நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக சத்தியம் படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: பத்து மணி 20 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களை. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அது ரிலேட்டடா நீங்க பேசணும், ஆனா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரியில இருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
2: ஓகே ஆனந்தி மேடம், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். ரெடியா இருக்கீங்களா கெட்ஸ் இட் கோ விளையாட? உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்போன். நீங்க மொபைல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாம பேசணும்.
3: நம்ம அன்றாட பயன்பாட்டிற்கு ரொம்ப முக்கியமா இருக்கு மேடம். பஸ்ல போனாலும் வெளியில எல்லாம் என்ன இருக்குது, என்ன சுற்றுச்சூழல் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாக்காம பஸ்ல கூட குனிஞ்சுகிட்டே அதை பாத்துக்கிட்டேதான் இருக்கிறாங்க. இதோட பயன்பாடு நமக்கு நிறையவே இருக்குது மேடம். ரொம்ப தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு தேவையில்லாத நம்ம இதன் மூலம் இதுல இருந்து எடுத்துக்க கூடாது, தேவையானதை மட்டும் நம்ம வச்சுக்கணும். கொரோனா டைம்ல ரொம்ப யூஸா இருந்தது மேடம் எல்லாருக்கும். சின்ன பிள்ளைங்கள இருந்து ஸ்கூல் படிக்கிற பசங்கள இருந்து எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நான் கூட டெய்லி பாப்பேன் மேடம், மெசேஜஸ் எல்லாம்
2: பாப்பேன்.
3: இப்ப
2: நன்றி மேடம், வாழ்த்துக்கள். நீங்களும் பேசலாம் இதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய வார்த்தையை வச்சுக்கிட்டு அது ரிலேட்டடா பேசணும், ஆனா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம பேச போறீங்க. இதுதான் இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியோட ரூல்ஸ் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு கூட பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 அண்ட் 2271770 என்ற நம்பரில். ஸோ நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். நிகழ்ச்சியில் கால் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போக்கு. நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சரோஜா படத்திலிருந்து பாட்டு கேட்கலாம்.

0: 10:23 எஃப்எம் ரெயின்போவின் கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நான் வந்து ஒரு வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தை ரிலேட்டடா நீங்க பேசணும், ஆனா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில ஒன்னே இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: புதுச்சேரி கொம்பாக்கத்துல இருந்து சாம்பசிவம்.
0: ஓகே, சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓகே, கெட் செட் கோட ரூல்ஸ் தெரியுமா இன்னைக்கு உங்களுக்கு, பேசிடலாமா?
1: ஆ ஆ

0: ஓகே, அதாவது உங்களுக்கான தலைப்பு என்னன்னா கடற்கரை, ஆனா இதுல நீங்க கடல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாம பேசணும். ஓகே ரெடி?
1: ஆ ரெடி மேடம்.
0: ஓகே பேசுங்க.
1: சமுத்திரம், சமுத்திரம் என்பது வந்து இன்னைக்கு வந்து போக்குவரத்து வசதிக்காகவும் மீன்பிடி தொழிலுக்கு பெருசா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த சமுத்திரத்துல வந்து நிறைய முக்கியமான விலை மதிப்பு இல்லாத பொருள்கள்லாம் நம்மளுக்கு பவளப்பாறைகள் மற்ற இந்த திமிங்கலத்துடைய இந்த கழிவாழ்ந்த ஆம்பரு இந்த மாதிரி பொருள் எல்லாம் கிடைக்குது. கப்பல் படையெல்லாம் போக்குவரத்துக்கு பொருள் போக்குவரத்து வணிக தொடர்புக்கு இதுக்கெல்லாம் சமூகத்தை ரொம்ப பெரிதும் பயன்படுது.
0: ஓகே
1: அதோட
2: தெரியுமா இன்னைக்கு எப்படி பேசிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான தலைப்பு வந்து நாய்.
2: டாக்
0: பத்தி பேசணும். ஆனா நீங்க அந்த நாய் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண கூடாம பேசணும்.
2: வீட்டிற்கு ஒரு மனிதனை விட காவல் காக்கக்கூடிய நன்றி உள்ள ஜீவன் அது.
0: சரி,
2: செல்ல பிராணியாக வளர்கிறது. ஒரு நமக்கு மன அழுத்தமா இருக்கும் போது அது கூட விளையாடிக்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு அந்த டிப்ரெஷன் குறையும். வெளியில இருந்து எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா நம்மள தாண்டி ஓடியாடும், கூட ஓடியாடும். அது பல விதமான ஒரு நன்மை செய்யக்கூடியது அந்த அந்த பிராணி. அதனால எல்லோரும் விரும்பி அதை வளர்க்கறாங்க. செல்ல பிராணின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வளர்க்கறாங்க. அதுக்கு மேல போனா பைலர் ஆயிடும். அதுக்கு மேல
0: உங்க வீட்டுல வச்சிருக்கீங்களா?
2: கவனிப்பு எங்க வெளியில போயிட்டு வந்தோம்னா அங்க ஒரு கிலோமீட்டருக்கு அங்க வந்து ஒரு நிக்கும். ஆமா, அவ்வளவு நன்றி உள்ள ஜீவன் உலக.
0: ஓகே, அப்ப கூட நீங்க அது பேர் சொல்ல மாட்டீங்க. ஓகே சார், சூப்பரா விளையாடுனீங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க பேச போறீங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நீங்க அதுல பயன்படுத்தாம பேசணும். இதுதான் இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியோட கேம் ஷோட ரூல். ஓகேவா, பேசலாம், கால் பண்ணுங்க FM Rainbow-க்கு.

0: 6:41 எஃப்எம் ரெயின்போவின் கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு நேர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புதிர்ந்த ஆசை தம்பி.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? தீபாவளி பட்டாசு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண கூடாது.
1: அதாவது நம்ம பண்டிகைகள்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ரெண்டு பண்டிகைகள் ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழர் பண்டிகை தீபாவளி ஒன்று, இன்னொன்று வந்து பொங்கல். இந்த தீபாவளி நேரத்துல நம்ம வந்து ஒரு பிள்ளைங்களாகட்டும் அதாகட்டும் அவங்களுக்கு மகிழ்ச்சிக்காக வெடிப்பாங்க.
0: ஆமா,

0: உண்டு. கல்யாண கல்யாண நேரத்துல வெடிப்பாங்க, சந்தோஷ நேரத்தில். இப்ப கடற்கரையில ஒவ்வொரு நாட்டினுடைய பிரான்ஸ் நாட்டினுடைய இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மேல நல்ல பறக்க விட்டு அந்த நிகழ்ச்சி போய் பாக்கணும். சூப்பரா, அதாவது அந்த வானை வேடிக்கை அப்படின்னு சொல்லலாம். அந்த கண்கொள்ளா காட்சியாக அந்த வானம் வேடிக்கை இருக்கும். அது போன்று இருக்கிறது. இது வந்து ஆதிகாலத்திலிருந்து வரைக்கும் தவிர்க்க முடியாது. ஆனா இது கொஞ்சம் தவிர்க்கணும். காசை கரியாக்குறாங்க நிறைய தீபாவளி டைம். ஆமா மேடம், அது நினைச்ச கஷ்டமா இருக்கு. மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. இதெல்லாம் அவங்க மனசுல ஏத்துக்கிட்டு கொஞ்சமா போய்க்கணும். வேண்டாம் சொல்றதுக்கு இல்லை, வேண்டும்
1: நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில அடுத்த நேரம் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க? சண்முகசுந்தரம் சார், ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான தலைப்பு வந்து பேருந்து பயணம், ஆனா பஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ண கூடாது. பஸ் பேருந்து வார்த்தை யூஸ் பண்ணாம நீங்க பேருந்து பயணத்தை பத்தி பேசணும். பேசுங்க.
2: சாதனம் வழியாகத்தான் நாம ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்ல முடியும். மிகவும் நமது அதாவது எந்த டயத்துக்கு நம்ம வந்து போறோமோ அந்த டயத்துக்கு இந்த மூலியமா செல்ல முடியும்.
1: சரி,
2: சாலை மார்க்கமாக அனைத்து ஊர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு வசதி இந்த போக்குவரத்தில் உள்ளது. எளிய மக்கள் முதல்ல பணக்கார மக்கள் வரை அனைவரும் எளிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வசதி தான் இந்த வசதி. நிறுத்தங்கள், பல நிறுத்தங்கள் இருந்தாலும் நமக்கு மிகவும் பொருத்தமாக ஒரு சேவையாக இந்த சேவை உள்ளது. இந்த சேவையை வழங்கிய அரசுக்கு நன்றி.
1: இருந்தாலும் சூப்பரா பேசுனீங்க சார். இருந்தாலும் வேற வழி இல்ல, அங்க வந்து வருது. ஆனா அந்த இந்த அப்படின்னு போட்டு ஏதோ மேட்ச் பண்ணி ஃபில் பண்ணி சமாளிச்சிட்டீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். சூப்பரா பேசுனீங்க சார், அழைப்புக்கு நன்றி. நன்றி. ஓகே, நேர்களை பேசலாம். நீங்களும் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில ஒரு வார்த்தை சொல்வேன். அந்த வார்த்தையில குறிப்பிட்ட வார்த்தை வந்து நீங்க அதை பத்தி பேசணும், ஆனா அதை யூஸ் பண்ணாம பேசணும் அப்படிங்கறத இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ கேம் ஷோட ரூல். ஓகேவா, பேசலாம். கால் பண்ணுங்க 2271760 and 2271770 என்ற இந்த நம்பர்ல.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா அண்ணா, ஆமா.

10:56 ஆயாச்சு நேயர்களே. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி. வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. குருநானக் தேவின் ஜோதி தினத்தை முன்னிட்டு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், குருநானக் தேவ் தனது வாழ்நாளின் மூலம் இந்த உலகிற்கு உண்மை, இரக்கம், மனிதநேயம் மற்றும் நற்பண்புகளை போதித்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மெலின் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை புதுடெல்லி வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சர் திரு அஜய் தம்டா வரவேற்றார். அதிபர் திரு பெர்மெலினின் இப்பயணம் இந்தியா மற்றும் சுவிட்சர்லாந்து இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிபர் திரு பெர்மெலின் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. அசாம் மாநிலம் திப்ருகரில் இன்று இந்த சேவையை மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை போக்குவரத்து அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் 109 தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன என்றும், வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க 23 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புதுக்குப்பம் பூரணாங்குப்பம் சாலையை ஒருவழி பாதையாக மாற்ற போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த போக்குவரத்து மாற்றம் நேற்று முதல் அமலுக்கு வந்தது. வார விடுமுறை நாட்கள் மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் மட்டும் ஒருவழி பாதை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், இந்நடவடிக்கையின் மூலம் புதுக்குப்பம் பூரணாங்குப்பம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடலூர் திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியின் 204வது அவதார தின விழா இன்று வடலூர் சத்தியஞான சபையில் சன்மார்க்க கொடியேற்றத்துடன் கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:15 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது
2: நேயர்கள் கேட்க இருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் VVG ராம்ஜி, விக்சித் பாரத் ரோஸ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன், மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: எனக்கு
1: ஒரு டீ சொல்ல.
0: சரி, காலையில ஏஞ்சதுல இருந்து உன்னை தேடிட்டே இருந்தேன்.
1: ஆமா,
0: எங்க காணு நீ?
1: குட்டையில கெண்ட மீன் கழுத்து மீன் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க, அப்படியே குளிச்சுட்டு கிளம்பி தான் வந்தான்.
0: ஓஹோ, இந்த பையில அப்ப மீன் தான் வச்சிருக்கியா?
1: ஆமாமா.
0: ஓ, மத்தியானம் மீன் குழம்பு?
1: ஆமாமா.
0: வந்தா உங்க வீட்டுல ஒரு விருந்தா இருக்கு.
1: அதான் உனக்கு கொஞ்சம் நிறைய கூடுதலா புடிச்சுட்டு வந்தான்.
0: சரிப்பா, மத்தியானம் நம்ம மீன் குழம்பு சாப்பிடுவோம்.
1: ஆமா,
0: ஆனா நீ போன வாரம் என்கிட்ட என்ன சொன்ன? அடுத்த வாரம் நம்ம விழுப்புரம் கண்டமான் அடிக்கு போலான்னு சொன்னில்ல?
1: ஆமா,
0: அது இன்னைக்குன்னு தான் நீ கரெக்டா சொல்லியிருந்த.
1: ஓ,
0: காலையில தூங்கி ஏஞ்சதுல இருந்து உன்னை தேடுற ஆளை காணோம்.
1: மறந்து போச்சு மணி எனக்கு.
0: மீனோட சேர்த்து வீட்டுல
1: குடிச்சிட்டு
0: சமைச்சு ரெடியா வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி கண்டமாநாடு போமா?
1: ஏன் மணியா, பக்கத்துல ஒரு டீ காரு, எங்க பக்கத்து வீட்டுக்காரதான், அவர்கிட்ட குடுத்துட்டு சொல்லுவா மீனா?
0: நல்ல காரியம் செய்யறப்பா, நீ அவர்கிட்ட குடுத்து வீட்டுல குடுக்க சொல்லிட்டு,
1: ஆனா
0: போன் பண்ணி வீட்டுல செய்தியை மட்டும் சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பி போடுவோம்ப்பா.
1: ஆ சரி. அண்ணா, இந்த கெண்ட மீன் கழுத்து மீனா பையில புடிச்சு வச்சுக்கிறான், வீட்டுல எங்க கொஞ்சம் கொடுத்துண்ணா. அண்ணா, ரெண்டு டீண்ணா. இந்த காசு
0: ரவி, நான் குடுத்துறேன்பா, நீ குடுக்காதப்பா.
1: இல்ல இல்ல, நானே குடுத்துறேன்பா.
0: பரவாயில்லப்பா, நான் குடுத்துறேன், நீ வண்டி எடுப்பா, நம்ம போலாம்.
1: சரி சரி சரி
0: சரி, கிளம்பலாமா?
1: புறப்படலாம்.
0: வண்டி எடுப்பா.
1: உட்காந்துட்டியா?
0: உட்காந்துட்டப்பா.
1: சரி.

0: மணியா, நம்ம போறதுக்கு எப்படியும் ஒரு கால் மணி நேரம் ஆகும். எனக்கு போன தடவை உங்ககிட்ட கேக்குன்னு ஒரு டவுட் வந்தது.
1: சொல்லுப்பா, என்ன விஷயம்?
0: அது கேக்குறோம், அப்படியே சொல்லிடலாம்யா.
1: சொல்றேன்ப்பா.
0: ஒண்ணு இல்ல, இந்த விபிஜி ராம்ஜி, இந்த விக்சித் பாரத் ரோஸ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன் திட்டங்கள் இல்லையா?
1: ஆமா,
0: மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலை வாய்ப்பு வாழ்வாதார உறுதி திட்டம்.
1: ஆமாப்பா, இதுக்கு முன்னாடிதான் அந்த திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இருந்துச்சு.
0: அந்த திட்டம் எனக்கு ஒண்ணும் புரிய மாறுதுப்பா.
1: எப்பா, வேற ஒண்ணும் கிடையாது. 100 நாள் வேலைன்னு ஏற்கனவே இருந்துச்சு.
0: ஆமா,
1: அதே திட்டம் தான். அத 125 நாளா மாத்திருக்காங்க. அதுல சில சின்ன சின்ன வேறுபாடு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கப்பா.
0: ஓ, மாற்றங்கள்.
1: ஆமாப்பா. சரி, இந்த திட்டம் ஜூலை 1st, 2026 நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ளதுப்பா. ரைட்டா? இந்த திட்டத்தின் படி வேலை நாட்கள் அதிகரிப்பு, அது முக்கியமான ஒரு விஷயம்.
0: ஆமா,
1: 100 நாளைக்கு பதிலா 125 நாள்.
0: ஆமா. ஏன் மணியா, வேற என்ன இந்த திட்டத்துல சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குதா?
1: எப்பா, கிராமப்புற கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கப்பா இந்த திட்டத்தின் மூலமா.
0: கிராமத்தை நம்ம வலுப்படுத்தணும்ல.
1: ஆமாப்பா, வெறும் ஊதியம் அது குடுக்கறாங்கல்ல, அதோட இல்லாம நீர் பாதுகாப்பு, கிராமப்புற அடிப்படை கட்டமைப்பு, வாழ்வாதாரத்திற்கான சொத்துக்கள் உருவாக்கம், அப்புறம் பேரிடர் கால பாதுகாப்பு பணிகள்.
0: ஓஹோ,
1: புயல் அடிக்க போகுது, வெள்ளம் வரப்போகுது, மழை பாதிப்பு அப்படின்னா அப்ப

0: பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன செய்யணும் அதை இந்த திட்டத்துல இணைச்சிருக்காங்கப்பா.
1: பரவாயில்ல.
0: அதாவது கிராம மேம்பாட்டிற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவ்வளவுத்தையும் மத்திய அரசு யோசிச்சு இந்த திட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க.
1: பாருங்க, நல்ல ஒரு திட்டங்க இது.
0: ஆமாப்பா. அப்புறம் இந்த திட்டத்துல ஏதாவது ஊழல் நடந்துடக்கூடாது, தவறு நடந்துடக்கூடாது அப்படின்னு இந்த பயனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பயோமெட்ரிக் அங்கீகாரம்.
1: ஓஹோ, அந்தந்த கிராம மக்கள்.
0: ஆமா, இந்த திட்டத்தின் மூலமா போய் பயன்பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் அப்படின்னா பயோமெட்ரிக் தான்.
1: என்னது, அவங்க போய் பயோமெட்ரிக் வைப்பாங்க?
0: ஆமாப்பா, அவங்களுக்கு அரசு அலுவலகங்கள் எல்லாம் பயோமெட்ரிக் அட்டனன்ஸ்ங்கறாங்கல்ல.
1: ஆமா,
0: அதே மாதிரி இவங்களுக்கும்.
1: அது எப்படிப்பா பயோமெட்ரிக்னா, கை வைக்கணுமா?
0: ஏப்பா, விரல் வைக்கிறதும் உண்டு. ஆனா இவங்களுக்கு எல்லாம் இந்த கண்ணை எமைச்சு அது மூலமா அந்த ஆதார்ல வந்து பதிவு வைக்கிறது.
1: ஓ, அதாவது ஆள் மாறாட்டம் இருந்துட கூடாது.
0: ஆமாப்பா, அதுக்காக தான் முக்கியமா இதை கொண்டு வந்திருக்காங்க. நடமாடும் செயலி மூலம் கண்காணிப்பு, அப்புறம் சமூக தணிக்கை போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் இந்த திட்டத்துல கொண்டு வரப்பட்டுள்ளன.
1: ஓஹோ,
0: ஏன்னா இந்த திட்டம் சிறப்பா செயல்படணுங்கிறதுக்காக அரசு முன்முயற்சி எடுத்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க.
1: பரவாயில்ல.
0: கிராமப்புற வளர்ச்சி பொருளாதாரத்தை மேம்படுத்த இப்ப நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்றாரு, விக்ஷித் பாரத் 2047 அப்படின்னு சொல்றாருல்ல.
1: ஆமா,
0: வளர்ச்சி அடைந்த இந்தியா, அது வந்து 2047 நாம அடையணும், அதுதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்றாருல.
1: வளமான பாரதமா இருக்கணும்.
0: ஆமாப்பா, அதுக்கு முக்கியமா இந்த திட்டம் வந்து வழிவகை செய்துப்பா. ரைட்டா, இது தேசிய இலக்கோடு இந்த திட்டம் ஒருங்கிணைச்சு இதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கு நம்ம மத்திய அரசு.
1: ஓ சரி. ஏமணியா, திட்டங்கள் பத்தி நிறைய
0: சொன்னா
1: ஒரு சின்ன டவுட். இந்த 125 நாள் வேலை செய்யறாங்க இல்லையா, அதுல யார் யாரெல்லாம் உறுப்பினரா சேர்ந்து செய்யலாம், என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்கு, அதை பத்தி சொல்லலாம்.
0: நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க யாரா இருந்தாலும் சரி, 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தா இந்த திட்டத்துல பயன்பெறலாம்.
1: ஓ சரி, இந்த திட்டத்துல சேரணும், அதுக்கு என்ன பண்ணணும்?
0: ஏப்பா, இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து அலுவலகம் இருக்குல்ல, அவங்களை அணுகணும்.
1: ஓஹோ.
0: ஆமா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வயசு 18 ஆயிருக்கா அப்படின்னு பாப்பாங்க. அப்புறம் ஆதார் அட்டை, அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், அப்புறம் நம்ம பெயர்ல இருக்கக்கூடிய வங்கி கணக்கு புத்தகம், பேங்க் பாஸ்புக், அது
1: பான் கார்டு கூட கேட்பாங்களோ.
0: ஆமா, பான் கார்டு என்னென்ன இருக்கோ நம்ம அதெல்லாம் கொடுக்கணும். போஸ்ட் ஆபீஸ்ல அக்கௌண்ட் வச்சிருந்தோம்னா அதுலயும் நம்ம பண்ணிக்கலாம். ரைட்டா,
1: குடும்பத்துல 2-3 பேர் வேலை செய்யலாமா?
0: ஏப்பா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு அட்டானு கொடுத்துருவாங்க.
1: ஆமா,
0: இந்த அட்டா என்ன, இதுக்கு பேர் என்ன தெரியுமா, கிராமின் ரோஜ்கார் கேரண்டி கார்டு, கிராம ரோஜ்கர் உத்தரவாத அட்டை அப்படின்னு கொடுத்துருவாங்க.
1: ஓ, ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி.
0: ஆமாப்பா, இதுல நம்ம குடும்ப உறுப்பினர் பத்தின விவரம் எல்லாம் இருக்கணும் அதுல.
1: பரவாயில்ல.
0: அப்புறம் வயசு பத்தின விவரமும் இருக்கணும். இதெல்லாம் பண்ண பிறகு நாம எழுத்து பூர்வமோ அல்லது வாய்மொழியாகவோ நம்ம கிராம பஞ்சாயத்து அலுவலகத்துல இத நம்ம பதிவு செஞ்சு இந்த வேலைக்கான கோரிக்கைய நம்ம கொடுக்கணும். அவங்க இதெல்லாம் முடிச்ச பிறகு விண்ணப்பம் செஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கான ஒப்புதல் ரசீது, அக்னாலஜ்மெண்ட், அந்த ரிசிப்ட் அதை கொடுப்பாங்க. அதை கண்டிப்பா கேட்டு வாங்கணும்ப்பா.
1: ஓஹோ,
0: அதுல மட்டும் மறக்காம நம்ம செஞ்சிடணும். ஏதோ நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னு மறந்துட்டு வந்துடக்கூடாது.
1: சரி சரி.
0: அப்புறம் நம்ம கொடுத்ததுக்கு அத்தாட்சி இல்லாம போயிடும்.
1: ஆமா,
0: அதனால இந்த அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் இருக்குல்ல, அதை கட்டாயம் வாங்கணும்ப்பா.
1: ஓஹோ,
0: வேற என்ன தெரிஞ்சுக்கணும்,
1: இன்னும் அதுல முனைப்பாவும் இருக்கணும். நமக்கு வேலை கிடைச்சுதான், நம்ம பேர் சேர்த்துட்டாங்களா லிஸ்ட்ல, அதெல்லாம் கொஞ்சம் முனைப்பா
0: கவனமா போய் பாக்கணும். உள்ளூர் தானப்பா,
1: அதாவது
0: கிராம பஞ்சாயத்துல இருக்கவங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களா தானே இருப்பாங்க.
1: ஆமா,
0: அதனால அதை நம்ம அப்பப்போ போய் பாத்துக்க வேண்டியதான். ரவி, பேசிட்டே வந்ததுல கண்டமானடி கிராமத்துக்கே வந்துட்டோம்ப்பா.
1: ஆமா மணியா, அது வேலை செய்யறாங்க பாரு மக்கள்.
0: குளத்தை வந்து அன்னைக்கு தூர்வாருனாங்க.
1: ஆமா ஆமா,
0: இன்னைக்கு அந்த ஏரிக்கார பக்கமா வேலை நடக்குது போல.
1: ஆமா, ஒரே மக்களா இருக்கிறாங்க.
0: ஆமாப்பா,
1: இப்ப இடம் மாத்திக்கிறாங்க.
0: ஆமாப்பா. சரி, நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டேன்.
1: சரி சரி,
0: உங்கள்கிட்ட போவோம். ஓரமா வண்டியை நிப்பாட்டுவாப்பா.
1: சரி சரி சரி.
0: அபி, அங்க ஒருத்தர் நம்மள பார்த்து கையாட்டுறாரு, யாருப்பா அவரு?
1: மணியா, இவர் தெரியாதா? இவர் தான் கண்டமானடி ராதாகிருஷ்ணா.
0: ஓஹோ, உனக்கு ஃப்ரெண்டா அவரு?
1: ஆமா ஆமா ஆமா, அவரு விவசாயம் கூட, ஏதோ குடும்பத்துல இருந்து ஒரு ஆளா வந்து வேலை செய்யறதுன்னு நினைக்கிறான்.
0: சரிப்பா, முதல்ல அவர்கிட்ட பேசு.
1: சரி சரி,
0: பேச பேச அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன்.
1: அதான் சொல்லலன்னு பார்த்தா நீ சொல்லிட்ட.
0: ஆமாப்பா.
1: வாங்க வாங்க வாங்க வாங்க ஐயா.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: அதான் போன வாரம் வந்தா உங்களை பார்க்க முடியல. சரி, அதான் நம்ம கிராமத்துக்கு நண்பர் மணியை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இந்த 125 நாள் ஜி ராம்ஜி திட்டத்துல வேலை செய்றீங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்க. அவரும் தெரிஞ்சுக்குவாரு, நானும் தெரிஞ்சுக்குவேன்.
2: என்னுடைய பெயர் ராதாகிருஷ்ணன். விழுப்புரம் மாவட்டம் கோழினூர் ஒன்றியம் கண்டமானடி பஞ்சாயத்து யூனியன் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நான் வசிக்கிறேன். வேலை இல்லாத சூழ்நிலையில் நம்ம குடும்பத்தை ஓட்டது பெரிய விஷயமா இருக்கும். நான் வந்து சாதாரண ஒரு விவசாய கூலி. நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு வெளியில் போகிறாங்க, கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க. அந்த வகையில் அவங்க பொருளாதாரத்தை சரியான முறையில் அவங்க வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறதுக்கு சரியான சூழ்நிலையில் அவங்க இயங்குறாங்க. சாதாரண கிராமப்புறத்தில் உள்ளவங்க எல்லாராலையும் இது பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி ஒரு சூழலில் எங்களுக்கு வந்து ஒரு அருமையான திட்டம், ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டமாக இருந்தது, அது இப்போ 125 நாள் வேலை திட்டத்துக்கு புதிய வேலைவாய்ப்பு திட்டம் பிபிஜி ராம்ஜி அப்படின்ற ஒரு திட்டத்தை, இந்த வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத திட்டத்தை கொடுத்துருக்காங்க. இது மத்திய மாநில அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை பேர் மாற்றி 125 நாள் வேலை திட்டத்தை கொடுக்கும்போது எங்களுக்கு உண்டான சூழ்நிலையை இதில் வர வருமானத்தை வச்சு ஈஸியாக ஓட்டிக்க முடியுது. அதே நேரத்தில் இந்த ஒரு வாரம் கண்டினியூவாக வேலை, அடுத்த ஒரு வாரம் ரெஸ்ட் விவசாய வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரி மாறி மாறி எங்கள் கிராமத்தில் தொடர்ந்து வேலையை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருக்கிறதுனால கிராமத்தில் நடக்கிற விவசாய வேலை நிகழ்ச்சியும் நடக்குது. ஆனால் என்னுடைய முக்கியமான குறிக்கோள் என்னென்னாக்கா, இது 125 நாள் வேலை திட்டம் அப்படின்றது ஆண்டில் 4 ஒரு பாகம் தான் இருக்குது. அந்த 4 ஒரு பாகமாக இருக்கும்போது மீதி வந்து 5 மேலே ஃப்ரீயாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த மீதி உள்ள நாள் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த நேரத்தில் விவசாய வேலைகள் தொடர்ந்து நடக்குதோ அந்த நேரத்தில் இந்த 125 நாள் வேலை திட்டத்தை கொடுக்காம மீதி நாளில் தொடர்ந்து வேலை கொடுக்கலாம். அந்த கம்மியான நாளாக இருக்கும்போது பொதுவாக எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 4 தொடர் விவசாய வேலை நடக்கும். அந்த தொடர் விவசாய வேலை நடக்கும்போது இந்த 4 தவிர்த்து மீதி 8 அந்த 125 நாள் வேலை எல்லாருக்குமே கொடுக்குற சூழ்நிலையை ஏற்படுத்தும் போது எந்த நிலையிலுமே இந்த வாழ்வாதாரம் பாதிக்காது. விவசாயிகளும் பாதிக்க மாட்டாங்க, விவசாய வேலைக்கும் செல்லுவாங்க. விவசாய வேலை இல்லாத காலங்களில் அந்த 125 நாள் வேலையை அவங்க பயன்படுத்திக்குவாங்க. இந்த நிலைமையில் அவங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நிறைய குளங்கள் ஆழப்படுத்துறது, கரைகள் அகலப்படுத்துறது, அந்த கரைகள் அகலப்படுத்துறதுனால அந்த கரைகள் பலமாக இருக்கும். அந்த குளத்தில் உள்ள தண்ணி நிறையா சேவாகி எங்கள் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்கும். அந்த வகையில் எங்களுக்கு வீட்டுக்கு உண்டான குடிநீர் கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் மோட்டாரில் வயலில் எல்லாமே நீர் மோட்டர் போட்டு தண்ணி இறக்கிறதுனால அதுக்கு உண்டான ஊற்றும் கிடைக்கும். அந்த வகையில் குளத்தில் உள்ள நீர் வந்து பக்கத்தில் சுற்றி உள்ள கிராமங்களுக்கு எங்களுக்கு வந்து அந்த நீர் ஓட்டத்தை கண்டிப்பாக குறையாமல் கொடுக்கறது உண்டான சூழ்நிலை கிடைக்குது. அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 250 ஏக்கர்லேருந்து 300 ஏக்கர் அளவுக்கு ஏரி பரப்பளவு இருக்குது. அந்த ஏரி நீர் பாசன கால்வாய்கள்லாம் வெயில் காலங்களில் மழை காலங்களில் தொடர்ந்து வந்து தூர்வாரப்படாமல் இருக்கிறதுனால சுத்தமாக அது அடைச்சிக்கும். அப்போ அந்த ஏரி நீரை பயன்படுத்துவோர் மிக கஷ்டமா இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த லேபர் 125 நாள் வேலை திட்டத்தில் உள்ள விவசாய வேலைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு கொண்டு போய் அந்த வாய்க்காலை கொஞ்சம் ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம். அந்த ஆழப்படுத்தி அகலப்படுத்தும் போது அந்த ஏரி நீர் வந்து எல்லா வயலுக்கும் தொடர்ந்து தண்ணி சாகுபடிக்கு உண்டான சூழ்நிலையை செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல அந்த விவசாய பணிக்கு அந்த தண்ணி பயன்படுத்துவோம். இதனால வளர்ச்சியிலும் பெருகும். பொதுவாக கிராமத்தில் சுற்றுப்புற சூழல்ல சுகாதாரமா இருக்கணும் அப்படிங்கிறனால ஹாஸ்பிட்டல் பள்ளி கல்லூரி வளாகம் பக்கத்தில் குளம் இருந்தால் அந்த குளத்தை தூர் வாடுறது இதெல்லாம் வந்து நாங்கள் சரி பண்ணி இருக்கிறோம். அந்த மாதிரி சரி பண்ணும்போது எங்களுக்கு ஒரு மனநிறைவு. முக்கியமாக சுகம்பேறித்தனம் இல்லாமல் வீட்டில் டிவி பார்த்துன்னு இல்லாமல் செல்போன் பார்த்துன்னு இருப்பாங்க. எல்லாருமே ஒரு வாழ்வாதாரத்தில் ஒரு குறிக்கோளாக வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு உடல் உழைப்பு ஏற்படுறதுனால அவங்க நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு உண்டான சூழ்நிலையை இந்த 125 நாள் வேலை திட்டம் அற்புதமாக பயனளிக்குது. இந்த 124 வேலை திட்டத்தை இந்த சகோதர பாசம் கிராமத்தில் அனைத்து சமூகத்தினரும், அதாவது பல வகையான இனங்கள், பல வகையான சமுதாய மக்கள், அதே நேரத்தில் ஆண் பெண் இருபாலரும், மாற்றுத்திறனாளிகள் உள்பட 3 பாலினத்தோரும் சேர்ந்து இதில் உள்ள வர்றதுனால ஒரு ஒற்றுமையா சகோதரத்துவத்தோட மதிய உணவு இடைவேளை ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு அன்பான நிகழ்ச்சி. என்னுடைய சாப்பாட்டை நீ எடுத்துக்கோ, உன்னுடைய சாப்பாட்டை நான் எடுத்துக்கிறேன், என்னுடைய தண்ணி நீ எடுத்துக்கோ, அந்த மாதிரி ஒரு பகிர்ந்து அளிக்கும் போது ஒரு சகோதரத்துவம் கிடைக்குது. ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது அவங்க வந்து எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, அவங்க நாங்கள் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் நல்லா வளர்த்துக்கொண்டான சூழ்நிலையை இந்த வேலை திட்டம் நல்லா கொடுத்துருக்குது. இந்த வேலை திட்டத்தை கொடுத்த பாரத பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த 125 நாள் வேலை திட்டத்தை இன்னமும் சிறப்பாக கொண்டு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை விவசாய பணிகளுக்கு இடைஞ்சல் இல்லாதவாறு ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம பணியோட பரிசீலனை பண்ணி மக்களுக்கு செல்வாக்கோட இந்த பணியை தொடர்ந்து நீங்கள் நடத்திட்டு வேண்டுகிறேன். இந்த 125 நாள் வேலை திட்டம்ன்றது நம்மளுடைய விவசாய பணிகளால் தனி ஒரு மனிதன் மட்டுமே ஜேசிபி வச்சு ஒரே நாளில் ஒரு பள்ளத்தை நோண்டிட்டு அப்பள போயிட முடியும். அந்த மாதிரி ஒரு தனி மனிதன் விவசாய பயன்பாட்டிற்காக விவசாய கூலிகளை வைத்து கிராம மக்களை வைத்து கிராம பொருளாதாரம் முன்னேறணும்ன்ற ஒரு சூழ்நிலையிலே, கிராம மக்களுடைய வாழ்க்கை வளம்பெறன்ற ஒரு சூழ்நிலையில பாரத பிரதமரும் நம்ம முதலமைச்சரும் இந்த பணிகளை மேற்கொண்டு செய்து இருக்காங்க. அதனால இந்த வாழ்வாதாரம் கடைசி வரைக்குமே நன்மையில போய் முடியறதுனால கிராமமும் வளம்பெறும், மக்களும் வளம் பெறுவார்கள். இந்த மக்கள் வளமான பாரதத்தில் வளமாக வாழ்ந்து எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லா கிராமங்கள்லையும் இந்த மாதிரி பணியை சிறக்க செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது. ரொம்ப நன்றி. வாழ்க பாரதம், வாழ்க இந்திய மக்கள்.
0: ரவி,
1: இன்னும் நிறைய

0: லேடிஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்கள்ட்ட அப்படி ஒரு ஒருத்தவங்களா வர சொல்லி என்ன ஏதுன்னு கேளுப்பா. ஏன்னா அவங்களுக்குன்னு தனி அனுபவம் எல்லாம் இருக்கும்.
1: ஆமாமா,
0: எத்தனை மணிக்கு வர்றாங்க, என்ன வேலை செய்யறாங்க, எப்படி வேலை கடுமையா இருக்கா இல்ல ஈஸியா இருக்கா எல்லாத்தையும் கேளுப்பா.
1: மணி அங்க பாரு, அந்த அம்மா மண்ணட்டில குத்துறாங்க, இந்த அம்மா கடப்பாறையில குத்துறாங்க, அங்க பாரு அவங்க மண்ணு வாடுறாங்க பாரு, தலையில சுமந்து போறாங்க பாரு, எல்லாரையும் ஒட்டு மொத்தமா ரெக்கார்ட் பண்ணிக்குவோம்.
0: ஆமாப்பா, நம்ம கிட்ட போய் அப்படியே பேச்சு கொடு, நம்ம சொல்ல சொல்ல அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன்.
1: சரி சரி சரி சரி. அம்மா வணக்கம், விபிஜி ராம்ஜி. இந்த திட்டத்துல நீங்க பயனாளியா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க என்னென்ன வேலை செய்யறீங்க, உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு, இன்னும் பல தகவல்கள் நீங்க சொல்லுங்களேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
2: பண்டமானடி ஊராட்சி ஒன்றியம், என் பேரு மனோன்மணி, 52 வயசு ஆகுது. 125 அட்டைய முதல்ல கோழிநூர் ஆபீஸ் பதிவு பண்ணி வேலைக்கு வந்தோம். ஒரு வாரம் செய்யறோம், மறு வாரம் பணம் பேங்க்ல அக்கௌண்ட்ல போடுறாங்க, அதை நாங்க எடுத்து உபயோகப்படுத்துறோம். இது வரைக்கும் 5 வேலை செஞ்சிருக்கிறோம். இந்த வாரத்துல கண்ணை மெட்டுற இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில பேருக்கு விழுது, சில பேருக்கு விழ மாட்டேங்குது, பாதி பேர் வேலை இல்லாம போயிடுறாங்க, அதனால கஷ்டமா இருக்குது. அதை மட்டும் மறுசீலை பண்ணி பரிசோதனை பார்க்க வேண்டும். ஏரி இருக்குது, ஏரி வாய்க்காலாம் சீர் பண்ணி சிறப்பாக நடத்துறோம். எங்க வாழ்வாதாரத்துக்காக உதவி செய்யுங்க. இதுதான் மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி.
3: என் பேரு ஆனந்தாய், எனக்கு 55. நாங்க இந்த ஊரக வளர்ச்சி வேலை செய்யறோம், வேலை நல்லா தான் செய்யறோம். ஆனா வந்து எங்க ஊர்ல 4-5 குரூப் இருக்கிறதுனால சிகிச்சை முறையில அவங்க அவங்க வேலை செஞ்சு வர்றதுனால சரியான முறையில எங்களுக்கு 125 வேலை வர்றது இல்ல. எல்லா தெரு தெருவா செய்யறதுனால நாங்க அப்பத்திலிருந்தே ஏரி வேலை செய்யறோம். அப்ப வந்து ஏரியில எல்லாம் போய் செஞ்சோம், அந்த வாய்க்கால எல்லாம் போய் வேலை செஞ்சோம். அப்ப வந்து காலையில அட்டன்சன்ஸ் எடுப்பாங்க, நாங்க அங்க போயிட்டு வந்து சாயங்காலமும் எடுப்பாங்க. நாங்க வேலையை முடிச்சுட்டு 5-6 வருவோம். அப்பெல்லாம் நல்லா வேலையும் செஞ்சோம், இப்பயும் நல்லா வேலை செய்யறோம். இந்த சம்பளமும் கரெக்டா குடுக்கறாங்க. நீங்க வந்து இந்த கண் வீழ்ச்சியை கொஞ்சம் நிறுத்திட்டு அவங்க உங்களுக்கு வேலை தர மாதிரி நீங்க கொஞ்சம் தாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கும் நன்றி, அவங்களும் நல்லா தான் வேலை வாங்குறாங்க. நாங்க ஏதோ உதவியா வேலை செய்யறோம், எல்லாம் நல்லா தான் செய்யறாங்க. கொடுக்குற வேலையால எங்களுக்கு நன்மை தான், நாங்க இதனால பயன் அடைகிறோம். 125 வேலை கொடுத்ததுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும், மாநில அரசுக்கும், எல்லாருக்கும், இந்த கோழிநூர் ஒன்றியத்துக்கும், எங்க கண்டமாடி தலைவருக்கும், இங்க வந்து எங்களை கேக்குறவங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.
4: என் பேரு அமுதா, எங்க ஊர் கண்டமாண்டி, 45. நான் ஒரு குடும்ப தலைவி, 125 வேலை செய்யறோம். ஆனா எங்க குடும்பத்துல கஷ்டமா இருக்கு, அதுக்கோசரம் கொஞ்சம் செலவுக்கு அந்த காசு ஆகுது. பேர பசங்களுக்கு பேத்திங்களுக்கு கொஞ்சம் அது இது வாங்கி தர ஆகுது. இந்த வேலை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த வேலை செய்யறதுனால எனக்கு ரொம்ப நன்மையா இருக்குது, எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லா ஆகுது. எங்க ஊர்ல கண்டமாண்டியில காவால வேலை செஞ்சிருக்கோம். இன்னும் வந்து வாக்கியா வரப்பு இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யறோம். பழம் வெட்டினா எங்களுக்கு விவசாயிக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குது. 125 கொடுத்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றிங்க.
5: என் பேர் ஜெயந்தி, கண்டமாநாடி, ஊரக வளர்ச்சி திட்டத்தில் வேலை பார்க்குறேன். 125 வேலை எடுக்கிறோம். 59. காலை 9 வந்தோம், 2 வரைக்கும் வேலை செஞ்சோம். சாப்பாடு டைம் சாப்பிட்ட பிறகு 5 வரைக்கும் வேலை ஏறி வேலை தான் வேலை செய்யறோம். பேச்சுக்கு 20 வேலை செய்வோம். கமிட்டி வெட்டி கெட்ட பாதை அந்த வேலை தான் செய்வோம். ஒரு பேச்சுக்கு வேலை வாய்ப்பு மீண்டும் கொடுக்கணும். 7 வேலை நிறுத்தாம கொடுங்க எங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை. நல்லபடியே வேலை செய்யறோம், ரொம்ப நன்றி.
6: என் பேர் சிவசங்கரி. ஒருத்தன் கட்டப்படையில மண்ணு குத்தி எடுப்போம், ஒருத்தங்க மம்டியால வாரி வைப்பாங்க, மீதி பேர் தூக்கி போய் மேல கொட்டுவோம், தரையெல்லாம் ஒப்பா இது பண்ணிடுவோம். வந்து அழகா லெவல் பண்ணி தண்ணி சேமிப்பு மாதிரி பண்ணுவோம். வாக்கியா வட்டி பண்ணி தலைவர் வந்து வேலை வாங்குவாங்க, தலைவர் எல்லாம் வந்து பாப்பாங்க. கடுமையான வேலை தான், ஆழம் எடுங்க, நல்ல மண்ணு எடுங்க, வெயிலும் நாங்க வேலை செய்வோம். மேல கரைக்கு போனோம், மேல மோட்டுக்கு வரணும், மோட்டர் லெவலா வைப்போம். எங்களுக்கு வந்து இந்த சீரமை கொடுத்தது வந்து தண்ணியை சேமிப்போம், அதுக்கு வந்து விவசாயத்துக்கு எங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆடு மாடு தண்ணி சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எங்களுக்கு ரொம்ப இதுதான், அரசாங்கத்துக்கு நன்றி சொல்றோம். எங்க திட்டத்துக்கு சிறப்பான வேலை, அது மாதிரி எங்களுக்கு ஹவுஸ் ஓப்பன்னால எங்களுக்கு இந்த வேலைக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லது கிடைக்கிறது. இது வந்து ரெகுலரா எங்களுக்கு வேணும் அந்த வேலை. எங்க வாய்க்கெல்லாம் வந்து தூர்வாரம் எடுத்துக்கிறோப்ப, இந்த வந்து மழை பெஞ்சா தண்ணி வந்து இப்ப நிலத்துக்கெல்லாம் தண்ணி வர்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி பாசனத்துக்கு பயன்படுது. இந்த வேலை வந்து எங்க ஊராட்சிக்கு நல்ல சிறப்பா இருக்கு. ரெகுலரா வேலை கொடுங்க. கண் சிமெண்ட்ல வந்து அந்த இது வேணாம், தயவு செஞ்சு அதை எடுத்துங்க. இது மத்திய அமைச்சருக்கும் மாநில அமைச்சருக்கும்.

0: என் பேர் அம்பிகா. எனக்கு 41 வயசு ஆகுது. கண்டமானடி தூர்வாரும் பணி நடக்குது. எங்க கிராம மக்கள் 80 பேரு இங்க வேலை செய்யறோம். பிடிஓ ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. அதிகாரிலாம் விட்டு விட்டா அளந்து வேலை செய்ய சொன்னாங்க. வேலை செய்தோம். ஒரு குரூப்லயும் 10 பேர் வேலை செய்யறோம். எல்லாம் மம்டி கடப்பாறை பாண்டு எல்லாமே எடுத்துன்னு வருவோம். இங்கே சாப்பாடு எடுத்துன்னு வந்துருவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்வோம். ஒருத்தவங்க மண் வெட்டுவாங்க, ஒருத்தவங்க குத்துவாங்க. நாங்க எல்லாம் லைன்ல நின்றுன்னு வாரி கொண்டு போய் கரையில போடுவோம். நாங்க அல்ல அல்ல ஆழமா இருக்கும், கரை அகலமா இருக்கு. நாங்க அதுக்கு தகுந்தாலும் வேலை செய்வோம். இந்த 2 வாரத்துல நாங்க வேலை செய்து நாங்க ஆழமா வேலை செய்துட்டோம். வர மழைக்கு ஃபுல்லா தண்ணி நிக்கும். அந்த அளவுக்கு நாங்க வேலை செய்திருக்கோம். இந்த விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லாம நல்லா இருக்கும். கிராம மக்களும் நல்லா இருப்பாங்க. அடுத்த வேலை ஏரி வாய்க்கா மண்டாகுளம் சொல்லுவாங்க, அந்த வாய்க்கா பாசன வாய்க்கா இது எல்லாம் தூர் வரது வேலை செய்ய சொல்லிருக்காங்க. 125 நாள் வேலை கொடுத்ததுக்கு வாய்ப்பு கொடுத்த நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. மாநில அரசுக்கும் நன்றி.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புஷ்பா, வயசு 29. இந்த வேலை செய்யறது எங்களுக்கு வீட்டுல இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியா இருக்குது. வேலை செஞ்ச உடனே 6 நாள் முடிஞ்ச உடனே பணம் போட்டுறாங்க. எங்க வீட்டு தேவைக்கு எங்களுக்கும் இது தேவைக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்குது. பசங்களுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கும் வீட்டு செலவுக்கும் யூஸ் ஆகுது. எங்க கிராமத்துல வந்து நாங்க குளத்துல தூர்வாரி இருக்கிறோம். அப்புறம் ஏரியில வாய்க்கா தூர்வாரி இருக்கும். ஏரியில வேலை செய்யறதுனால மாடு மாடுங்களுக்கு எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குது. விவசாய பாசனம் வசதிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குது. எங்களுக்கும் கொஞ்சம் வேலைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு காலை 9 மணிக்கு வரோம். எங்களுக்கு உண்டான வேலையை நாங்கள் நிறையா வேலை செய்கிறோம். நாங்கள் ஒரு 100 பேர் வேலை செய்யணும், 20 பேர் மட்டும்தான் ஃபோட்டோ வருது. நீங்கள் அந்த கன்வீனியன் தியரியை கொஞ்சம் வந்து மாற்றணும். பழைய மாதிரி குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து நீங்கள் செய்யணும். இந்த வேலை செய்கிறதுனால எங்கள் ஊர் செழிப்பாக இருக்குது, நாங்களும் செழிப்பாக இருக்கிறோம். இந்த வாய்ப்பு வழங்கிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி.
2: எல்லாத்தையும் போயிட்டு வரும் சொல்லிட்டு.
3: ஆமா,
2: நீ வா, நான் வண்டிட்டு போய் நிக்கிறேன். நீ வந்தோட அப்படியே கிளம்பி போயிடலாம்ப்பா.
3: சரி சரி சரி சரி.
2: ரவி, நான் கூழ் கொண்டு வந்தேன்.
3: சரி மணி,
2: அது என் பையில இருக்குப்பா.
3: அப்படியா?
2: அத உட்காந்து அந்த மரத்தடியில குடிப்போம்.
3: சரி மணி, வா வா வா, இப்படி உட்கார். இந்த கூழ இந்த நார்த்தங்க தொட்டுக.
2: ஆ, கொண்டப்பா கொண்டப்பா. வெயில் நேரத்துக்கு கம்மா இருக்குப்பா.
3: அப்பப்பா, நல்லா அமிர்தம் போல இருக்குப்பா இந்த கம்ப கூழ.
2: ஆமாப்பா. சரி, நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சு.
3: ஆமா,
2: நம்ம கிளம்புவோமா?
3: மணியா, இரு இருப்பா. நிறைய திட்டங்கள், நிறைய தகவல் சொன்ன. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்குப்பா.
2: என்னப்பா?
3: இந்த ஊர்ல கண்டமானடி கிராமத்துல மக்கள், கிராம மக்கள் எல்லாம் இந்த 125 நாள் வேலை எப்படி செய்யறாங்க, எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் முடிச்சிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இந்த கண்டமானடி கிராமம் போல பல கிராமங்கள் இருக்கு இல்லையா, இது போல ஒவ்வொரு இடத்துலயும் குளம் கொட்டை ஏரிய இங்கெல்லாம் வந்து இந்த 125 நாள் வேலை எப்படி அலர்ட் பண்றாங்க அரசாங்கம்? சரி, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா.
2: ஓஹோ, அது எப்படி எப்படி எல்லாம் செய்யறாங்க, எந்தெந்த வேலை எப்பப்ப, அத பத்தி தெரிஞ்சுக்கணும்.
3: ஆமா,
2: இது ஒண்ணு இல்லப்பா, நம்ம இன்டர்நெட்டுக்கு போய் முதல்ல மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ விபிஜி ராம்ஜி போர்ட்டல் அல்லது NREGA ஜாப் கார்டு ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கும்பா.
3: ஓஹோ,
2: அதுல போய் நம்ம ஓபன் பண்ணி கம்ப்யூட்டர்ல அங்க போய் பாக்கணும். அடுத்து மாநிலத்தை முதல்ல நம்ம செலக்ட் பண்ணணும். இப்ப தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுன்னு அதுல டைப் அடிச்சணும். அடிச்சோம்னா தமிழ்நாடு மாநிலம் ஓபன் ஆகும். அப்புறம் நடப்பு நிதியாண்டு, இந்த பைனான்சியல் இயர் இருக்குல்ல, அந்த இயரை நம்ம அடிக்கணும். அப்புறம் எந்த மாவட்டத்துல நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாவட்டத்தோட பேர் அடிக்கணும்.
3: ஓஹோ,
2: அப்புறம் வட்டாரம் பிளாக்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஊர் அடிக்கணும். அப்புறம் எந்த கிராம பஞ்சாயத்துல நமக்கு தேவை செய்தி, இப்ப கண்டமானடி ஊர்ல இன்னும் ஏதாவது வேலை இருக்கா, அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் ஏதாவது வேலை கொடுக்க போறாங்களா, அந்த ஊர் பஞ்சாயத்து பேரை அடிக்கணும். அடிச்சோம்னா அந்த ஊர்ல வேலை அலர்ட் ஆயிருந்ததுன்னா அது நமக்கு அங்க டிஸ்பிளே ஆயும், நமக்கு பாக்கலாம். அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செஞ்ச பின்னாடி நம்ம என்ன செய்யணும், ப்ரொசீடு அப்படின்னு, அல்லது வியூ ஜாப் கார்டு லிஸ்ட் நம்ம பாக்கிறதுக்கு அப்படி இங்கிலீஷ்ல இருக்கு பாரு, அதை நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னா கிராமத்துல வந்து அனைத்து அட்டைதாரர் இருக்காங்களா, நம்மள மாதிரி வந்து பயனாளிகள் இருப்பாங்க இல்லையா,
3: குடும்ப அட்டை வச்சிருக்காங்க,
2: அதாவது இதுக்குன்னு இந்த கார்டு
3: கேரண்டி
2: கார்டு, அந்த கார்டு யாராட்டெல்லாம் இருக்கு, அவங்களுடைய பேரு, அப்புறம் அந்த வேலை அட்டை நம்பரு எல்லாமே அந்த ஸ்கிரீன்ல அப்படியே தெரியும்பா.
3: ஓஹோ,
2: இதெல்லாம் வெளிப்படைத்தன்மையோட வச்சிருக்காங்கப்பா. அப்படியே எல்லாத்தையும் தெரிஞ்சு நம்ம அது மூலமா நமக்கு என்னென்ன செய்திகள் வேணுமோ

0: அதெல்லாம் பாத்துக்கலாம். ரைட்டா?
1: சரி சரி.
0: இது இல்ல நம்ம ஆன்லைன்ல பாக்க தெரியல அப்படின்னா கிராம பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு நேரா போய் அங்க இருக்க அதிகாரிகள்ட்ட நம்ம கேக்கணும்.
1: வீடியோ எல்லாம் இருப்பாரு.
0: ஆமா, அல்லது நம்ம பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய நம்ம விஓ இருக்காங்களா, அவங்கள்ட்ட கூட கேக்கலாம். இந்த விபிஜி ராம்ஜி வேலாட்ட அது சம்பந்தமான விவரம் நீங்க எனக்கு சொல்லுங்க. அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கும், அவங்களும் பார்த்து சொல்லுவாங்கப்பா. அது மூலமா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, விவசாய பணிகள் இந்த திட்டத்தினால பாதிக்குது அப்படின்னு விவசாயிகள்ட்ட இருந்து ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு.
1: ஆமா மணியா, நிறைய விவசாயிகள் நிறைய நிலம் வச்சிருக்கிறவங்க சொல்றத நான் கேட்டிருக்கேன்.
0: இதுக்கு ஒரு தீர்வு என்ன சொல்லிருக்காங்கன்னா, மாநில அரசு என்ன செய்யணும்னா, இப்ப விவசாய பருவ காலம்னு இருக்குல்ல, விதைப்பு அறுவடை இந்த மாதிரி விவசாய வேலைகள் இருக்கக்கூடிய காலம்லாம் இருக்குல்ல, அந்த நேரத்துல இந்த வேலைய நிப்பாட்டி வைக்கலாம். அதாவது ஆண்டுல 60 நாட்கள் வரை வேலைகளை நிறுத்தி வைக்க மாநிலங்களுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு இதுல கொண்டு வந்திருக்காங்க. அதனால அந்தந்த பகுதியில நம்ம எப்படி சூழ்நிலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கலாம்பா.
1: ஏமணியா, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விக்சித் பாரத் ஜி ராம்ஜி அந்த திட்டத்தின் அடிப்படையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2047 இந்தியா வளர்ச்சி அடைந்த பாரதமா உருவாகும்னு சொன்னாரு இல்லையா?
0: ஆமா சொன்னாரு.
1: அது கண்டிப்பா நடக்கும்பா.
0: நிச்சயமாப்பா. ஏன்னா கிராமங்களுடைய வளர்ச்சி தான் நாட்டுடைய வளர்ச்சி.
1: கரெக்டா சொன்ன.
0: அதனால கிராமங்கள் வளர்ச்சி அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா 2047 நம்ம நாடு வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற பேரோட தான்ப்பா இருக்கும். சரிப்பா, நம்ம கிளம்பலாம்ப்பா.
1: சரி.
0: ஏன்னா மீன் குழம்பு போய் சாப்பிடணும்.
1: சரி சரி சரி,
0: உடனே கிளம்பலாமா?

நேயர்கள், இதுவரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் VVG ராம்ஜி, விக்சித் பாரத் ரோஸ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன், மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி. கலைச்செல்வி. இத்துடன் இன்றைய வளமான பாரதம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் 11:32, 10 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நிவாஸ் மற்றும் ஜானகி ஐயர் குரல்ல காளி திரைப்படத்தில்

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் மன்னா.
0: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
2: இத கேளுங்க மன்னா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா மன்னா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை நிறைவாக வரும் பாடல் பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழை நீரை சேமிப்போம், பயன்பெறுவோம்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மிலின் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை புதுடெல்லி வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சர் திரு அஜய் தம்டா வரவேற்றார். அதிபர் திரு பெர்மிலினின் இப்பயணம் இந்தியா மற்றும் சுவிட்சர்லாந்து இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிபர் திரு பெர்மிலின் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. அசாம் மாநிலம் திப்ருகரில் இன்று இந்த சேவையை மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர்

திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவிற்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், பல்வேறு காலகட்டங்களில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு வரலாற்று பாரம்பரியத்தை கடந்து விரிவடைந்துள்ளதாகவும் அது தற்போது குறிப்பிடத்தக்க அளவில் பொருளாதார உறவாக மாறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா ரஷ்யா உறவில் ராணுவம், அணுசக்தி, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மத்திய பணியாளர் பொது குறைகள் மற்றும் ஒய்வூதியங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் இன்று புதுடெல்லியில் 17வது ஒய்வூதிய நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் 109 தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன என்றும் வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க 23 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய வணக்கத்தோடு. இன்றைய வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 12:03:22. நேயர்களே, வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில எப்பவுமே இன்றைய தினத்துல என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது அப்படிங்கறத பத்தி தான் நாம தெரிஞ்சுப்போம் இல்லையா. சோ இன்னைக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்றைய தினம் வள்ளலார் அவர்களுடைய பிறந்த நாள். இன்றைய நாள்ல 1823 தமிழ்நாட்டின் மருதூரில் பிறந்தவர் ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார் அவர்கள். மனிதர்களிடையே சாதி மத வேறுபாடுகளை தாண்டி அன்பையும் இரக்கத்தையும் வலியுறுத்தியவர். குறிப்பா ஜீவகாருண்யம் அப்படிங்கிற கருத்தின் மூலம் அனைத்து உயிர்களிடமும் இரக்கம் காட்டணும் அப்படிங்கறத எடுத்துரைச்சாரு. பசியால வாடுபவர்களுக்கு உணவளிப்பதை முக்கியமா கருதிய வள்ளலார் வடலூர்ல சத்திய தர்மசாலையை நிறுவினார். அவருடைய பிறந்த நாள் இன்று நினைவு கூறப்படுகிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாரம் அதாவது அக்டோபர் 4-10 வரைக்கும் உலக விண்வெளி வாரமா கொண்டாடப்படுது. 1957 அக்டோபர் 4 மனிதனால உருவாக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் 1 விண்ணில செலுத்தப்பட்டது. அதே போல 1967 அக்டோபர் 10 அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி அமலுக்கு வந்த தினம் இன்று. இந்த இரண்டு முக்கிய நிகழ்வுகளை நினைவு கூறும் வகையில வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் இந்த வாரம் வந்து அனுசரிக்கப்படுது. விண்வெளி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இதன் நோக்கமாகவும் இருக்கு. ஓகே நேர்களே, மேலும் ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் என்ன அப்படின்னா, இன்றைய தினம் வேர்ல்ட் ஹேபிடட் டே, அதாவது உலக இருப்பிட தினம் இன்றைய தினம் வந்து அனுசரிக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை வேர்ல்ட் ஹேபிடட் டேவா வந்து கடைபிடிக்கப்படுது. எல்லாருக்குமே

பாதுகாப்பான, போதுமான மற்றும் வாழ்வதற்கு ஏற்ற வீடுகள் கிடைக்கணும் அப்படிங்கறதையும், நகரங்கள் மற்றும் மனிதர்கள் வாழும் சூழலை மேம்படுத்துவதன் அவசியத்தையும் இந்த நாள் வலியுறுத்துது. வீடு அப்படிங்கறது வெறும் 4 சுவர்கள் கிடையாது, பாதுகாப்பான வாழ்க்கைக்கான அடிப்படை அப்படிங்கறதையும் இந்த நாள் நினைவுபடுத்துது. சோ இன்றைய தினம் வேர்ல்ட் ஹேபிடேட் டே. அடுத்ததா வந்து வைல்டு லைஃப் வீக். இந்த வாரம் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2 முதல் 8 வரை வைல்டு லைஃப் வீக் அனுசரிக்கப்படுது. அதாவது வனவிலங்குகள் வாரம், வனவிலங்குகள் மற்றும் அதோட வாழ்விடங்களை பாதுகாக்கிறது, இயற்கை வளங்களின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இதனோட முக்கிய நோக்கமா இருக்கு. மனிதர்களோட வாழ்க்கையும் இயற்கை சூழலும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை அப்படிங்கறத இந்த வாரம் நமக்கு வந்து நினைவுபடுத்துது. அக்டோபர் 2 முதல் 8 வரை வைல்டு லைஃப் வீக்காக அனுசரிக்கப்படுது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: பனிரெண்டு மணி 22 நிமிடம் 40 நொடிகள் FM ரெயின்போவின் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க நேர்லே. அண்ட் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே, உலக ஆசிரியர்கள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 5 வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே வந்து கொண்டாடப்படுது. ஆசிரியர்களோட பங்களிப்பையும் கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியில அவங்களோட முக்கியத்துவத்தையும் கௌரவிக்கும் நாளா இது இருக்கு. 1994 யுனெஸ்கோவால வேர்ல்டு டீச்சர்ஸ் டே தொடங்கப்பட்டது. நமக்கு பாடங்கள் மட்டும் கற்றுக் கொடுக்கறவங்க கிடையாது, வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறதையும் கற்றுத்தரவங்க தான் ஆசிரியர்கள் அப்படிங்கறத நினைவு கூறும் நாளா இந்த உலக ஆசிரியர்கள் தினம் வந்து கொண்டாடப்படுது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இன்று இந்த வாரம் அக்டோபர் 2 முதல் 8 வரை ஆன்டி அன்டச்சபிலிட்டி வீக், அதாவது தீண்டாமை வாரம் வந்து அனுசரிக்கப்படுது. சாதி அடிப்படையில ஒருவரை தீண்ட தகாதவர் அப்படின்னு கருதி அவங்களுடைய சம உரிமையையும் மரியாதையும் மறுக்கும் நடைமுறைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா இதோட நோக்கம். இந்திய அரசியலமைப்பின் 17வது பிரிவு தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய பிரிவா இருக்கு. அனைவரும் சம உரிமையுடனும் சம மரியாதையுடனும் வாழணும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தும் வாரமா இந்த ஆன்டி அன்டச்சபிலிட்டி வீக் வந்து அனுசரிக்கப்படுது.

கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் அதாவது அக்டோபர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை உலக கட்டிடக்கலை தினமாக அனுசரிக்கப்படுது. மனிதர்களின் வாழ்க்கையை வசதியாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவதில் கட்டிடக்கலை மற்றும் நகர வடிவமைப்பின் பங்கு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நாள் இது. இன்றைய தினம் உலக கட்டிடக்கலை தினமாக அனுசரிக்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தேசிய டால்ஃபின் தினம். இந்தியாவில் அக்டோபர் 5 தேசிய டால்ஃபின் தினமாக கடைபிடிக்கப்படுது. 2022 தேசிய வனவிலங்கு வாரியத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நாள் அறிவிக்கப்பட்டது. இந்தியாவின் டால்ஃபின்கள், குறிப்பாக கங்கை நதி டால்ஃபின்களை பாதுகாப்பது மற்றும் நீர்வாழ் சூழலை காப்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இதோட நோக்கம். இன்றைய தினம் தேசிய டால்ஃபின் தினமாகவும் கடைபிடிக்கப்படுது.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: 12:35 பத்து நொடிகள் ஆயாச்சு. வரலாற்றில் இன்ற நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவா விஐபி திரைப்படத்திலிருந்து பாட்டு வருது கேளுங்க. தொடர்ந்து கேளுங்க தி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவ் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். கரீபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இன்று அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலன் புதுதில்லி வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவருடன் புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். இன்று மாலை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மியூனிக் தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தற்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் இந்தியாவிற்கு சாதகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வர்த்தக குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 200 கோடி மக்களின் பொருளாதார எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் உலக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 25% இதில் அடங்கும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து துறைகளிலும் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியில் 1,70,00,000 பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டை விட 15% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் புதிய நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் குழு கூட்டத்திற்கு முன்பாகவே அடுத்த கட்ட சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குருநானக் தேவ் உண்மை, மனிதநேயம், அன்பு போன்றவற்றை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும் சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரத்தில் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். வாக்குப்பதிவு முடியும் வரை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் மக்கள் வாக்களிப்பதற்கும் ஏதுவாக இடைத்தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்கு முன்வர

0: வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் மூலம் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மிசோரம் மாநிலம் லுங்லே ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் இடம்பெறுகிறது.
2: மிசோரம் மாநிலம் லுங்லி மாவட்டத்தில் வாழை விவசாயிகள் மத்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வாழைப்பழ அடிப்படையிலான விளைபொருட்களை விற்பனை செய்து 3.78 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியது. லுங்லி மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வாழைப்பழம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அம்மாவட்டத்தில் வாழை சாகுபடியை ஊக்குவிக்க அரசு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. வாழைப்பழ சாறு, வாழைக்காயிலிருந்து சிப்ஸ் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்து வருகிறது. மிசோரம் தோட்டக்கலைத்துறையுடன் ஆலோசனை நடத்திய பின் வாழை சாகுபடி நடத்த லுங்லி மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக அம்மாவட்ட துணை ஆணையர் திருமதி நவ்னீத் மான் தெரிவித்துள்ளார். இப்பகுதியில் வாழை சாகுபடி செய்ய தேவையான சூழல் நிலவுவதாக தோட்டக்கலைத்துறை கண்டறிந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு போதிய உதவிகள் அளித்து வருவதாகவும், வாழைப்பழ சாறு, வாழைக்காய் சிப்ஸ் தயாரிக்க விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். அரசு கண்காட்சிகளில், சிறப்பு அரங்குகளில் இந்த விளைபொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி நவ்னீத் மான் தெரிவித்துள்ளார். லுங்லி மாவட்டத்தில் 17 கிராமங்களில் தற்போது வாழை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 400 விவசாய குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: கரீபியன் கடலில் போதைப்பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க தெற்கு ராணுவ கமாண்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருட்களை கடத்தச் சென்ற படகு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு அமெரிக்காவிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கூறி இவர்கள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்த கடல் பகுதியில் கடந்த ஒராண்டில் போதைப் பொருள் கடத்துபவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 235 பேர் உயிரிழந்துள்ளனர். எகிப்தில் உள்ள சிவப்பு கடல் பகுதியில் கடல் நீருக்கான உரிமை தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று எகிப்த், சூடான், எரித்ரியா மற்றும் சோமாலியா நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதற்கான கூட்டறிக்கையையும் அந்நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த பகுதிகளுக்குள் மற்ற நாடுகளின் தலையீடுகளை ஏற்க முடியாது என்று கூட்டு பிரகடனம் தெரிவிக்கிறது. சர்வதேச சட்டப்படி சிவப்பு கடல் பகுதி உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நைல் நதி உள்ளிட்ட பகுதிகளில் வேறு நாடுகளின் தலையீடு சட்டவிரோதமாக கருதப்படும் என்றும் கூட்டு பிரகடனம் தெரிவிக்கிறது. பிரேசில் அதிபர் தேர்தலில் முதல் சுற்றில் ஃப்ளேவியோ போல்சனாரோ வெற்றி பெற்றுள்ளார். தற்போதைய அதிபர் லூயிஸ் லுலா டா சில்வாவிற்கு எதிரான தேர்தலில் 50% மேல் வாக்குகள் கிடைக்காததால் வரும் 25 தேதி மீண்டும் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகளில் 98.81% வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கும் நிலையில் ஃப்ளேவியோ போல்சனாரோவிற்கு 47.24% வாக்குகளும், லூயிஸ் லுலாவிற்கு 44.91% வாக்குகளும் கிடைத்துள்ளது. பிரேசில் அதிபர் தேர்தல் முறையில் முதல் சுற்றிலேயே வெற்றி பெறுவதற்கு 50% மேல் வாக்குகள் பெற வேண்டும். இரண்டு அதிபர் வேட்பாளர்களும் மீண்டும் இரண்டாவது சுற்றில் போட்டியிட உள்ளனர். அடுத்த 24 தமிழகம், கர்நாடகா, கேரளம், மாகே, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மரத்வாடா பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவமழை காலம் முடிவடைவதையொட்டி அடுத்த 2 நாட்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் சத்தீஸ்கரில் மழை

0: பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லட்சத்தீவு, உத்தராகண்ட், தெலங்கானா மற்றும் மேற்கு வங்கத்தின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இந்திய அணியில் தன்வீர் ரெட்டி, நிஷ்சல் சந்த், பருள் சௌத்ரி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். டி ஒன் பிரிவில் இந்தியா, பெரு, அல்ஜீரியா அணிகள் இடம்பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மிலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவ் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கரிபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இன்று அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:50. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: தாய் தன் தலைமீது ஒரு சவுக்கத்தை எடுத்து போர்த்திக் கொண்டு அவனை தொடர்ந்து தெருவுக்கு விரைந்து சென்றாள். அவள் மனத்தில் நம்பிக்கை நிறைந்திருந்தது. அவளது கண்கள் செவ்வரி படர்ந்து அசைந்தன. அவளது இதயம் படபடத்து துடித்து ஓடுகின்ற மாதிரி அவளை வேகமாக விரட்டி அடித்தது. அவள் தன் தலையை குனிந்தவாறே எதிரில் உள்ள எல்லாவற்றையுமே பார்க்காமல், நான் எதிர்பார்த்து செல்வதை எதிரே கண்டுவிடலாம் என்ற எண்ணத்தோடையே சென்று கொண்டிருந்தாள். நான் அங்கே அவனை கண்டுவிட்டேன் என்றால்? அவளது இந்த நம்பிக்கையே அவளை விரட்டி விரட்டி முன்னேற செய்தது. பொழுது உஷ்ணமாய் இருந்தது. அவளும் களைத்து போய் மூச்சுவிட திணறினாள். இகோரின் வீட்டு படிக்கட்டுக்கு சென்றவுடன் அவளால் ஒரு அடி கூட முன்னே செல்ல முடியவில்லை. அவள் நின்றாள், சுற்றுமுற்றும் பார்த்தாள். திடீரென ஒரு கூச்சலிட்டு கண்களை மூடிக்கொண்டு விட்டாள். அந்த வீட்டு வாசலில் தனது பாக்கெட்டுக்குள் கைகளை விட்டுக்கொண்டு நிக்கலாய் நிற்பது போல தோன்றியது. அவள் மீண்டும் பார்த்தபோது அங்கே யாரையுமே காணோம். இது என் மனப்பிராந்திதான் என்று நினைத்து கொண்டே படியேறினாள். காதுகளை தீட்டி கேட்டாள். விளிமுற்றத்தில் யாரோ மெல்ல மெல்ல நடக்கும் காலடி ஓசை அவள் காதில் விழுந்தது. அவள் படியேறி மேலே சென்று கீழே பார்த்தாள். மீண்டும் அதே முகம், அதே அம்மை தழும்பு விழுந்த முகம் தன்னை பார்த்ததும் புன்னகை புரிந்தவாறு நிற்பதைக் கண்டாள். நிக்கலாய், நிக்கலாய் என்று கத்திக்கொண்டே ஏமாற்றத்தால் வேதனை அடைந்த இதயத்தோடு அவனை நோக்கி ஓடினாள். நீ போ, போ என்று தன் கையை ஆட்டிக்கொண்டே அமைதியாக அவன் சொன்னான். அவள் விடுவிடென்று மாடிப்படி ஏறி இகோரின் அறைக்கு வந்தாள். அங்கு அவன் ஒரு சோபாவில் படுத்திருப்பதைக் கண்டாள். நிக்கலாய் ஓடி வந்துவிட்டான் சிறையிலிருந்து என்று அவள் திக்கி திணறினாள். என்ன, எந்த நிக்கலாய் என்று கரகரத்த குரலில் கேட்டுக்கொண்டே தலையணையிலிருந்து தலையை தூக்கினான். இரண்டு நிக்கலாய் இருக்கிறார்களே, வெசோஷிகோவ், அவன் இங்கே வந்து கொண்டிருக்கிறான். சபாஷ். இந்த சமயத்தில் நிக்கலாய் வெசோஷிகோவே அறைக்குள் வந்துவிட்டான். உள்ளே வந்ததும் அவன் கதவை தாழிட்டான். தன் தொப்பியை எடுத்துவிட்டு தலையை தடவி கொடுத்தான். லேசாக சிரித்துக் கொண்டே நின்றான். இகோர் முழங்கைகளை ஊன்றி எழுந்து கொண்டு தலையை அசைத்தவாறு சொன்னான், வருக வருக. நிக்கலாய் பல்லை காட்டி புன்னகை புரிந்தவாறே தாயிடம் நெருங்கி அவள் கையை பற்றினான். நான் மட்டும் உன்னை சந்தித்திராவிட்டால் மீண்டும் சிறைக்கே திரும்பி போயிருப்பேன். எனக்கு நகரில் யாருமே தெரியாது. தொழிலாளர் குடியிருப்புக்கு திரும்பி போயிருந்தாலோ ஒரே நிமிஷத்தில் அவர்கள் என்னை பிடித்திருப்பார்கள். ஏனடா முட்டாள்தனமாய் சிறையிலிருந்து தப்பியோடி வந்தோம் என்று நினைத்துக்கொண்டு அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்தேன். திடீரென்று நிலவ்னா தெருவழியாக ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தேன். உடனே அவளுக்கு பின்னாலேயே நானும் ஓடி வந்தேன். சரி, நீ எப்படி வெளியே வந்தாய் என்று கேட்டாள் தாய். அவன் அந்த சோஃபாவின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு தோளை

0: குலுக்கிக் கொண்டு பேச தொடங்கினான். சந்தர்ப்ப விசேஷம்தான். கிரிமினல் கைதிகள் சிறை அதிகாரியை பிடித்து உதைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது நான் காற்று வாங்கியவாறு வெளியே உலாவிக் கொண்டிருந்தேன். அந்த சிறை அதிகாரி ஒரு தடவை எதையோ திருடினான் என்பதற்காக அவனுக்கு போலீஸ் படையிலிருந்து கல்தா கொடுத்தார்கள். இப்பொழுதோ இந்த பயல் ஒவ்வொருத்தனையும் நோட்டம் பார்த்து திரிவதும் உளவு சொல்வதுமாகவே இருந்தான். இவனால் யாருக்குமே நிம்மதி கிடையாது. எனவேதான் அவர்கள் அவனை பிடித்து மொத்தினார்கள். ஒரே குழப்பமாகவே இருக்கவே சிறை அதிகாரிகள் விசில்களை ஊதிக்கொண்டு நாலா பக்கங்களில் இருந்தும் ஓடி வந்தார்கள். நான் சிறை கதவுகள் திறந்து கிடப்பதை பார்த்தேன். அதற்கு அப்பால் உள்ள மைதான சவுக்கத்தையும் ஊரையுமே பார்த்தேன். மெதுவாக கனவில் நடப்பது மாதிரி நடந்து வெளியே வந்தேன். தெருவுக்குள் பாதி தூரத்திற்கு மேல் வந்த பிறகுதான் எனக்கே நினைவு தெரிந்தது. உடனே யோசித்தேன், எங்கே போவது? திரும்பி பார்த்தேன். அதற்குள் சிறை கதவுகள் மூடிவிட்டதை கண்டேன். என்றான் இகோர். ஏனையா, நீங்கள் பேசாமல் திரும்பி போய் கதவை தட்டி அவர்களை கூப்பிட்டு, ஐயா என்னை மன்னியுங்கள், கணவான்களே, நான் ஏதோ சிறு பிழை செய்துவிட்டேன், பொறுத்தருளுங்கள் என்று சொல்லி பழையபடி உள்ளே போயிருக்கலாமே. ஆமாம் என்று கூறி சிரித்தான் நிக்கலாய். அது முட்டாள்தனம். யாரிடமும் எதுவும் சொல்லாமல் நான் இப்படி ஓடி வந்து விட்டதானது என்னுடைய தோழர்களுக்கு சரி என்று பட்டிராது. சரி, அப்படியே போய்கொண்டிருந்தேன். எதிரே ஒரு சவ ஊர்வலம் சென்று கொண்டிருந்தது. ஒரு குழந்தையை புதைப்பதற்காக போய்கொண்டிருந்தார்கள். அவர்களோடு நானும் சேர்ந்து சவப்பெட்டிக்கு பக்கமாக சென்று என் தலையை தொங்க விட்டவாறு யாரையுமே நிமிர்ந்து பார்க்காமல் நடந்து வந்தேன். இடுக்காட்டில் நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து காற்று வாங்கினேன். அப்புறம் திடீரென எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரே ஒரு யோசனை தானே என்று கேட்டுவிட்டு பெருமூச்செறிந்தான் இகோர். உன் தலையிலே பல யோசனைகளுக்கு தான் இடம் இருக்காதே என்று நினைத்தேன். வெசோவ்ஷிகோ வாய் நிறைந்து சிரித்தான். தலையை அசைத்துக் கொண்டு பேசினான். ஹோ, என் மூளை முன்னே மாதிரி காலியா இல்லை. என்ன இகோர், உனக்கு இன்னும் சீக்கு குணமாகவில்லையா? ஒவ்வொருவரும் தம்மால் முடிந்ததை செய்கிறார்கள் என்று ஈரமாய் இருமியவாறு பதிலளித்தான் இகோர். சரி, உன் கதையை ஆரம்பி. அப்புறம் நான் இங்கே இருக்கிற பொதுஜன பொருட்காட்சி சாலைக்குள்ளே நுழைந்தேன். உள்ளே சென்று அங்குமிங்கும் சுற்றி பார்த்தவாறே யோசித்தேன். இனிமேல் எங்கே போவது? என் மீது எனக்கு கோபம் கூட வந்தது. அத்துடன் பசி வேறே. மீண்டும் தெருவுக்கு வந்தேன். மனமே கசந்து போய் எரிச்சலோடு நடந்து வந்தேன். போலீசார் ஒவ்வொருவரையும் கூர்ந்து கூர்ந்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டேன். சரிதான், என்னை மாதிரி மண்ணு பிறவியாக இருந்தால் நான் சிறிது நேரத்தில் எவனாவது ஒரு நீதிபதி முன்னால் தான் இழுத்து செல்லப்படுவேன் என்று நினைத்தேன். இந்த சமயத்தில் திடீரென்று என்னை நோக்கி நிலவனா ஓடி வருவது தெரிந்தது. நான் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்றேன். பிறகு அவளை பின்தொடர்ந்தேன். இவ்வளவுதான் விஷயம். நான் உன்னை பார்க்கவில்லையே என்று குற்றம் செய்துவிட்டவள் மாதிரி கூறினாள் தாய். அவள் நிக்கலாயை கூர்ந்து பார்த்தாள். அவன் முன்னைவிட மெலிந்து போயிருப்பதாக அவளுக்கு பட்டது. அங்குள்ள தோழர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று தலையை சொரிந்து கொண்டே சொன்னான் நிக்கலாய். சரி, சிறை அதிகாரிகளை பற்றி உனக்கு கவலை இல்லையா? அவர்கள் மீது உனக்கு அனுதாபம் கிடையாதா? அவர்களும் தான் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றான் இகோர். அவன் வாயை திறந்து உதடுகளை அசைத்தான். காற்றையே கடித்து சுவைத்து தின்பது மாதிரி இருந்தது அவனது வாயசைப்பு. சரி, வேடிக்கை பேச்செல்லாம் இருக்கட்டும். முதலில் உன்னை எங்காவது ஒளித்து வைக்க வேண்டுமே. அது ரொம்ப நல்ல காரியம்தான். ஆனால் லேசில் நடக்கிற காரியமா? நான் மட்டும் எழுந்து நடக்க முடிந்தால்? அவன் பெருமூச்சு விட்டவாறே தன் கைகளை மார்பின் மீது வைத்து நெஞ்சை தடவை கொடுத்து கொண்டே இருமினான். நீ ரொம்ப சீக்கா இருக்கிறாயே இகோர் என்று தலையை தாழ்த்தி கொண்டே கூறினான் நிக்கலாய். தாய் பெருமூச்சு விட்டாள். அந்த அடைசலான சிறு அறையை கவலையோடு பார்த்தாள். அது என் சொந்த விஷயம் என்றான் இகோர். அம்மா, நீங்கள் அவனிடம் பாவலை பற்றி கேளுங்கள். சும்மா இன்னும் பாசாங்கு செய்து கொண்டிருக்காதீர்கள். நிக்கலாய் பல்லை காட்டி சிரித்தான். பாவல் நன்றாகத்தான் இருக்கிறான், சௌக்கியமாய் இருக்கிறான். அவன்தான் எங்களுக்கு தலைவன் மாதிரி இருக்கிறான். அதிகாரிகளோடு பேசுகிறான். பொதுவாக அவன்தான் உத்தரவு போடுகிறான். எல்லோரும் அவனை மிகவும் மதிக்கிறார்கள். நிக்கலாய் சொல்வதை கேட்டவாறே தலையை அசைத்துக் கொண்டாள் தாய்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள்.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்க்கப்படாமல் உள்ள கோரிக்கைகள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவிற்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், பல்வேறு காலகட்டங்களில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு வரலாற்று பாரம்பரியத்தை கடந்து விரிவடைந்துள்ளதாகவும் அது தற்போது குறிப்பிடத்தக்க அளவில் பொருளாதார உறவாகவும் மாறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. அசாம் மாநிலம் திப்ருகரில் இன்று இந்த சேவையை மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மையே சேவை விழிப்புணர்வு நிகழ்ச்சி காலாப்பட்டு மத்திய சிறையில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தூய்மை திட்ட செயல்பாடுகளை தொடக்கி வைத்தார். மேலும் காய்கறி கழிவுகள் மூலம் இயற்கை உரம் தயாரிக்கும் முறையை தொடங்கி வைத்து தாயின் பெயரில் ஒரு மரம் நடும் திட்டத்தின் கீழ் மரக்கன்றை நட்டு வைத்தார். மேலும் காணொலி கலந்துரையாடல் அறை மற்றும் சிறை கைதிகளுக்கான கம்ப்யூட்டர் பயிற்சி திட்டம் ஆகியவற்றை தொடங்கி வைத்தார். முன்னதாக துணைநிலை ஆளுநருக்கு காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய பிற்பகல் வணக்கத்தோட இன்றைய ஹாய் ஸ்நேகிதே குக்கரி ஷோல உங்களுடன் நான் ஆர்ஜே சங்கீதா. நேரம் 1:03:28. நிகழ்ச்சியில இன்னைக்கு சமையல் நிகழ்ச்சி. சோ நேயர்களே, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபிஸ், ஹெல்த்தி டிப்ஸ், கிச்சன் ஹேக்ஸ் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். முக்கியமா மகளிருக்கான நிகழ்ச்சி இது. சோ மகளிர் கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 என்ற இந்த நம்பர்ல. சோ உங்களுக்காக நானும் ஒரு சில ரெசிபிஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் பகிர்ந்துக்கலாம். கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக சங்கமம் படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்.

மணி 10 நிமிடம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்லயே ஹாய் ஸ்நேகிதியே, இது வந்து குக்கரி ஷோ. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபிஸை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த நேரம். ஸோ இப்போ உங்களுக்காக நான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்தயக்கீரை அடை. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு அடை தான் இப்போ உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். ஸோ இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வெந்தயக்கீரை, கடலைப்பருப்பு 1 கப், பச்சரிசி 1/2 கப், காய்ந்த மிளகாய் 5, இஞ்சி நறுக்கினது 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சமாக, எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பும் அதே மாதிரி தேவைக்கேற்ப. ஸோ இதுதான் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ், அவ்வளோதான். ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலைப்பருப்பையும் பச்சரிசியும் 1 மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதோட காய்ந்த மிளகாய் உப்பு கொஞ்சம் லேசாக போட்டு நல்லா கெட்டியாக அடைக்கி எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வெந்தயக்கீரை நல்லா வேர்கள்லாம் அலசி எடுத்துட்டு சுத்தம் செஞ்சுட்டு அதை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கீரை அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாவில் நம்ம கீரையை போட்டு கலந்துடணும். அதுக்கப்புறமா மாவில் வந்து பொடியாக நறுக்கின இஞ்சி துண்டுகளையும் சேர்த்து பெருங்காயத்தையும் மாவில் சேர்க்கணும். அதுக்கப்புறமா என்ன, ஒன்றுமே இல்லை, தோசைக்கல்லை வச்சு வெந்தயக்கீரை மாவை அடையாக தட்டி அப்படியே நம்ம வந்து எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து சுவையான சத்தான வெந்தயக்கீரை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே ஹெல்தியான ஒரு அடையும் கூட. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். கிச்சன் ஹேக்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 அண்ட் 2271770 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹாய் ஸ்நேகிதியே.

0: கேட்டுட்ருக்கீங்க நேரில் எஃப்எம் ரெயின்போ 102.8 இது ஹாய் ஸ்நேகிதே குக்கரி ஷோ. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம வந்து வெந்தயக்கீரை அடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பன்னீர் காய்கறி ரோல் இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சப்பாத்தி, ஆல்ரெடி செஞ்ச சப்பாத்தி 3 இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, துருவிய பன்னீர் 1/2 கப், துருவிய கேரட் 1/4 கப், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் கொஞ்சமாக தேவையான அளவு, உப்பும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு வெங்காயம் கேரட் சேர்த்து கொஞ்சமாக வதக்குங்க. அதுக்கப்புறமா பன்னீர், மிளகுத்தூள், உப்பு சேர்த்து அதையும் நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான் இதுக்கு செய்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இதுக்கப்புறமா சப்பாத்தி நடுவில் தக்காளி சாஸ் அதை கொஞ்சமாக போட்டுட்டு, நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பன்னீர் கலவை, இதை வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ண வேண்டியதான். ஸோ இதை நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா தோசைக்கல்ல கொஞ்சமாக பட்டர் தடவி லேசாக சூடாக்கி கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு நேர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ,
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேங்க மேம்.
0: ஓகே, சொல்லுங்க, நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு என்ன ரெசிபிஸ் வந்து சொல்ல ரெடியா இருக்கீங்க?
1: நீங்க அடை சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ஒரு சைட் டிஷ் சொல்றேன் பாருங்க.
0: ஓ, சொன்ன அடைக்கு நீங்க சைட் டிஷ் சொல்ல போறீங்க? ஓகே, சொல்லுங்க.
1: அது கொத்தமல்லி கீரை கட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கிட்டு நல்லா ஈரம் இல்லாம அலசி எடுத்துட்டு, ஈரம் இல்லாம தொடச்சிட்டு அதை நல்லா நறுக்கி பொடியா நறுக்கிட்டு, அதுக்கு தேவையான உப்பு, புளி, மிளகாய், வெல்லம் எல்லாம் போட்டு, முதல்ல உப்பு, புளி, மிளகாய் எல்லாத்தையும் அப்படியே ஒன்னா போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டோம்னா நல்லா நைஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிட்டு தண்ணியே விடக்கூடாது, அப்படி கெட்டியா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டோம்னா தண்ணி ஈர கைப்படாம வச்சுட்டோம், 1 மாசம் கூட ஆனா கூட ஒண்ணுமே ஆகாது. அப்பெல்லாம் பாட்டிங்கெல்லாம் உரல்ல போட்டு ஆட்டுவாங்க. அது வந்து இது வந்து எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் மேம். நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும், அது வந்து உடம்புக்கும் நல்லது. கிரீன் சட்னி மாதிரியும் இருக்கும், இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் கலந்த சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், ஊறுகாய் மாதிரி வச்சுக்கலாம், அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுதாங்க மேம் ஞாபகம் வந்தது. நீங்க அடை சொன்னோடனே எங்க பையனுக்கு இந்த அடையும் அந்த கிரீன் சட்னியும் கொடுத்து அனுப்பணும்னா காலேஜ்ல எல்லா பசங்களும் அதை முதல்ல சாப்பிட்டுருவாங்க.
0: சூப்பர் சூப்பர். நீங்க இதை செஞ்சு பாத்துருக்கீங்களா, இந்த வெந்தயக்கீரை அடை?
1: அந்த கீரையில அடையில வந்து நாங்க இந்த கொத்தமல்லி கீரையும் போடுவோம், வெந்தயக்கீரைன்னு எதுலாம் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டுருவோம் மேம். அடிக்கடி அடை நிறைய செய்வோம்.
0: அடை சூப்பர். வேற ஏதாவது ரெசிபிஸ் வச்சிருக்கீங்களா?
1: புரோட்டீன்லாம் நல்லா கிடைச்சிடுது இல்லைங்களா, அதுல எல்லாமே இருந்துருக்கு.
0: ஆமா,
1: பண்ணலாம். சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லது.
0: ஓகே ஓகே. ஓகே, வேற ஏதாவது குழம்பு வகைகள் அந்த மாதிரி ஈஸியா ரெடி பண்ற ஒன் பாட் ரெசிபி அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா?
1: மோர் குழம்பு பண்ணலாங்க மேம். நம்ம தயிர் எல்லாம் வெண்ணெய் எடுத்துட்டு அந்த மோர் இருந்ததுன்னா அதுல கொஞ்சம் கடலைப்பருப்பு இல்ல துவரம்பருப்பு சில பேர் போடுவாங்க, சில பேர் கடலைப்பருப்பு கொஞ்சமா போட்டு அது கூட கொஞ்சம் 4 ஸ்பூன் அரிசி அரிசி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1/10, ஒரு சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் ஊற வச்சுட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதை வந்து முதல்ல கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டுட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட கடைசியா கூட தாளிக்கலாம். இது கொதி பச்சை வாசனை போடுற உடனே இந்த மோர் எடுத்து ஊத்திடணும், மோரோ தயிரோ ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி விடக்கூடாது. அதுதான் அந்த பருப்பு அதெல்லாம் வெந்துருது இல்லைங்களா, தயிரை விட்ட உடனே அப்படியே நுரைச்சு வரும்போதே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கருவடகம் சொல்லுவோம் நாங்க, வெங்காயத்துல சின்ன வெங்காயத்துல வடகம் போட்டு வச்சிருப்போம். அது இல்லைன்னா ஒரு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் இல்ல தாளிச்சு கொட்டி கருவேப்பில போட்டு தாளிச்சு கொட்டி

0: காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் கீறி போட்டுடலாம், அதோட ரெண்டு போட்டு கூட அரைச்சிக்கலாம். அது எப்படி சட்டுன்னு பண்ணிடலாம் மோர் குழம்பு, ரொம்ப நல்லா இருக்கும் மேம்.
1: ஓகே ஓகே சூப்பர். இந்த அடைக்கி கூட அந்த மோர் குழம்பு வச்சா நல்லா இருக்குமா?
0: அடைக்கி இந்த சேவை சேவை எல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, எலுமிச்சை சேவை, ராகி சேவை, இந்த சேவைகளுக்கும் நல்லா இருக்கும். சப்பாத்தி இதுவும் அப்படிதான், எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாவும் வச்சுக்கலாம், மெயின் டிஷ்ஷாவும் வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கோ கேரட் பொரியலோ அந்த மாதிரி பண்ணி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு ஃபுல்லாயிடும்.
1: சூப்பர் சூப்பர். அதுவும் பசி நேரத்துல இந்த மாதிரி நீங்க சொல்றது இன்னும் பசி அதிகரிக்குது. சூப்பரா சொன்னீங்க,
0: எங்களோட ஸ்பெஷல் மேம்.
1: ஓகே சூப்பரா சொன்னீங்க, வாய்ப்புக்கு நன்றி.
0: Thank you, ma'am.
1: Okay.

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: இசையோடு என்றும் நீங்கள்.

ஒரு மணி 37 52 நொடிகள் எஃப்எம் ரெயின்போவின் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு சமையல் நிகழ்ச்சி அப்படிங்கறதாக உங்களுக்கு வந்து ஒரு சில ரெசிபிஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நம்ம வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த குழம்பு நாம ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் இப்போ உங்களுக்காக சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, காய்கறி இல்லாமல் அரைத்து விட்ட பருப்பு குழம்பு ரெசிபி தான் உங்களுக்காக இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துவரம் பருப்பு 1 கப், துருவிய தேங்காய் 1/4 கப் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பூண்டு பல் 12, அதாவது உரிச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிவப்பு மிளகு, அதாவது காய்ந்த மிளகு 10 மிளகாய் தேவைப்படும், கருவேப்பிலை கொஞ்சமாக, மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், தனியா 1/1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, புளி வந்து சின்ன 1 லெமன் சைஸ்க்கு இருந்தால் போதும், கடுகு கொஞ்சமாக, சின்ன வெங்காயம் 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு, அதே மாதிரி தண்ணி தேவையான அளவு, எண்ணெய் கொஞ்சமாக இது செய்யறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது இப்போ எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா துவரம் பருப்பை நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் போடுங்க. அது கூட மிளகாய் வத்தல் சொல்லியிருந்தேன்ல, 8 மிளகாய் வத்தல் அது கூட போட்டு, கூடவே மிளகு, சீரகம், தனியா இது எல்லாத்தையுமே போட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் முன்னாடி நீங்கள் ஊற வச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஊறின பொருட்களை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அது கூடவே பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள் இதையும் நீங்கள் சேர்த்து

எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ தேவையான அளவு அதில் தண்ணி ஊற்றி ரொம்பவே வந்து மசியாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெயை சூடாக்கி அதில் கடுகு, சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா இதில் அரைச்ச விழுது, புளி கரைசல், உப்பு, அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணீர். தண்ணீர் எவ்வளோனா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சமாக அது கொதித்து நல்லா கெட்டியாகி வரும்போது அதை வந்து நல்லா தீஞ்சிடாமல் அதை நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ அடிக்கடி இதை நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அதை அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்ல சுடு சாதத்தில் கொஞ்சமாக கீ, அதாவது நெய் விட்டு இதை நம்ம சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து அரைச்சி விட்ட பருப்பு குழம்பு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபிஸையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்கள் FM Rainbow 2271760 and 2271770.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களுக்காக ஒரு சில ரெசிபிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில இப்ப நான் உங்களுக்காக சொல்ல போறது மறுபடியும் ஒரு ஹெல்தியான ரெசிபி. இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப உங்களுக்காக என்ன அப்படின்னா, கருப்பு உளுந்து பாயாசம். இது எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள், கருப்பு உளுந்து அரைக்கப் எடுத்துக்கோங்க, தேங்காய் பால் ஒரு கப். இது வந்து மூணு பங்குகளாக பிரித்து நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனைவெல்லம் ஒரு முக்கால் கப் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் கொஞ்சமாக, அதையும் வந்து நல்லா பொடியாக்கி வச்சுக்கோங்க, நெய் கொஞ்சமாக, முந்திரி திராட்சை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. ஓகேவா? இது இப்போ எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு உளுந்த 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சு அதை கொஞ்சமாக மசிச்சும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பனை வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாணலியில் நெய் விட்டு முந்திரி திராட்சை இதையும் பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே வாணலியில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பனை வெள்ளம், ஸோ அதை வந்து அதில் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம சாஃப்டாக வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கக்கூடிய கருப்பு உளுந்தை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அதில் கிளறணும். அதாவது அந்த கொதிக்கிற பனை வெள்ளம் அது கூட ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டு கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு 2 பங்காய் எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் பாலை அதில் சேர்த்து இறக்கும்போது ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்து நம்ம இறக்கிடணும். இறக்குனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு 3வது பங்கு ஒரு தேங்காய் பால் வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நம்ம இதை வந்து பரிமாறலாம். ஸோ சத்தான சுவையான கருப்பு உளுந்து பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கருப்பு உளுந்து அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படி இல்லையா? ஸோ வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும். அடுத்ததா நிகழ்ச்சியில் நீங்க எப்ப வேணாம் சொல்லுங்க. ஓகேவா? நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கனவே கலையாதே திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கேட்டு ரசித்த எல்லா நேர்களுக்குமே நன்றி. வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி நிறைவு பெறுது. மீண்டும் ஒரு வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

வணக்கம் மக்களே. நேரம் 2:14 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இன்றைய காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை நான் பிளே பண்ண போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாடல் கேட்க போறோம், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நேற்று இன்று நாளை பாடல் பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், பாடலுக்கு இசையமைச்சவங்க எம் எஸ் விஸ்வநாதன். சோ பாடலை கேட்டு வாங்க திறந்த ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் உள்ளேதான் மனதில் கொள்ளுவார். தம் மக்கள் நலம் உன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி நான் படித்தேன் கா

வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார் தம்பி.

எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் தை பிறந்தால் வழி பிறக்கும் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:23 5 நிமிடங்கள்.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.

0: நேரம் 2:27 நிகழ்ச்சிக்கு எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்களில் வரும் பாடல் மாட்டுக்கார வேலன் திரைப்படுத்துகிறது.
1: தொட்டுக்கொள்ளவா நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா
2: பட்டுக்கொள்ளவா

நேரம் 2:35 இரண்டு ரெயின்போவின் காலத்தை வென்ற வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவின் குரலில் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படுத்துகிறார்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 2:43 ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்களில் வரும் பாடல் கே ஜே எஸ் தாஸ் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் வரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலாவின் குரலில் நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:47. 8 நொடிகள்.

நேரம் 2:56 எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் என்னென்னு திரைப்படத்தில் இருந்து தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வணக்க மக்களே, நேரம் 3:20 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆஜே ஆனந்த். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பருவகால நோய்களும் அதற்கான சிகிச்சைகளும் குறித்து நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எம் ராஜு அவர்கள். நிகழ்ச்சிக்குள்ளப்படுது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் 3:22. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பருவகால நோய்களும் அதற்கான சிகிச்சைகளும் குறித்து நம்ம பேச போறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறணும் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 2271 மற்றும் 2271 எங்களுக்கு வெளிநோய்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணம் செய்து பண்ணுங்க. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்
0: டாக்டர். இன்னைக்கு வந்து நம்ம இந்த சீசனல் டிசீசஸ் பத்தி சொல்ல போறோம், பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய குவஸ்டின் இதுதான், பருவகால நோய்கள் அப்படின்னா என்ன, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க நோய்களுக்கு.
2: ஸோ சீசனல் அந்த பருவகால நோய்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு உடல்நிலை அப்படின்றது எல்லா நேரம் சீராகவே இருக்காது. ஒரு ஒவ்வொரு சீசன் சேஞ்சஸ் ஆகும்போது நம்ம உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் உள்ளதுக்கும். எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு இப்போது வின்டர் சீசன் சம்மர் மழைக்காலங்கள் இப்படி வரும்போது ஒவ்வொரு நேரத்துலேயும் அதுக்கு ஏற்றவாறு உடல் சூடு மெயின்டைன் ஆகணும். நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியில் சில மாற்றங்கள் வரும். அதுக்கு ஏற்றவாறு சீசனுக்கு ஏற்ற மாதிரி சில நோய்களின் தாக்கங்கள் அதிகமாகும். தாக்கம் ஏற்படுறமே நம்ம உடம்புலையும் அதுக்கு வழிவகைகளும் உண்டாகும். ஸோ இதுக்கு ஏற்றவாறு நம்ம உடல் மாதம் அப்படின்றதுனால அந்த இன்ஃபெக்ஷன்ஸும் வரும். ஸோ அதுதான் அந்த பருவகால மாற்றங்கள் அப்படின்றது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சம்மர் சீசன் மே மாதம் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாகிறதுனால ஹீட் ஸ்ட்ரோக் ஹீட் சின்கோப்னு சொல்லுவோம். அதனால் ஏற்படுற தளவு மயக்கம் இல்லை சில பேர் ரொம்ப கோமா ஸ்டேஜ் கூட போவாங்க. அதனால் அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. சில டைம் தண்ணி வந்து உங்களுக்கு ஒழுங்கான தண்ணி கிடைக்காதனால தண்ணினால் வர இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் இந்த வாட்டர் பான் டிசீஸ்னு சொல்லுவோம், வயிற்றுப்போக்கு இதமே நோய்களும். இதே நீங்கள் அப்படியே கொஞ்சம் எட்ட வந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த குளிர்காலங்கள் மழைக்காலங்கள் என்ன ஆகும், மழை பெய்யும், தண்ணி நிற்கும், கொசு தேங்கும். ஸோ கொசு தேங்காதனால கொசுவினால் ஏற்படுற நோய்கள் வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஒரு உடம்புல வந்து டெம்பரேச்சர் நார்மலாக இருந்து கம்மி ஆகுதுன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு இந்த மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மூஞ்சில் மூக்கில் வந்து இந்த சளி மாதிரி இருக்குது. ஸோ அந்த கோழை அதிகமாகும். அப்போ அது கோழை அதிகம் வரும்போது அது வெளிப்படுத்த தன்மை வந்து யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்காது. பட் ஆனால் லெஸ் தென் 5 இயர்ஸ் 65 இயர்ஸ் மேலே இருக்கவங்களுக்கு அந்த கோழையை வெளியாக்கும் தன்மை இல்லாதனால அதில் அந்த கிருமிகள் தொற்று அதிகமாகனால அந்த சீசனல் ஃப்ளூ காய்ச்சல் இதுமே விஷயங்கள் அதிகமாகப்படும். இதை அடுத்து நீங்கள் வந்து பண்ணினா பனிமழைக்காலம். இப்போ நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி மாற்றம் தான் அதிகமாக இருக்குது. கம்மியே அதிகன்றதை விட ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து போச்சுன்னா இனிமேல் டிஸ்ரெகுலேஷன் சொல்லுவோம், நார்மலாக ஒரு விஷயத்த ரெஸ்பாண்ட் ஆகிறதோட ஒன்று அதிகமாகவும் இல்லை கம்மியாகும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி டிசார்டர்ஸ் நிறையா இருக்கும். இது வந்து எந்த நேரத்தில் அதிகமாகும்னா இந்த பனிக்காலத்தில் காற்றில் இருக்க நீர்ப்பதம் ஈரப்பதம் அதிகமாகும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு காலங்கள்லையும் நம்மளோட உடல் அதுக்கேற்றவாறு மாறணும், அதுக்கேற்றவாறு நம்மளுடைய தகவமைப்பு மாறுறதுனால அதில் சில மாற்றங்கள் வரதில் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா வருது. அந்த மாதிரி சீசனல் இன்ஃபெக்ஷன் சீசனலாக வர நோய் தொற்றுகள் அப்படின்னு சொல்கிறோம்.
0: ஸோ எல்லா சீசனிலும் நோய் வரும்ன்றீங்க?
2: கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்.
0: ஸோ நம்ம ரெடியாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண காத்துட்டு

0: கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே இதுதான் கண்டிப்பாக.
1: ஓகே டாக்டர், அடுத்த என்ன கேள்வி என்னென்னா, இப்போ இந்த சீசனல் சேஞ்ச் ஆகுதுல்ல, இது வந்து நம்ம உடம்புல எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொண்டு வரும்?
0: அதே தான், இப்போ நீங்கள் வெயில் காலங்கள் அப்படின்னும் போது நீச்சத்து குறையும். ஸோ நீச்சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அடிக்கிட்டோன்னா வாட்டர் எடுத்துக்கணும், ரொம்ப வெயில் நேரத்தில் வெளியே போகக்கூடாது. இது எல்லாருக்கும் பொருந்தமானா இல்லை, யாருக்கெல்லாம் ரொம்ப ஹைலி இதுனா லெஸ் தென் 5 years 5 வயசு கீழே இருக்கவங்களுக்கு, வயதான முதியோர் 60 years and above, அதுக்கப்புறம் நோய் வாயின்றது நம்மளுக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவாங்க, பிபி, சுகர், சுகர்ல அன்கண்ட்ரோல்டாக இருக்கவங்களுக்கு, இதெல்லாம் வந்து சீக்கிரமாக நீரின் தன்மையை இழக்கிறதுக்கு வந்து ஸோ அவங்களால ஆகும். ஸோ இதில் ஒரு சேஞ்சஸ் வரலாம். இதுவே நீங்கள் இந்த மழைக்காலங்கள் அப்படின்றத வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது, இப்போ நார்மலாக ஒரு அடல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 30-40 வயசு 18 வயசு மேலே இருக்கவங்களுக்கு அது சாதாரண ஒரு காய்ச்சலாக வந்து போயிடும். அதுவே இப்போ ஒரு 5 வயசு கீழே இருக்க குழந்தை ஒரு 60 வயசு மேலே இருக்கும்போது அதே டெங்கு காய்ச்சல் வந்தால் அது சிவியர் டெங்குவாக வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி ஒவ்வொரு காலங்களிலும் வர நோய்கள் அவங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு உடல் அவங்களுடைய ஏற்கனவே அதுக்கு எக்ஸிஸ்டிங் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸோட சிவியாரிட்டியும் இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது.
1: இப்போ என்னென்னா, இப்போ இந்த மழைக்காலம், கோடைக்காலம், இந்த குளிர்காலம், இப்படி ஒவ்வொரு சீசனையும் வந்து எந்த மாதிரியான நோய்கள் வந்து அதிகமாக நம்மளை தாக்க வாய்ப்பு இருக்குது?
0: மோஸ்ட்லி இப்போ நீங்கள் விண்டர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்கீமாகவே போவோம், சம்மர் சீசன் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வாட்டர் பான் அண்ட் ஃபுட் பான் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த வயிற்போக்கு, வயிற்றொற்று அப்படின்றது. இப்போ மழைக்காலங்கள் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த மழையினால் ஏற்படுற கொசுக்கள்னால அதிகமாக கொசுவின் தொல்லை. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இந்த டெங்கு, சிக்கன்குனியா, ஜப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் நோய்கள் மற்றும் இந்த ஃப்ளூ அப்படின்னு சொல்கிறது இந்த சீசன் டைமில் தான் அதிகமாகும். ஸோ ஏன்னா அதுங்களுடைய அந்த ஆன்டிஜெனிக் வேரியன்ஸ்னு சொல்லுவோம், அதுவும் அந்த ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு டைமில் அதிகமாகி குறையக்கூடிய ஆளுங்களும். இப்போ அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பனிக்காலம், பனிக்காலத்துலேயும் அதேமாதிரி இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது அலர்ஜிக் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மூக்கு ஒழுவது, வீசிங் வரது, இதெல்லாம் வந்து அந்த டைமில் அதிகமாகிறது வாய்ப்பு உண்டு.
1: டாக்டர், இப்போ இன்னொன்று, இப்போ இந்த சீசன் மாறும்போது சிலருக்கு மட்டும் வந்து அடிக்கடி இந்த உடம்புல எதனா பிரச்சனை வரும், அதுக்கு என்ன காரணம்?
0: இதுதான், இப்போ நம்மளுக்கு வந்து உடலில் ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கணும், அந்த எதிர்ப்பு சக்தி வந்து எல்லாருக்குமே மெச்சூர்டாக இருக்கணும் அப்படின்றது இல்லாமல் சில பேருக்கு கம்மியாக இருக்கும், இல்லை சில பேருக்கு அதிகமாக இருக்கும், இது ஒரு காரணமாக இருக்கும். சில பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஏஜ் இன்டியூஸ்ட், 5 இயர்ஸ் கீழே குழந்தை நீ சளியும் மூக்கு ஒழுவி துப்பு அப்படின்லாம் தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக அது அதிகமாகும். ஏஜ்டு மே இந்த கோமாபிட்டிஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நோய் தொற்றுகள் வரும். இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்காது அந்த இம்யூன் டிஸ்ரெகுலேஷனால சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் கூட பெரிய நோயாக போகும். ஸோ அது அதேமே எதிர்ப்பு சக்தி மாற்றங்கள், உடலில் இருக்கிற ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ், இதுதான் முதல் காரணமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன அடிக்கடி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் திரும்பி வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும்.
1: ஸோ முடிஞ்சளவுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி இருந்தால் எதுவும் வரும்.
0: எதிர்ப்பு சக்தி இப்போ எல்லாருக்குமே இருக்கும், அந்த இது ஒரு மிஸ்கான்செப்டாக இருக்குது. எனக்கு வந்து வரவங்களே அப்படியே சொல்லுவாங்க, அம்மா அப்பா என் குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை போல், அதனால எனக்கு ஏதாச்சும் இம்யூன் பூஸ்டர்ஸ் கொடுங்க அப்படின்றதெல்லாம். ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருக்குமே எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக உண்டு, பட் யாருக்கு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ 5 வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி மெச்சூர்ட் ஆகணும் இனிஸ் டைம். அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒவ்வொரு இன்ஃபெக்ஷன் வந்து வந்து தான் அது எதிர்ப்பு சக்தி உண்டாகும். ஸோ இந்த டைமில் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது இயர்லியாகவே ஐடென்டிஃபை பண்ணலை அப்படின்னாலும் சீக்கிரமாக அவங்களுக்கு நோய் தொற்று அதிகமாகும். இப்போ நீங்கள் நம்மளுக்கு மூக்கு ஒழுவி சளி வந்து நெஞ்சு சளி ஆகிறது 5-7 நாள் ஆகுதுன்னா, இதேமாரி ஒரு கோமாபிலிட்டிஸோ ஏஜ்டு 65 இல்லை குழந்தைகள்னு சொல்லக்கூடிய ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்கணும், நாளைக்கு நேற்று ஒழுவும் இன்னைக்கு பார்த்தா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்களுக்கு சீக்கிரமாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் சிவியராக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
1: ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த பருவ கால நோய்களுடைய ஆரம்ப அறிகுறிகளை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது?
0: அது ஒரு சார் டிஃபிகல்ட்டான க்வெஸ்சன் தான். ஏன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த பருவ கால நோய்கள் இது வந்து ஒரு மழைக்காலங்கள் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வர இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வைரஸ் காய்ச்சல்கள் தான். இந்த வைரஸ் காய்ச்சல் அப்படின்றது வந்து ஒன்று ரெஸ்பிரேட்டரி வைரஸ், அது வந்து ஃப்ளூ இன்ஃப்ளூன்ஸான்னு சொல்லக்கூடியது, இல்லைனா நம்மளுக்கு மற்ற நிறைய வைரஸ் இருக்குது. இது இல்லாமல் மிகப்பெரிய ஆள் அப்படின்றது நம்மளோட டெங்கு கொசுக்கள் ஆகும். இப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் மூக்கொழுவும் காய்ச்சல் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூச்சுத்தனால் அப்படி வரலாம், இப்படிலாம் வந்து அது ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி வரலாம். சில பேருக்கு வந்து வயிறு வலி, காய்ச்சல்னு ஆரம்பிக்கும், தலைவலி, கண்ணுக்கு பின்னாடி வலி, கை கால் வலி அதிகம், உடல் அசதி அதிகமாக இருக்குது. அப்படி இதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது இந்த காலத்தில் வந்து டெங்கு காய்ச்சலாக இருக்கிறது வாய்ப்பு.
1: ஓகே டாக்டர், ஒரு நேரம் வந்து பேசிடலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் டாக்டர்.
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம். ரெண்டு கேள்விகள் இருக்கு டாக்டர். குறிப்பிட்ட இந்த மழைக்காலம்ல நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த கொசுக்கள் தொடர்பான இந்த ப்ராப்ளம்ல மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கிறது இந்த சிக்கன்குனியா அண்ட் இந்த டெங்கு. இதற்குரிய நவீன சிகிச்சை

0: சிகிச்சை முறைகள் அப்படிங்கறத எப்படி கொடுக்கறாங்க அது ஒண்ணும். ரெண்டாவது டாக்டர், இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கறது குறிப்பிட்டு குளிர்காலங்கள்ல வந்தது அப்படின்னா, அந்த குளிர்காலங்கள்ல தட்பவெப்ப நிலைங்கிறதுனால அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கறது அதனுடைய ரெக்கவரி, அதாவது கியூர் ஆகுறது அப்படிங்கறது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கா? ஏன்னா இட் இஸ் பாண்ட் டு அல்லது டைரக்ட்லி லிங்க்டு டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஓகேங்கம்மா, நல்ல கேள்வி.
0: தேங்க்யூ டாக்டர், அப்படியே ரெடியில்
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூம்மா. இப்போ நீங்கள் டெங்கு காய்ச்சல் அப்படின்றதுல வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டாக அதுக்கு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ டெங்கு அப்படின்றத விட எல்லா வைரஸ் காய்ச்சலும் அப்படின்றது எப்படி அப்படின்னா, இது சிம்டமேட்டிக் தான். அதுக்கு செகண்டாக நம்ம டேரெக்டாக ஆன்டி பாக்டீரியல் மாதிரி ஆன்டி வைரல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது டெங்குவுக்கு கிடையாது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வராமல் தடுக்கிறது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். ஸோ அதனால் சோர்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம வீட்டில் நன்னீர் தேங்காமல் இருக்கிறது, வீட்டில் வந்து அதேமே இருந்தால் அதை உடனே கண்டறிந்து அதை வந்து அழிக்கிறது. இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா கொசு கடிக்காமல் பார்த்துக்கிறது, நம்ம நிறைய மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் அதுமாரி போடுறது, அதையும் தாண்டி ஒரு காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 1 or 2 days மேலே அதிகமாக இருக்குது, இல்லை அதுக்கு உரிய வார்னிங் சைன்ஸ்னு சொல்லுவோம். தலைவலி, அதிகமான தலைவலி, வாந்தி எடுக்கிறது, வயிறு வலி இருக்குது, ரத்தப்போக்குன்னா ரத்த புள்ளிகள் மாதிரி வருது, ஒன்றுக்கு போனால் கலர் சேஞ்ச் ஆகுது, இதுமே இருக்க விஷயங்கள்லாம் வந்து வார்னிங் சைன்ஸ். அப்படிலாம் இருந்தால் உடனே இயர்லியே தான் போய் பார்த்து அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட். இப்போ ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இது சிம்டமேட்டிக் தான். ஸோ இதில் நீர்ச்சத்து அதிகமாக குறைஞ்சி குழந்தைக்கு வந்து நீரில் வந்து ரத்த ஓட்டத்தில் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், ரத்த அணுக்கள் கம்மியாகலாம். ஸோ இதுவுமே இயர்லியாகவே அந்த வார்னிங் சைன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த அதனால் இறப்பு விகிதங்களை தடுக்கலாம். ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி அப்படின்னா, வேக்சின்ஸ் வந்து நம்ம இதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பட் இன்னும் அஃபிஷியலாக அது இன்னும் வேக்சின் ஆத்தரைஸ் ஆகி இன்னும் வரல. ஸோ இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கிற ஒரே விஷயம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதை விட இன்னும் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இன்னும் வரல ஐடியலாக பார்த்தா. ஸோ இதுதான் டெங்குக்கு.
2: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ சாதாரண ஒரு சளி, இல்லை ஒரு காய்ச்சல், இல்லை தீவிரமான ஒரு தொற்று, இது நம்ம எப்படி வந்து நம்ம இதை வேறுபடுத்தி பார்க்குறது? சில பேர் வந்து இதுக்கு வந்து சரியானது தெரியாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி அனுபவம் இது.
1: ஆமாம் ஆமாம், இப்போ ஆக்சுவலாக சொன்ன போனால் நம்ம ரொம்ப எல்லாமே பேனிக் மோடில் தான் இருக்கும். சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, என் குழந்தை ஸ்கூலுக்கு போகிற டைமில் லீவ் வந்துடுது அப்படின்றதான் எல்லா பேரண்ட்ஸோட
2: கொஞ்சம் மூக்கில் ஓகேனா கூட
1: பயந்துடுறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கும் தான், ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் லேட்டானா ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்பாங்க, ஏன் வரலன்னா முன்னாடியே ஏன் வந்தீங்கன்னு கேட்பாங்க.
2: இதுக்கு கேட்காம
1: இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா எல்லா காலங்களிலும் எல்லா விதமான நோய் தொற்றுகளும் வரும்
2: சரிங்களா.
1: ஸோ ஆனால் இந்த சீசன் டைமில் மட்டும் இந்த வைரஸ் கிருமிகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காற்றில் நீரின் பதம் அதிகமாகும். ஸோ நம்மளுடைய இந்த மியூக்கஸ் கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ ஈஷலாக நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், எல்லாருக்குமே சளி மூக்கொழுவது காய்ச்சல் அப்படின்றது 1 or 2 days போதும் சரியாகுதுன்னா ஓகே.
2: ஓகே,
1: அதிகப்படியான காய்ச்சல், குளிர் காய்ச்சல், குழந்தைக்கு வந்து மூச்சு விட்றதுல அப்படி தான் அந்த மூச்சு தினதல்னு சொல்லுவோம் அது, இல்லை அப்படின்னா குழந்தைக்கு வந்து நீர் சத்து குறைஞ்சி போகிறது, ஆள் டயர்டாக ஆயிடுறாங்க, இல்லை ஆக்சிஜன் அளவு குறையதமாதிரி ஏதாச்சும் நீளமாக பாட்டு இதை உதடல் அப்படிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக இது ஒரு தீவிரமான நோய் தொற்று தான். இது வந்து இதுவே டெங்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதிகமான காய்ச்சலோடு சேர்ந்து வயிறு வலி, வாந்தி, இல்லைன்னா மேலே ரத்த புள்ளிகள், நீர் கம்மியாக ஒன்றுக்கு கம்மியாக போகிறது, இல்லைன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகி போகிறது, இப்படிலாம் இதுக்கு, இல்லைன்னா ஒரு மயக்கம் மாதிரி வருது, இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சிவியர் ஃபார்ம்ஸ். ஸோ இதுதான் வார்னிங் சைன்ஸ்னு சொல்லுவோம். இப்படி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் இமீடியட்டாக அது 1 or 2 days இருந்தால் கூட பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையங்களோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை மருத்துவரையும் அணுகி நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்.
2: ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் சீரியஸாக அணுகுங்கன்றீங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக, நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு காய்ச்சலுக்கு மருந்து போட்டுருவாங்க, சளி இருமல் ஓகே தான், பட் ஆனால் இதேமாரி ஒரு வார்னிங் சைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் பண்ணிட்டு செய்யறது நல்லதுங்க.
2: ஓகே டாக்டர், அடுத்து என்னென்னா, இப்போ இந்த மழைக்காலத்தில் வந்து டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா இந்த மாதிரி நோய்கள் வந்து ஏன் அதிகமாகுது, அதுக்கு எதனா காரணம் இருக்கா?
1: கண்டிப்பாக, இப்போ டெங்கு, சிக்கன் குனியா எல்லாமே ஒரு ஏடிஸ் அப்படின்னு ஒரு மஸ்கிட்டோ கொசுக்கள்னால உண்டாகுது. இப்போ இது மழை இவங்களை நன்னீர்னால இருக்கும், நன்னீர் எப்போ வரும், மழை பெஞ்ச உடனே வரும். நம்ம போடுற அந்த சின்ன சின்னதை குடுவைகள், காஃபி டம்ளர்ஸ், சின்ன சின்ன கப்ஸ், இதெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி கிடக்குது. ஸோ இதில் தான் நன்னீர் தேங்கணும், அதுக்கப்புறமா அந்த கொசுகள் முட்டையிட்டு அந்த கொசுக்கள் பெருக்கமாகணும். ஸோ அதுக்கு மூலமாக தான் இது வரும். ஸோ அதனால தான் அந்த மழை ஒரு சின்ன 2-3 ரெயின்ஃபால் ஆனவொடனே உங்களுக்கு அந்த கொசுக்களோட அளவு அதிகமாகும், ஆட்டோமேட்டிக்காக
2: அது வரும்.
1: ஆமாம். ஸோ இதில் என்ன இஷ்யூனா, இது வந்து டே டைம் பைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, பகலில் தான் கூட கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு யூஸ்வலாக வந்து ஈவினிங்கில் அந்த ஒரு கொசு இருக்கும், 6 to 7 அப்படின்றது, அது வந்து நியூசன்ஸ் மஸ்கிட்டோ, அதனால பெருசாக நோய் தொற்றுகள் இது வரைக்கும் கண்டறியப்படலை. அதுவும் இவங்க அப்படின்றது பகல் நேரத்தில் கடிக்கப்படுறது நன்னீர் கொசுக்கள். இந்த நன்னீர் கொசுக்கள் இவங்களுமே இடத்துல தான் தேங்குவாங்க. ஸோ திரும்பி அவங்களெல்லாம் தங்கக்கூடிய இடங்களை நம்ம அழிக்கணும், நம்மள வீட்டை சுற்றி நம்ம தான் உண்டாக்கி வச்சிருப்போம், அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். ரிசோர்ஸ் ரிடக்ஷன் கவர்மெண்ட்லேருந்து வரணும், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து இங்கே இருக்குது, நீ

0: அதுன்னு சொல்லாமல் நம்மளே நம்ம வீட்டை சுற்றி ஒரு 400 meters, ஏன்னா இந்த கொசுக்களோட தன்மை என்னென்னா 400 meters பறந்து தான் கிடைக்கும்.
1: ஓகே,
0: ஸோ நம்ம வீட்டை சுற்றி ஒரு 400 meters நான் நீட்டாக க்ளீனாக வச்சுட்டேன்னு எவ்ரி ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விடனா கண்டிப்பாக இந்த மஸ்கிட்டோ அதனால் வர டெங்கு இல்லை சிக்கன் குனியா பரவாது.
1: கண்டிப்பாக டாக்டர், நிறைய பேர் வந்து வாய்க்கையில் தான் குப்பையை கொட்டுறாங்க சில பேர், அதெல்லாம் மாற்றணும்.
0: ஆமாம்,
1: இதுதான் வந்து இந்த விஷயங்கள்லாம் மாறும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம வாய்க்கால் கொசுக்கள் அனஃப்ளஸ் அது ஓகே, டெங்கு ஆனால் அந்த இடத்துல தங்கினாலும் பட் அதுவும் ஒன் ஆஃப் த இது தான். கண்டிப்பாக நம்ம அந்த விஷயத்தை செய்யக்கூடாது தான்.
1: கண்டிப்பாக டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இளவருக்கு நம்ம நிகழ்ச்சி தொடரலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, தேங்க்யூ.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 kW சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 3:23:35. வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பருவகால நோய்களும் அதற்கான சிகிச்சைகளும் குறித்து நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளித்து வராங்க புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எம் ராஜு அவர்கள். டாக்டர், கடைசியாக நீங்கள் வந்து இந்த சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக வைக்க சொல்லியிருந்தீங்க, ஓகே. பட் இன்னொன்று என்னென்னா, இந்த மழை காலத்தில் வந்து இந்த அசுத்தமான தண்ணி மூலமாக என்னென்ன நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு?
2: அசுத்தமான தண்ணிகள் மூலம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த வயிற்றுப்போக்கு, மற்றபடி வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரது வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, நம்ம இப்போ நம்ம சொல்கிறது வந்து டெங்கு, சிக்கன் குனி, அதெல்லாமே நன்னீர் கொசுக்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதுவுமே வந்து இந்த அசுத்தமான தண்ணி தேங்கிறதுனால அதில் அனஃப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாற்றணும், மலேரியா, ஃபைலேரியா போன்ற காய்ச்சலும். பட் நம்மளுடைய மாநிலங்களில் இப்போதைக்கு இந்த மலேரியா காய்ச்சலுடைய தன்மைகள் குறைஞ்சிருந்தாலும் பட் அதுவும் தாக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது துர்நாற்றம், மூன்றாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நம்மளுடைய நன்னீரில் கலக்கும் போது அதனால் ஏற்படுற வயிற்றுப்போக்கு அப்படின்றது மாதிரி வரும். ஸோ இதுதான் இந்த டைமில் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் தேவையற்ற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம இது பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வீட்டை சுற்றி நன்னிதாக இருந்தாலும் தேவையற்றாமல் தேங்காமல் பார்த்துக்கணும். நம்மளுடைய சாக்கடைகளோ இல்லை பக்கத்தில் இருக்கிற கால்வாய் மூலமோ விஷயம் இருக்குன்னா அதை நம்மளோட லெவலில் க்ளீன் பண்ணலாம் இல்லை நம்ம அதை க்ளீன் பண்ணுற, அதாவது அது தடைப்படாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே முக்கியமான விஷயம். அது தடுக்காமல் இருந்தாலே போதும். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் மெனி இனிஷியேட்டிவ்ஸ், பட் இப்போ அதை வந்து கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் மட்டும் நம்ம சார்ந்திருக்க முடியாது.
1: நம்மளுடைய
2: மக்களுடைய நம்மளோட தனிநபர் தான், நானும் அதில் வந்து பங்கு கொள்ளணும். இங்கே அதுதான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் போது அதனால் வர நோய்கள் எல்லாமே தடுக்கப்படும்.
1: இந்த மழை காலத்தில் வந்து நம்ம இந்த தண்ணியை பற்றி சொல்கிறோம், தண்ணி எந்த அளவுக்கு கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு

0: கண்டிப்பாக. இப்போ நீங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபில்டர் அப்படின்னு வந்தோடனே நம்மளே நம்மளை ஏமாற்றிக்கும். ஸோ நம்ம ஃபில்டர் போடுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம்னா மேக்ரோ பெரிய அளவில் இருக்க அந்த ரெசிடியூட்ஸ்லாம் தடுத்துடும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த எலக்ட்ரோலைட் சேஞ்சஸ் பெருசாக எடுக்காது அது நம்ம போடுற ஃபில்டர் போது. பட் எந்த அளவுக்கு அது இந்த சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸை தடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவ்வளோ ஃபில்டர் வராது. ஸோ நான் வந்து ஃபில்டர் வாட்டர் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் நம்மளே வந்து கண்ணுக்குனால வெள்ளை தண்ணி அவ்வளோதான், அதில் எல்லாருக்குமே தொற்றுகளும் இருக்கலாம். ஸோ பாயில்டு வாட்டருக்கு ஈக்குவலான ஃபில்டர் வாட்டரானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ கொதிக்க வைத்த நீர் கொதி நிலைன்றது 100 டிகிரி. நீங்கள் ஒன்ஸ் கொதி வந்த பிறகு இதுலேயே முக்கிய விஷயம் என்னென்னா சில பேர் அடுப்பு பக்கத்தில் வச்சு சூடாகிறேன்னு சூடு தண்ணி குடிச்சிட்டேன் அப்படின்வாங்க. ஸோ அதுவும் வந்து அந்த கிருமி தொற்றை ஃபுல்லாக வழிக்காது. ஸோ கொதிக்க வைத்த தண்ணீரை வந்து ஆறுன பிறகு குடிக்கலாம். எல்லாருக்குமே என்ன சூடாக குடிக்கணுமா இல்லை சில்லும் குடிக்கலாமா? கொதிக்க வைத்த நீர் அது நீங்கள் சூடாகவும் உங்களோட குடிக்கலாம் இல்லை ஆறுனையும் குடிக்கலாம், தப்பு கிடையாது. பட் கொதி நீர் இதுதான் ரொம்ப நல்ல விஷயம்.
1: இல்லை டாக்டர் எனக்கு இன்னொரு கொஸ்டின் தோணுது, இப்போ ஒரு தடவை கொதிக்க வச்சிட்டோம் காலையில் கொதிக்க வச்சிட்டோம், மதியம் வந்து குடிக்கும்போது சில்லுன்னு இருக்குது, திரும்ப சூட வச்சு குடிக்கணுமா இல்லை அப்படியே குடிச்சிட்டோம்?
0: அதாவது நம்ம யூஸ் பண்ணுற விதம் தான். இப்போ யூஸ்வலாக தான் நம்ம குண்டானில் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அதே குண்டானில் இருக்குது. நீங்கள் கண்டாமினேட் ஆகாமல் ஒரு கரண்டி போட்டு இல்லை நம்ம அந்த காலத்தில் கை நினையாமல் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அப்படின்னா அந்த வாட்டர் வந்து ஸ்டெரைல் தான், அதில் அந்த கிருமி தொட்டு வராது. நம்ம அதை எடுத்து இப்போ நார்மல் குண்டல் நம்ம ஊட்டுறோம் அப்படின்னா அந்த வெசலில் அந்த இன்ஃபெக்ஷன் வரலாம், அப்படி இருக்கும்போது திரும்பி கொதிக்க தான் வைக்கும். ஸோ அதனால தான் அடுப்பில் அந்த குண்டல் தண்ணி இருக்கும், நம்ம வந்து அந்த சோம்பில் போட்டு நம்ம கை நினையாமல் இது பண்ணால் நம்ம திரும்பி கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் தேவைப்படாது.
1: இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா இந்த வயிற்றுப்போக்கு வாந்தி இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்தால் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணணும்?
0: ஸோ எல்லா டைமும் மோஸ்ட்லி நம்மளுக்கு வர கிருமி தொட்டுகள்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் தொற்றுகள் தான், அது 80% வரைக்கும், 20% தான் அதனால் வர ஒரு பாக்டீரியாக்கள் மாலும். ஸோ இல்லை அப்படின்னா ஏற்கனவே நம்ம உணவில் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், அதனால ஒரு டாக்ஸின் சொல்லுவோம், அது ஒன்று கிருமியில் விஷக்கிருமியலும். ஸோ இது எல்லாமே எப்படின்னா செல்ஃப் லிமிட்டிங் தான் மோஸ்ட்லி 80%. என்னென்னா ஃபஸ்ட்டு வாந்தி வயிற்றுப்போக்கு வயிற்று வலி வரும், ஒரு 6 hours to 12 hours சரியாயிடுது. இப்போ அதுவும் நம்மளுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வந்த பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நிறைய கெமிக்கல்ஸு அதுமே அஜினமோட்டோஸு இதேமே இன்டியூஸ்ட் வருது. ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்னென்னா நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு திங்க தான். ஸோ அதுக்கு நான் என்ன செய்யலாம், இப்போ எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு அங்கன்வாடி மூலமாக ஓஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய பேக்கெட் கொடுத்துட்றாங்க. ஒரு வேலை என்ற வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு உப்பு கதை சொல் நீர் அப்படின்னு சொல்லுவோம், அது வீட்டிலே செய்யக்கூடியது தான். 200 ml டம்ளரில் ஆஃப் டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் சுகரு, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து உப்பு, கொஞ்சோண்டு லெமன் மிக்ஸ் பண்ணி இந்த உப்பு கரைசல் நீர் வீட்டிலேயே செய்யக்கூடியது அது கண்டிப்பாக குடிக்கலாம். இது போல் நீர் சத்துக்கள் அப்படின்னா எள்ளி தண்ணி குடிக்கலாம், மோர் தண்ணி குடிக்கலாம். ஸோ நம்மளோட எய்ம் வந்து வயிற்றுப்போக்கு அப்படின்னா நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும், காய்ச்சலுக்கு காய்ச்சல் வந்து போடப்போம். இதுக்கு மேலே உங்களுக்கு தொடர்ந்து இதுக்கு வாந்தி என்னால் குடிக்க முடியலன்னா பக்கத்தில் இருக்க கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும், இதுதான் மினிமம். ஸோ எதுவாக இருந்தாலும் வயிற்றுப்போக்கோ காய்ச்சலோ இது வேணால் நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய சில வீட்டு வைத்தியங்கள் இது செய்யலாம் கண்டிப்பாக, தப்பு கிடையாது. இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா என்னது, இது செஞ்சும் எனக்கு வயிற்றுப்போக்கு இருந்துகிட்டே இருக்கு, ஆல்சோ வந்து போகிறாங்க, நீரோட அளவு ஒன்றுக்குன்னா சிறுநீர் கழித்தல் ஒரு 8 மணி நேரம் ஆகி எனக்கு ஒன்றுக்கே வரல அப்படிலாம் இருக்குன்னா அது ரொம்ப கம்மியாகிடுச்சு நான் துணி சத்து, நீங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ள இருக்கும் மருத்துவரை காண வேண்டியது.
1: இன்னொன்று இந்த மழைக்காலத்தில் வந்து சளி இருமல் தொண்டவெளி இதெல்லாம் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன?
0: கண்டிப்பாக இது வந்து ஒரு சீசனல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான், மோஸ்ட்லி 85-90% இன்ஃபெக்ஷன்ஸ் தான். இது தவிர அப்படின்னா சில பேருக்கு அலர்ஜி ஏற்கனவே இதுக்கும் உங்களுக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்லுவோம், அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ்னால் இதுவுமே தொண்டை குழையிலேருந்து கீழே வரைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் சொல்லலாம், அதுவுமே அந்த அலர்ஜி ட்ரிகர் தான் இன்ஃபெக்ஷன் ட்ரிகர். ஸோ இது இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னும் போது இந்த இன்ஃபெக்ஷனுக்கும் நான் உடனே எல்லாத்துக்கும் அப்படின்னா எல்லாமே சிம்டமேட்டிக்னு சொல்லுவோம், குழந்தைக்கு இப்போது காய்ச்சலோ இல்லை எதுக்கும் வந்தாலும் காய்ச்சல் வந்து போட்டுக்கலாம். நல்ல ஒரு விதுவிதுப்பான நீர் அப்படின்னும் போது அந்த கோழையை வந்து திக்கன் பண்ணிடும். ஸோ ரொம்ப தலை திக்காக இருக்கிறது தின்னாயிட்டு தானாகவே அது வெளியாகிறது வாய்ப்பு உண்டு. ஸோ இதுக்கு மேலே ஒரு ட்ரை காஃப் வந்துட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் தேன் கலந்து குடிக்காது. பட் தேன்னும் போது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கன்சர்ன் வந்தால் தேன் குடிக்கலாமா, சுகர் ஆடட் சுகர் இப்போ எல்லாமே அந்த மாதிரி தான் ஆடட் சுகர். யூஸ்வலாக நாங்கள் என்ன தேன் 1 இயர் கீழே அட்வைஸ் பண்ணாதுலன்னா முன்ன வந்து தேன் வந்து ஒரு பியூரிஃபைடாக இருக்காது, அதில் பொட்டுலிசம்னு சொல்லுவோம் ஒரு நோய், அது மாதிரி வரது வாய்ப்பு உண்டு. பட் இப்போ எல்லாம் மோஸ்ட்லி வந்து பியூரிஃபைடு தேனே கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ட்ரை காஃப்காக செய்யாது. ஸோ பெஸ்ட்டு வந்து இன்ஃபெக்ஷனால வரது தான், சிம்டமேட்டிக்னு சொல்லக்கூடியது காய்ச்சல்னா காய்ச்சல் மருந்து போட்டுக்காது. சளி இது மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு ஆக்சுவலாக இப்போ என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ்னால் லெஸ் தென் 4 இயர்ஸ் கீழே தேவையற்ற ஆன்டி காஃப் சிரப்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்றது தான் கைட்லைன்ஸ். ஏன் அப்படின்னா இது உடலில் இருக்க சில மாற்றங்கள் தான், இந்த மாற்றங்களுக்கு நீங்கள் அதிக்வேட் ஹைட்ரேஷன் சொல்லக்கூடியது செஞ்சாலே இது தானாகவே சரியாகக்கூடியது. இதுக்கு மேலேயும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மட்டும் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பக்கத்தில் இருக்க டாக்டரை பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. தென் நீங்களே ஒவ்வொரு கவுண்ட்டு போய் ஒரு காய்ச்சல் வாங்கி குடிக்காமல் வீட்டில் செய்யக்கூடியது காய்ச்சல் காய்ச்சல் வந்து நல்ல நீர் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறது. இதுக்கு மேலே உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா கன்சல்ட் தான் நியர்பை டாக்டர்ஸ்.
1: சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து

0: டாக்டர் கன்சல்ட் பண்ணதில்ல, அவங்கள போனா போயிட்டு மெடிக்கல்ல போயிட்டு.
1: மெடிக்கல்ல நம்ம இந்தியால வந்து அந்த ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு கவுண்டர் நீங்க என்ன மெடிசன்ஸ் வேணா கேட்கலாம், கொடுப்பாங்க, போடலாம். டாக்டர் வரும்போது அவங்க இதெல்லாம் போட்டுட்டு தான் வருவாங்க, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி.
0: ஓகே டாக்டர், இப்போ இன்னொன்று, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெங்கு காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப டெங்கு காய்ச்சல்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான அறிகுறிகள் என்ன?
1: டெங்கு காய்ச்சல் அப்படின்றது வந்து இப்போ எல்லா காய்ச்சலுமே டெங்கு காய்ச்சல். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 100 காய்ச்சல் இருக்குது அப்படின்னா எல்லாமே டெங்கு காய்ச்சல் கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த டெங்கு காய்ச்சல் 100 பேருமே சிக்காயிடுவாங்களான்னா அதுவும் கிடையாது. 95% அப்படின்றவங்க வந்து சிம்பிள் டெங்குன்னு சொல்லக்கூடிய எல்லா வைரஸ் காய்ச்சல் மாதிரி காய்ச்சல் வரும், உடல் வலி இருக்கும், தலைவலி இருக்கும், 2-3 நாளில் சரியாயிடும். 4-5 நாள் அடுத்த 2 நாள் கொஞ்சம் டயர்டாக இருக்கும். பட் 5-10% ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 100 பேருக்கான 10 பேருக்கு மட்டும்தான் அந்த டெங்கு காய்ச்சல் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். காம்ப்ளிகேஷன்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, உடல்ல குழந்தை அந்த காய்ச்சல் விட்டு போகும்போது உடல்ல எதிர்ப்பு சக்தி காரணத்தினால நீரின் சத்து உள்ளேயே நீர் அளவு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஏற்படுற விளைவுகள் ஒன்று, ரத்த அணுக்கள் குறைஞ்சதுனால ரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இதை தான் நம்ம வந்து மாட்ரேட்னா சிவியர் டெங்குன்னு சொல்லுவோம். இதனுடைய அறிகுறி தான் வார்னிங் சைன்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம சொன்னது, ஏற்கனவே வந்து 3 நாளைக்கு மேலே காய்ச்சல் அதிகமாக இருக்கும் போது வயிறு வலியும் சேர்ந்தது. யூஸ்வலாக காய்ச்சல் டெங்கு காய்ச்சலோட இஷ்யூ என்னன்னா, காய்ச்சல் விட்ட பின்னாடி தான் அந்த பிரச்சனை அதிகமாகும். ஸோ இவங்களுக்கு காய்ச்சல் விட்டுச்சுன்னு ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க, அவ்வளோதான் காய்ச்சல் சரியாயிடுச்சு, ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. பார்த்தா அங்கே போனே குழந்தை வாங்கி விழுந்துடும். ஏன்னா டெங்கு காய்ச்சலோடைய தன்மையே காய்ச்சல் விடும்பொழுது தான் அதோடைய கிரிட்டிக்கல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்னிங் சைன்ஸ் இருக்கும். என்னன்னா இதுதான், உங்களுக்கு வயிறு வலி இருக்கும், வாந்தி இருக்கும், உடல் நீர் தன்மை கம்மியாக இருக்கிறனால சிறுநீர் கழுத்தல் ரொம்ப கம்மியாகும், மேலே ரத்த புள்ளிகள் வரலாம், இதுக்கு மேலே தலை சுற்றலோ இல்லை பல்ல ரத்தம் உடையது இப்படிலாம் இருக்கிறது வாய்ப்பு உண்டு. ஸோ இதுதான் அதோட வார்னிங் சைன்ஸ். இப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். எதுவும் இருந்தாலும் காய்ச்சல் முடிஞ்சு அடுத்த 48 ஹவர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு மினிமம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அளவு நீர் சத்து உண்டு, அதுக்கு ஏற்றவாறு இந்த நீர் சத்தை ஒழுங்காக எடுத்துகிட்டு இருந்தால் இந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்.
0: இந்த டெங்கு காய்ச்சல் வந்து இந்த ஏஜை வந்து அதிகமாக அட்டாக் பண்ணும் அப்படி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்குல்ல எல்லாத்துக்குமே?
1: இல்லை, டெங்கு காய்ச்சல் கொசுக்கு அது தெரியாது கண்டிப்பாக. பட் என்ன இஷ்யூஸ்னால், டெங்குவில் 4 வகையான கிருமிகள் இருக்குது. டெங்குவே வந்து 4 குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதில் ஒவ்வொரு ஆள் வந்தால் அடுத்தாலும் வருவாங்க. ஸோ அதுமே வரும்போது அதோடய காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். ஏஜுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே வரும். பட் எந்த ஏஜில் வந்து அவங்க சிவியர் ஆவாங்க அப்படின்றது தான். இப்போ லெஸ் தன் 1 இயர்ஸ் 1 வயசு கீழே குழந்தைகளுக்கோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 10-15 வயசு குழந்தைங்களுக்கோ, இல்லை ஒரு 68 ஏபோ நம்ம வைக்கணும் சொன்னோம், இவங்களுக்குலாம் வரும்போது இது கொஞ்சம் சிவியர் ஃபார்ம்ஸாக வர்றது உண்டு. ஏன் அப்படின்னா லெஸ் தன் 1 இயர் உங்களுக்கு தெரியும், குழந்தைக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியாது. ஸோ நம்மளுக்கு காய்ச்சல் அப்படின்னு 3 நாளில் சீக்கிரமாக அதோட நோய் தொற்று தீவிரமாகி நீச்சத்து குறையிறதுனால காம்ப்ளிகேட் ஆகும். 16 டேபோ மோஸ்ட்லி ஒன்று அவங்களே எதிர்ப்பு சக்தியோ இல்லை அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கோ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் சொல்லக்கூடிய சுகர் பிபி இருக்கனாலையோ நீச்சத்துகளோ. இந்த 10-15 பசங்க என்னன்னா மோஸ்ட்லி அவங்க சொல்ல மாட்டாங்க, அதனாலே அது வந்து சீக்கிரமாக அந்த காம்ப்ளிகேஷன் வந்த பின்னாடியே நம்மளுக்கு வெளியோ. மற்றபடி இந்த காய்ச்சல் இந்த நேரத்தில் வர்றதுனால அப்படின்றதோட இவங்களுக்கெல்லாம் இந்தமாரி வயசுக்கு 1 வயசுக்கு இருக்கவங்களுக்கு, இதுமாரி 11 நிலையில் இருக்க பசங்களுக்கு, 60 வயசுக்கு மேலே கூடயே வந்து கோ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இவங்களுக்கெல்லாம் வரும்போது சாதாரணமாக டெங்கு வந்து இவங்களுக்கு சிவியர் டெங்குன்னு சொல்லக்கூடிய தீவிரமான டெங்கு நோயாக மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாமே வரும்போது டெங்கு தான், அது வந்து தீவிரமாக்கிறதான் இல்லையான்றது நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அதுக்கு வந்து ப்ரிவென்ஷன் எடுத்துக்கிறோம், இல்லை வந்தவொடனே ஐன்ஃபை பண்ணி முன்னாடியே அதுக்குரிய காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கிறன்றது பொறுத்து தான். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இப்போ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி.
0: ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த டெங்கு போன்ற வைரஸ் காய்ச்சல்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பொதுவாக என்னென்ன அந்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க?
1: இப்போ நம்ம வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போது இதை வந்து சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லுவோம். சிம்டமேட்டிக்ன்றது என்னென்னா காய்ச்சலுக்கான மருந்து கொடுப்போம். குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, கிரிட்டிக்கல் ஃபேஸில் ஒரு வேலை நீர் சத்து ரொம்ப குறையுதுன்னா வாய் வழியாகவே இந்த ஓஆர்எஸ் தண்ணிகள் கொடுத்து நம்ம பழகும். அதுலேயே அந்த அவங்களோட பிபி எல்லாம் மெயின்டைன் ஆகுது, அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸை தாண்டிட்டானா ஓகே. சம்டைம்ஸ் சில குழந்தைங்களை எடுக்க முடியல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குளுக்கோஸ் தண்ணிகள் கொடுக்க மாதிரி ஐவி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவோம். சில டைம் ரத்த அணுக்கள்ல தட்டணுக்கள் ரொம்ப குறையும். இனிஷியல் டேஸில் டெங்கு நம்ம ஆரம்ப காலத்தில் தட்டணுக்கள் பெருசாக பேசப்பட பிளேட்லெட் கம்மியாகிடுச்சு பப்பாளிச்சா அது கொடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இதில் வந்து இப்போ அலோபதி வைஸ் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தானாகவே உடல் அணுக்கள் குறைஞ்சி தானாகவே சரியாயிடும். ஒரு பர்டிகுலர் லிமிட்க்கு கீழே போகும் வச்சிருந்தா அதுக்கு வந்து நம்ம அதை டிரான்ஸ்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்குது. இப்போ அது எல்லா டைமும் நம்ம போட வேண்டிய தேவை ஏற்படலை. சில பேருக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன ப்ளீடிங் அப்படின்லாம் ஒரு கிரைட்டீரியா இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம ஒரு பப்ளிக்காக எனக்கு வந்து டெங்கு வந்துச்சு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் டெங்கு வராமல் தடுக்கணும் ஃபஸ்ட்டு, அதான் பேஸ்ட்டு. ரெண்டாவது, இயர்லிதாகவே நீங்கள் ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நியர்பை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம். ஸோ 2 டேஸில் 3 டேஸில் ஒருவேளை 4th டே 5th டேலேயே அந்த அதிகதிகள்லாம் டெங்கு மாதிரி இருக்குன்னு மருத்துவம் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக டெஸ்ட் எடுப்பாங்க.

0: அப்பயும் ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லை, காய்ச்சல் கண்டிப்பாக மருந்து கொடுப்பாங்க, தண்ணி சத்து. இதேமாரி ஏதாச்சும் நான் சொன்ன வார்னிங் சைன்ஸ் வருதானே உங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க, இருந்தால் அதை முன்னாடியே அது என்ன வரும் எதென்ன செய்யலாம் அப்படின்னு ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க. தட்டணுக்கள் இதேமே விஷயங்கள் எல்லாமே அதுக்குரிய ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு தேவைப்பட்டால் அதை செய்கிற மாதிரி.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம மழை நாள்லேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி வெயில் நாளுக்கு போயிடலாம். இப்போ கொஞ்சம் எப்படி சொன்னீங்க நீர் சத்தை பற்றி சொன்னீங்க, இப்போ இந்த வெயில் நாட்களில் வந்து உடம்புல நீர் சத்து குறையாதால் என்னென்ன பிரச்சனைகள் அதிகமாகும்?
0: இல்லை, நம்மளுக்கு உடலில் வந்து யூஸ்வலாகவே 60% ஆஃப் வாட்டர், பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம் நிஜத்து. இப்போ வெயில் நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ வாட்டர் நிறையா வந்து உடல்லேருந்து வெளியே போயிடும். அப்படின்றதுனால நீர் சத்து குறையிறதுனால உப்புச்சத்தோட அளவும் கூடும். ஸோ அப்படின்றதுனால உங்களுக்கு இனிஷியலாக என்னென்னா டயர்னஸ் தான் வரும், அதுக்கப்புறம் ஹீட் ஃபெட்டிக்கு, தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிறதுனால தே வில் கோ ஃபார் சின்கோப்ஸ், மயக்கம் போடுறது. இதை தவிர அவங்களுக்கு உடல் சூடு அதிகமாகுதுன்னு, இதை தாண்டி நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க மயக்க நிலைன்னு சொல்லக்கூட ஹீட் கோமா அளவுக்கு போவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த வெயில் அதிகமாக, இப்போ நம்மளுக்கு சீசனல் வேரியேஷன்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு.

0: குறையதால என்னென்ன பிரச்சனைகள் அதிகமாகும்?
1: இல்லை, நம்மளுக்கு உடலில் வந்து யூஸ்வலாகவே 60% ஆஃப் வாட்டர், பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம் நிஜத்து. இப்போ வெயில் நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ வாட்டர் நிறையா வந்து உடலிலேருந்து வெளியே போயிடும். அப்படின்றதுனால நீர்ச்சத்து குறையிறதுனால உப்புச்சத்தோட அளவும் கூடும். ஸோ அப்படின்றதுனால உங்களுக்கு இனிஷியலாக என்னென்னா டயர்ட்னஸ் தான் வரும். அதுக்கப்புறம் ஹீட் ஃபெட்டிக்கு, தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிறதுனால தேல் கோ ஃபார் சின்கோப்ஸ், மயக்கம் போடுறது. இதை தவிர அவங்களுக்கு உடல் சூடு அதிகமாகுதுன்னு, இதை தாண்டி நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க மயக்க நிலைன்னு சொல்லக்கூடாது, ஹீட் கோமா அளவுக்கு போவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த வெயில் அதிகமாக, இப்போ நம்மளுக்கு சீசனல் வேரியேஷன்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு, என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ் இருக்கு, எல்நினோவை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே ஏற்கனவே நம்மளுக்கு இருக்க பிரச்சனைக்கு விட இது கொஞ்சம் அதிகமாக சிவியதாகும். இப்போ இந்த நேரத்தில் இதை வந்து நான் தட்பட்டுவநிலையே உடல் காவத்து பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னா ஓகே. இது யாருக்கு நடக்காது அப்படின்னா குழந்தைகளுக்கு தெரியாது, அவங்களுக்கு வந்து இது பிரச்சனைனே தெரியாது, அவனுக்கு விளையாடணும், விளையாடுவாங்க, மயங்கி விழுந்தா விழுந்துருவாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்கள வந்து நம்ம செய்யக்கூடாது. இது இல்லாமல் நீங்கள் ஒரு மோர் தென் 60 கோமார்பிடிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப சீக்கிரமாக, இப்போ நான் ஒரு 4 மணி நேரம் நிற்கிறதுனா எனக்கு மயக்க வராது, பட் அவங்க 1 hour நின்னாலே தலை சுத்த மாதிரி. ஸோ இதுவுமே ஹை ரிஸ்க் பீப்புள், ஹை ரிஸ்க் பாப்புலேஷனை இந்தமாதிரி பர்டிகுலர் டைமில் வெளியே போகாமல் இருக்கிறது, நிழலில் இருந்து வேலை செய்யறது, அடிக்குவேட் நீர் எடுத்துக்கிறது, அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் நார்மல் வாட்டரே எப்பயுமே பெஸ்ட்டு.
0: இல்லை ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி எடுக்கலாம்
1: நார்மலாக வந்து? இப்போ அது நார்மலாக எந்த நோய் தொற்றுமே இல்லை, எந்த பிரச்சனை, பிபி சுகர், ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே ஜென்ரலைஸ் பண்ண முடியல. பிபி சுகர் மட்டும் இருந்தால் ஓகே, சில பேருக்கு வந்து சீக்கடின்னு சொல்லக்கூடிய கிட்னி பிரச்சனையும் இருக்குது. பட் நார்மலாக ஒரு அடல்ட்டோ இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க அப்படின்னா 2-3 liter தண்ணி ஒரு நாள் அவங்களுக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் தேவைப்படலாம், ஏன்னா அவங்களுக்கு அங்கே நீச்சத்துடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களோட வேலையை இடம் பொறுத்து, அவங்களோட கிளைமேட்டிக் எக்ஸ்போஷர் பொறுத்து மாறுபடும். பட் மினிமம் ஆவரேஜாக சொல்லணும்னா 2-3 liters இட்ஸ் எனஃப்.
0: கண்டிப்பாக தண்ணி அதிகமாக குடிங்க மக்களே. ஓகே டாக்டர், அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, கண்டிப்பாக குடிக்கணும், ஹீட் எக்ஸாஷன் அப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக், இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க.
1: ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது அந்த வார்த்தையே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். எப்படின்னா ஹீட் எக்ஸாஸ்ட்னா நான் சூடு அதிகமாக, உடல் சூடு அதிகமானால உடலில் இருக்கிற தெம்பு குறைஞ்சி போகுது, ஸோ மயங்கிடுவாங்க. பட் அவங்கள அந்த வெளி அந்த ஹீட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நிழலில் வச்ச உடனே அவங்க நினைவு எல்லாமே வந்துடுவாங்க. இது வந்து உடல் சோர்வு தான். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து பக்கவாதம் மாதிரி, அப்படின்னா மூளையோட பாதிப்பு ஏற்பட்டு மூளையில் செயல் எழுந்து போகுது, நினைவு இல்லாமல் போகுது. பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இது எந்த நிலையில் நடக்கும்னா மினிமம் உங்களுக்கு 6-8 hours வரைக்கும் அதே மாதிரி சூட்டில் அவங்க இருக்கும். ஹீட் எக்ஸாஸ்ட்ன்றது 1-2 hours எக்ஸ்போஸ் ஆனது. ஸோ மயங்கி விழுந்துடுவாங்க, வெயில் நடந்து போயிடுவாங்க, சில பேர் பெண்மணிகள் மயங்கி விழுந்துட்டாங்க, உடனே ஒரு நிழலான இடத்துக்கு போனாங்க, முகத்தில் தண்ணி தெளிப்பாங்க. ஸோ அவங்க அவங்க சுயநினைவு அடைஞ்சிடுவாங்க. இது வந்து உடல் சோது, பிபி என்னென்னா உங்களுக்கு ரத்த குழாய்கள் எல்லாம் விரிவடைந்தனால அந்த சூட்டினால குழந்தை அந்த நீர்ச்சத்து மூளைக்கு போகாமல் ரத்த ஓட்டம் காலுக்கு போகிறதுனால இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது போனோடனே செய்யணும். பட் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படி கிடையாது, இது பர்சிஸ்டண்ட்டாக ஒரு 6-8 hours ஆஃப் உங்களுக்கு அந்த ஹீட் எக்ஸ்போஷர் ஆகி ரத்தமே சுத்தமாக ஓட்டமே இல்லாமல் நிலைவிழந்து போகிறது. ஸோ இதுக்கு நீங்கள் உடல் சூட்டை குறைக்கணும். இது எல்லாமே ஒரு ஐசியு லெவல் ஆஃப் கேர் தேவைப்படும். நீச்சத்தை உடனே கொடுக்கணும், உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நிறைய ஐஸ் பேக்ஸ்லாம் அப்ளை பண்ணணும், ஃபேன் போடணும், ஃப்ளூயிட்ஸ்லாம் ரஷ் பண்ணணும். ஸோ இது ஒரு சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஹீட் எக்ஸாஸ்ட். ஸோ நம்ம ஹீட் சின்கோப் மாதிரிலாம் போகவே கூடாது, ஹீட் ஸ்ட்ரோக் அளவுக்கு போகவே கூடாது. ஹீட் எக்ஸாஸ்டே ஆகாமல் தடுக்கணும், அதுதான் இயர்லி ஸ்டேஜ். ஹீட் சின்கோப், ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது இட் இஸ் சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஹீட் எக்ஸாஸ்ட்.
0: ஸோ வெயிலில் போகிறது அவாய்ட் பண்ணாலே சரியாது.
1: கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவங்களோட வேலையை பொறுத்து தான். இதுமே ஹை ரிஸ்க் பீப்புள் அந்த டைமில் எக்ஸ்போஸ் ஆகாதீங்க. அப்படியே தேவைப்பட்டாலும் நிழலான எடுத்துக்கோங்க, அப்படியே தேவைப்பட்டாலும் அடிக்கி விட்டாலும் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த அளவுக்கு
0: தண்ணி அதிகமாக அடிக்கடி குடிச்சிட்டு இருக்கணும்.
1: கண்டிப்பாக ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணணும், அதிகமான உடல் சூடு இருக்கமை. அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த சூடு உடத்துலேருந்து வெளியே போதமே தன்மையான துணிமணிகள், அதுதான் நம்ம யூஸ்வலாக வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் காட்டன் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறது. ஏன்னா உடலில் எந்த அளவுக்கு சூடு உண்டாகுதோ அந்த சூடு தன்மை வந்து வெளியாகும். அந்த உடல் வெப்பம் வெளியாவதுக்கு காரணம் என்னன்னா அது நாலு வழியில சொல்லுவாங்க, கண்டக்ஷன் கன்வெக்ஷன்லாம். இப்போ நீங்க காத்தோட்டம்

0: கம்மியாக இருக்குது, வியர்வையும் இல்லாமல் டைட்டாக அந்த பாலித்தீன் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி போடுறீங்க, நைலான் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி அப்படிலாம் போடாமல் அந்த உடல் சூடு வெளியாகாது. ஸோ உடல் சூடு அதிகமாகுது, வெளியே ஆகலை நம்ம, அதுக்கேற்றவாது நம்ம உடல் மாற்றம் அது. ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் ஹைட்ரேஷன் அதிகமான உடல் வெப்பம் ஆகாத அளவுக்கு நம்ம அந்த நேரத்தில் வெளியே போகாமல், இதையெல்லாம் தான் நம்ம தடுக்கிறதுக்கு நல்ல விஷயம்.
1: இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த வெயில் நாட்களில் வந்து உணவு வந்து விரைவாக கெட்டுப்போகும், ஸோ இப்படி இந்த சாப்பிட்ற பொருட்கள் வந்து எந்த மாதிரி பாதிப்புகளை உண்டாக்கும், அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது சீக்கிரமாக கெட்டுப்போகுதில் வெயில் நாட்களில்?
0: நம்ம யூஸ்வலாக வந்து வெயில் நாட்கள் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாலும் அந்த சின்ன சின்ன கிருமி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஐடியல் டெம்பரேச்சர் போயிடுவாங்க, 35°C. ஸோ அங்கே அதனால வந்து சீக்கிரமாக அந்த கிருமியோட தொற்று அதிகமாகும், அதனால தான் சீக்கிரமாக கெட்டுப்போகுது. ஸோ யூஸ்வலாக இப்போ நம்மளுடைய ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்றத விட எல்லாமே வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் 2-8 வைக்கலாம். ஸோ அந்த 2-8 வைக்கிறது சில பேருக்கு என்னென்னா ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகள்னாலே தப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்குது. பட் ஐடியலாக வந்து இந்த கோல்ட் செயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த 2-8 ஐடியலாக நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தட்ஸ் குட். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது நடக்க மாட்டது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தான் சொல்லுவாங்க, பட் ஃப்ரிட்ஜில் வந்து சைட் வால் வச்சுருப்பாங்க, அது 15-20 degrees தான் ஆகும். ஸோ அதுக்கு எதுவுமே தொற்றுவாதம் இதாகும். ரெண்டாவது அதை ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் வைக்காது, இது ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்காது. வெளியே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம ஐடியலாக சொல்கிறது பெஸ்ட் டு ப்ரிப்பேர் அட் த டைம், அப்பயே சமைத்து அப்பயே சாப்பிடுங்க, அதிகபட்சம் ஒரு 6 hours கழிச்சு திரும்பி சூடு பண்ணி சாப்பிட்றது. இதாவது நீங்கள் வெளியே வந்து நீங்கள் எங்கேயாச்சும் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா ப்ரீ குக்குடு ஃபுட்ஸு ப்ராப்பர்லி க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா மட்டும் சாப்பிடுங்க, ஓப்பனாக அன்குக்குடாக இருக்கிற ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது தான். ஏன் கெட்டு போகிறதுன்னு காரணம் இதுதான், உங்களுக்கு அந்த இதில் கிருமி தொட்டுகளுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும், அதில் இருக்க டாக்ஸின்ஸோட இது அதிகமாகும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ பெட்டர் அவாய்ட் பண்ணணும், இல்லைனா இதே மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யணும். அப்படி இல்லைனா யூ ஹாவ் டு ரெஃப்ரிஜிரேட்னு சொல்லக்கூடிய ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஐடியலாக 2-8 வச்சுட்டு சாப்பிடணும். அதை எடுத்துகிட்டு உடனே சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அந்த மூக்கடைப்பு தொண்டை வலி இதெல்லாம் வருது. யூஸ்வலாக எடுத்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டீங்க அப்பமா நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனால தன்மைகள் மாறாது.
1: அது வந்து ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றோம் சார் ஃப்ரிட்ஜில்,
0: கண்டிப்பா வந்து எந்த உணவுக்கும் அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பான் உண்டு, அதுக்குன்னு ஒரு தன்மை உண்டு. கண்டிப்பா 1 week நீங்க ரெஃப்ரிஜிரேட்டட் பண்றீங்கன்னா சில இது இப்போ நீங்க மீட் இதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஃப்ரீஸ்டு ஃபுட்ஸ் வருது செய்யறோம், அது கண்டிப்பாக நீங்கள் இப்போ குக் பண்ண கட் பண்ண ஒரு மீட் மாதிரி அது இருக்குமானா இருக்காது. அதில் அந்த ப்ரோட்டீன் சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும், ஃபேட் சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். பட் நோ த வே எனக்கு அதான் இருக்குன்னா செய்யலாம், பட் ப்ராப்பராக ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும், ப்ராப்பராக கோல்ட் செயின் பண்ணணும். பட் அதுக்காக நான் சாம்பார் 1 week வச்சு சாப்பிடுவேன் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு என்னென்னா அந்தந்த டைமில் எவ்வளோ தேவையோ அதை செஞ்சு சாப்பிட்றது பெஸ்ட்டு.
1: சொன்னீங்க சாம்பார் ஒரு வாட்சி,
0: அது யூஸ்வலாகவே அதுதான் இப்போ எனக்கு தேவை. நான் இப்போ எல்லாமே வந்து மாடர்ன் வேர்ல்ட், நான் வந்து காலையில் எஞ்சி குக் பண்ணிவிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னும் போது அப்போ அதுக்கு தேவையான ஒரு ஃபெசிலிட்டி தான் அது. பட் அதுக்காக நான் அது 1 week வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதோடைய குவாலிட்டி ஆஃப் ஃபுட் வந்து மாறும் தான், கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும்.
1: கிட்டத்தட்ட இன்னொன்று, இப்போ இந்த அதிக வெப்பநிலையில் வந்து குழந்தைகள் அப்புறம் வந்து பெரியவங்க இவங்களை எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், அவங்க எப்படி பாதுகாத்துக்கொள்ளணும், எதனா வழிமுறை இருக்கா?
0: அதிக வெப்பநிலை அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நார்மலாக நம்மளுடைய டெம்பரேச்சர்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா ஐடியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் 25-28 இருக்கும். பட் நம்மளுடைய இப்போ நம்மளாம் ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ்னால் அப் டு 35 வரைக்கும் போகும். பட் நம்மளுடைய இப்போ சீசன் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 41 வரைக்கும் போகுது. அது செப்டம்பர்லேயே நம்மளுக்கு 42-41 ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இல்லை இது எதனால் அப்படின்றத விட இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டெம்பரேச்சர் கிளைமேட் உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்யாமல் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் என தற்காத்துக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஹீட் எக்ஸாஸ்ட் ஹீட் ஸ்ட்ரோக் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதிகமான அந்த வெயில் தாக்கம் இருக்கக்கூடிய அந்த 11:00 to 3:00 அந்த டைமில் இதுமே ஹை ரிஸ்க் பீப்புள் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாருமே அவாய்ட் பண்ணலாம், பட் என்னோடய வேலை நிமித்தமாக நான் போய் தான் ஆகணும் இப்படின்னும் போது நம்ம அந்த நேரத்தில் அந்த வெயில் டேரக்டாக மேலே படாமல் குடைகள் போல, அந்த குடைகள்லேயும் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த பிளாக்கு கலர் தான் கலர் குடைகள் அப்படின்றது. யூஸ்வலாக பிளாக் வந்து வில் அட்ராக்ட் த சன்லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் கலர் குடைகள் அப்படின்றது நல்ல விஷயம். ஸோ ஷேடி பிளேசஸ் நிழலான இடத்துல வேலை செய்யலாம், இல்லை அது தாக்காமல் இருக்கிறது குடைகள் போன்ற விஷயங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் ஏற்பட்ட சூடு உடல்லேருந்து வெளியே போகிறதுக்கு வேண்டிய உடைகள் அதுக்கேற்றவாக மாற்றிக்கலாம். அதுக்கு நல்ல ஒரு காட்டன் பருத்தி உடைகள் ஃப்ரீயாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருந்தாலும் அந்த உடைகள்லேருந்து காற்று வெளியாகாது. ஸோ ஒரு காற்று உள்ள பூந்து வெளியே போச்சு அப்படின்னா அந்த சூட்டையும் எடுத்துகிட்டு போகும்.
1: இது குழந்தைகள் பெரியவங்க சொல்லிவிட்டு கர்ப்பிணிகளும் இது
0: தானே, கர்ப்பிணி ஹை ரிஸ்க் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் அந்த டைம்லேயும் அவங்களுக்கும் இதே இது தான்.
1: ஓகே,
0: ஸோ பெட்டர் டு அவாய்ட், வெளியே போகாமல் போனால் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிறது தான் நல்லது.
1: ஓகே, ரெண்டாவது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கப்பும் திரும்ப நிகழ்ச்சி தொடரலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, தேங்க்யூ.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின். ஹலோ டாக்டர், இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பருவ கால நோய்களும் அதற்கான சிகிச்சைகளும் குறித்து நம்முடைய சதயங்களுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எம் ராஜு அவர்கள். டாக்டர், நிறைய கேள்வி இருக்கு, பட் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இருக்கிற முக்கியமான கேள்வி மட்டும் உங்களுக்கு கேட்டுறேன். இப்போ வந்து இந்த குளிர்காலத்திலையும் வந்து ஆஸ்துமா அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏன் அதிகமாக வருது டாக்டர்?
1: ஆஸ்மா அலர்ஜி இப்போ ஆக்சுவலாக நம்ம இந்த சீசனல் நோய்களின் தன்மைகள் மாறிடுச்சுங்க. முன்ன வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து பாக்டீரியா கிருமிகள் இருந்துச்சு, ஆம்பிசிலின் பெனிசிலின் போன்ற கிருமிகள். ஸோ அதனால் நிமோனியா சளி தான் இருக்கும். அதனால் அந்த காலத்தில் நீங்கள் நிமோனியா சளின்றதை நம்ம புக்கில் ஒன்று படிச்சிருந்தோம். பட் இப்போ நம்மளுடைய அந்த நோய் தொற்றுகளுடைய வகைகள் மாறிடுச்சு. முக்கவசி இல்லை 80% வந்து வைரஸ் கிருமி தான். அதுவும் கோவிட் வந்த பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வைரஸ் கிருமினா என்ன அப்படின்றது. ஸோ இப்போது இந்த ஏஜில் இந்த டைமில் அப்படின்றது முக்கியமாக வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசனலில் அப்படின்னும் போது அந்த நீர் நம்மளோட தட்பவெட்ப நிலையில் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம், அதோடைய தன்மை அதிகமாகும். ஸோ அதனால் அந்த சின்ன சின்ன செடிமெண்ட்ஸ் நம்மளுடைய மூச்சு இழுக்கும் அந்த இடத்துல ஒரே காற்றில் இருக்கிற அந்த செடிமெண்ட்ஸ் மூலமாக கிருமிகள் வந்து காற்றோட்டம் கம்மியாயிடும். ஸோ நம்மளுக்கு முன்னாடி அந்த கிருமிகள் எல்லாமே நம்மளை சுற்றி அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வரது வாய்ப்பு உண்டு. ஒன்று ரெண்டாவது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய மூச்சு பாதைகளில் மியூக்கோசிட்டி அப்படின்னு, அந்த மியூக்கோஸ் அப்படின்றது ஒரு வழவழப்பான ஒரு ப்ரிவென்டிவ் தான். அதோடைய தடிமன் அதிகமாகிறதுனால அதில் அது வந்து படியறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதனால் அதிகமான கிருமி சொட்டர்கள் நம்மளை சுற்றி இருக்குது, காட்டில் வராங்க. இதுவும் அதிகமாக இருக்கலாம் திக்னஸ்னால இவங்களும் போய் அந்த இடத்துல படுது. ஸோ ஈஸியாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகுது. இதுதான் இந்த சீசனில் இந்த கிருமி தொட்டுகள் வரும். ரெண்டாவது, யூஸ்வலாகவே இந்த வைரஸுடைய ஒவ்வொரு பீரியடுக்கு அதோடைய ஆன்டிஜெனிக் வேரியன்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, அதோடைய தகவமைப்பு. இப்போ நீங்கள் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, நம்ம உடம்புல ஒரு எதிர்ப்பு சக்தி வந்துச்சுன்னா அடுத்தது அதே மாதிரியே ஒரு ஆன்டிஜனோட அது வராது, அது அதை மாற்றிக்கும். இதுவும் நடக்கிறதும் ஒவ்வொரு டைம் நடந்துகிட்டே இருக்கும் யூஸ்வலாக. அதனால தான் இந்த சீசனெலாம் மாறும். ஸோ அதனால தான் நம்ம யூஸ்வலாக இந்த ஃப்ளூ வேக்சின்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் போட சொல்லுவோம். அந்த இயர்லி ஒன்ஸ் போடுறதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் என்ன வகையான ஃப்ளூ, அந்த இப்போ நம்ம ஒரு நேரத்தில் ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்லுவோம், சொல்லுன்னா வந்து பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் மாறும், எல்லாமே ஃப்ளூ தான். அது மேலே இருக்க அந்த ஆன்டிஜெனம் பொறுத்து தான் அதோடய பேர் மாறும். ஸோ இந்த மாதிரி அது அதோட தகவமைப்பு மாறுது. ஸோ இது எல்லாமே இந்த டைமில் நடக்கிறதுனால தான் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மோர் காமனாக எந்த டைமில் இருக்குன்னா இந்த மாதிரி மழைக்காலங்கள், மழை முடிஞ்சு பனிக்காலங்களில் வரது வாய்ப்பு அதிகம்.
0: ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா இப்போ டாக்டரோட அந்த கன்சல்டன்ட் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாமா?
1: கண்டிப்பாக அது ஒரு தேவையற்ற விஷயம் அது. ஓகே, ஸோ எல்லா டைமும் நான் சொன்னோம் இல்லைங்களா, இப்போ 100%ல வந்து 80% வந்து கிருமிகள் வந்து வைரஸ் தான். ஸோ வைரஸ் கிருமிக்கு போய் நான் ஆன்டிபாக்டீரியல் போடுறேன் அப்படின்றதே ஒரு தப்பான விஷயம். ரெண்டாவது, இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் டாக்டர்ஸ் ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல அது தேவையா ஃபஸ்ட்டு, இதுக்கு என்ன விதமான ஆன்டிபயோட்டிக் போடணும், ரெண்டு மூணாவது எவ்வளோ நாள் போடணும் அப்படின்றது. ஏன்னா இப்போ எல்லாமே ஒவ்வொரு கவுண்ட்டு ஈஸியாகவே ஷெட்யூல் ஹெச்னு சொல்லக்கூடிய மருந்துகளும் கிடச்சிடுது. இப்போ இதனால் என்ன ஆகிடுது, அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் அந்த இடத்துல அதோட வேலையை செய்யலாம இல்லாமல். இப்போ நம்மள்கிட்ட இருக்க கிருமிகளில் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டு காய்ச்சலுக்கு சில காலங்களில் செஃப்ளோஸ்போரின்னு சொல்லலாம், சில பேசிக்கான மருந்து போட்டு வேலை செஞ்சிடும். இன்றைக்கி ஒரு பெரிய ஆன்டிபயோட்டிக் போட்டால் தான் வேலை செய்யற அளவுக்கு அதோட ரெசிஸ்டன்ட். இப்போ அதெல்லாம் வந்து கிருமிகளில் வந்து அவங்களையும் சாப்பிட்டு அவங்க வல்லாதவங்க ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அப்போ நம்ம எல்லாரும் அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட், அதாவது யாருக்கு அந்த வேலை செய்யணுமோ அதை செய்ய மாட்டுது. ஸோ தேவையில்லாமல் ஒரு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணும்போது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அதிகமாகுது, தேவையானவங்களுக்கு தேவையான நேரத்தில் அது பயன் இல்லாமல் போயிடுது. இப்படியே போச்சுன்னா ஒவ்வொரு டைம் எந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ ரெண்டாவது, மூணாவது அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் தேவையில்லாத விஷயம். ஸோ அதனால் ஆன்டிபயோட்டிக்ஸ் வித்தவுட் கன்சல்டேஷன் எடுக்கிறது கண்டிப்பாக நல்லது கிடையாது.
0: ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு தெரிந்து வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னென்னா பருவகால

0: நோய்களிலிருந்து நம்ம பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க நீங்க வந்து என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க, இல்லை டிப்ஸ் கொடுங்க கொடுத்துட்டு போங்க?
1: இல்லை கண்டிப்பாக, இப்போ நம்ம எல்லாமே வைரஸ்க்கு எதுவுமே அப்படின்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு என்னென்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ வந்து தற்காப்பு தான் இதில் முக்கியமான விஷயமே. ஸோ இப்படி ரெண்டு வகையான விஷயங்கள் மோர் காமனாக இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த டெங்கு சிக்கன்குனியா கொசுக்கள்னால உண்டாகுது. ஸோ கொசுவை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தண்ணீர் நன்னீர் தேங்காமல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாள் மழை பெஞ்சோடனே வீட்டை விட்டு வெளியே போய் என்னை சுற்றி இருக்க இடங்கள்லாம் நான் சுத்தமாக வச்சுருக்கேன். ஒன்று ரெண்டாவது வீட்டுக்கு வெளியேன்ற மட்டும் இல்லை, உள்ளேயே சின்ன சின்னதாக பூச்சாடைகள் மணி பிளான்ட்லாம் வளர்க்கவும் இப்போ. ஸோ அதை நம்ம விசிட் பண்ணணும், அதில் சின்ன சின்னதாக இந்த லாபான்னு சொல்லுவோம், அது இருந்தாலும் ஒன்ஸ் இன் த்ரீ டேஸ் க்ளீன் பண்ணணும். முக்கியமாக என்னென்னா இப்போ எல்லாமே தண்ணி கீழே ஊற்றிட்டு திரும்பி அதை ஃபில் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த டெங்கு கொசுக்களுடைய தன்மை என்னென்னா அந்த முட்டையிலேயே அந்த கொசுக்களில் அந்த கிருமிகள் வந்து அவங்க வந்து வரும். ஸோ அப்படின்னும் போது திரும்பி இங்கே தண்ணி ஊற்றும் போது உயிர் பெற்றுடும். அப்போ அதை வந்து ஒழுங்காக ப்ராப்பராக வாஷ் பண்ணி வைக்கணும். வீட்டில் இப்போ அந்த ஃப்ரிட்ஜு எதுவுமே விஷயத்துக்கு பின்னாடி தண்ணி தேங்குறதும் அதோட சோர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ் ரிடக்ஷன் அப்படின்றது. ரெண்டாவது கொசுக்கள் வந்து உண்டாகினாலும் அது கடிக்காமல் இருக்க மாதிரி ஃபுல் அண்ட் ஷார்ட்ஸோ இந்த ஈவினிங் 6 to 7 hours போகுது, டே டைமில் கொசு கடிக்காமல் பார்த்துக்காது. இதுக்கு மேலேயே எனக்கு காய்ச்சல் வருது அப்படின்னா பக்கத்தில் இருக்க அதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறது. இது வந்து இந்த மாதிரி கொசுக்கள்னால உண்டாகுது. சீசனில் இந்த ஃப்ளூ இதேமாரி ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்னு சொல்லுவோம், அதையுமே வராமல் தடுக்கணும் அப்படின்னா கூட்டமான இடத்துக்கு போகாதீங்க, கூட்டம் உண்டாக்காதீங்க. நான் இந்த கோவிட்ல மட்டும் நம்ம எல்லாருமே ஹேண்ட் வாஷ் பண்ணோம், மாஸ்க் போட்டோம், உடனே சோஷியல் ஐசோலேஷன் சொல்லி யாரும் போவாங்க. சேம் பிரின்சிபல் இப்பயும் ஃபாலோ பண்ணணும்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் ஃப்ளூ வந்துச்சுன்னா ஒரு வீட்டில் வந்து 4 பேரும் ஒரு 5 நாள் ஒரு 1 month ஒரு ரொட்டேஷன் வந்து தான் நிற்கிது. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது ஒரு பர்த்டே பார்ட்டி ஆகும், சரிங்களா? ஸோ வெளியே தேவையில்லாத கூட்டங்கள் போகாதீங்க, போனாலும் மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் வாஷ்னு சொல்கிறது. ஏன்னா இது எல்லாமே ட்ராப்லெட் தான், அந்த நீர் துளிகள் மூலம் தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அப்போ ஒரு நம்மளுக்கு அந்த காஃப் எட்டிக்கன்னு சொல்லக்கூடிய இருமல் வந்தால் கை வச்சுன்னா அதுக்கு ஒரு எட்டிக்ட் இருக்குது. மாஸ்க் போடுறது, ஹேண்ட் வாஷு, ஃபுட்டு அதெல்லாம் சானிடைசன் பண்ணுறது, இதுவுமே பண்ணாலே இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் பரவாமல் தடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னா அது நியர்பை ஹாஸ்பிட்டலில் காட்டிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரிவென்ஷன் அப்படின்றது முக்கியமான விஷயம்.
0: ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் எங்களுடைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப நிதானமாகவும் அழகாகவும் ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக மிக நன்றி.
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இந்த டைமில் எடுத்து செஞ்சதுக்கு நன்றி. எனக்கு வாய்ப்பு அளித்த மைக்கும் இதை கவனித்த அனைவருக்கும் மிக நன்றி. தேங்க்யூ.
0: ஓகே டாக்டர், மக்களை இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பருவ கால நோய்களும் அதற்கான சிகிச்சைகளும் குறித்து நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளிச்சாங்க. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எம் ராஜு அவர்கள்.

0: மணி ஒரு நிமிடம் ஆகுது, நம்ம கேட்கலாம் கட் கேமரா ரோலிங். இன்னைக்கு எப்போதும் போல நிகழ்ச்சியில டயலாக போடுவோம், பேசுவோம், அதே தானே. ஆனா நமக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா என்னோட ஆர்ஜே.
1: இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் எப்படி போதும்னு தெரியல, பட் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது, அவ்வளவுதான்.
0: பேரை சொல்ல வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு.
1: இதான் நானும் சொல்ல வந்த ஒரு பேரு கேட்டது ஒரு குத்தமா இவ்வளவு பேச வச்சிட்டீங்க என்னையே. ஓகே, இன்னைக்கு என்னதான் டயலாக் கொண்டு வந்திருக்கீங்க?
0: என்ன டயலாக்னா, சொல்லவா போடவா என்ன பண்ணவா?
1: இல்ல, ஷோ முடிச்சு வீட்டுக்கு போயலாம் நினைக்கிறேன், நீங்க போட்டுருங்க.
0: ஓகே, வெளியூர் நேயர்கள் 0413
1: முட்டராஜன்
0: இல்ல, எனக்கு புரியல, என்னைய பார்த்தா எப்படி தெரியுது?
1: நீங்க பாட்டு கூட போட்டுருக்க மாட்டீங்க, பிரச்சனை கிடையாது. என்ன பாட்டு?
0: ஓகே, ஒரு பிரேக் முடிச்சிட்டு ஒரு பாட்டை கேட்டு நம்ம திருப்பி கட் கேமரா ரோலிங்க்கு வருவோம்.
1: ஓகே, தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. என்று உங்கள் மனதில் இதை சொல்ல மாட்டீங்களா?
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: நான்கு மணி பத்து நிமிடம் ஆயிட்டு
1: இருக்கு. வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா
0: ரோலிங்.
1: அவ்வளவுதான். சரி சொல்லுங்க, கடைசியா ஒரு கட்டு போட்டீங்க, ஏதாவது நேயர் வந்திருக்காங்களா?
0: வந்திருக்காங்க.
1: வந்துட்டாங்களா?
0: பேசிடலாமா?
1: என் தெய்வத்தை கூப்பிடுங்க.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். அழைப்பது யார் இங்கிருந்து?
2: ஐயப்பன்.
1: ஐயப்பன் சார், சுகமாயிட்டுண்டோ?
2: நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு. அவங்களையும் கொஞ்சம் கேட்டுருங்க, அப்புறம் கொச்சி போறாங்க.
0: இல்ல இல்ல.
2: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் சார். டயலாக் கேட்டீங்களா?
2: இல்ல, இன்னொரு வாட்டி போடுங்க.
1: அதான பார்த்தேன், எங்க என் தெய்வம் கேட்காம போயிட்டாங்கன்னு நினைச்சேன். என் தெய்வத்துக்காக போடுங்க சார்.
0: ஆர்வக்குள்ளாரு இருங்க, அதோ டயலாக போட்டுறேன்.
3: என்ன
0: ஐயப்பன் சார்,
1: என் தெய்வத்தையும் சாணியில் விட்டுருவீங்க சார்? ரெடியா சார் அல்றதுக்கு?
2: நடுவுல
1: இந்த பிராடு பையன் ஒரு வார்த்தை வரும். உங்களுக்காக இன்னொரு கட்டு போடுறேன், அத கேக்குறீங்களா? ஓகே, இது உங்களுக்காக.
4: ஜானு உனக்கு பிறந்த நாள், ஜானு உனக்கு பிறந்த நாள், ஜானு நீ அழகா பிறந்துட்டியே, அவருதான் உங்க நைனாவா?
1: ஐயப்பன் சார், குளவு சத்தம் கேட்டுச்சா?
2: கேட்டு.
1: குளவு போடலாமா?
0: மறுபடியும்
1: எனக்கு என்ன இந்த டயலாக் பேசினா இன்னும் நல்லா இருக்கும். ஜானு உனக்கு பிறந்த நாள்.
0: ஐயோ சார்,
2: அடுத்த நேர் பேசுறோம்.
1: அதான பார்த்தேன், உஷாரா இருப்பாரு. ஓகே சார், அழைப்புக்கு நன்றி.
0: நன்றி சார். ஆர்ஜே, நம்ம கூட அடுத்தவங்க வந்துட்டாங்க பேசி.
1: அடுத்தவங்க வந்திருக்காங்க.
0: ஹலோ, வணக்கம்.
5: இதுவரைக்கும் எனக்கு என்ன இந்த இளைய மாவட்டம் கட்டடியில் இருக்கீங்க?
1: ராசா, ராசா என் ராசா வந்துட்டாரு.
5: கேட்டீங்களா? எனக்கு அந்த டயலாக் மொட்டை ராஜேந்திரன் இன்னொரு வாட்டி போடுங்களேன்.
1: இதோ உங்களுக்காக என் தெய்வம் எடுத்து குடுக்கறாங்க, கேட்டுங்க. சேகர் சார், நீங்க சாணி அள போறீங்களா இல்ல இரும்புட்டு தட்ட போறீங்களா?
5: ரொம்ப பெரிய டயலாகா இருக்கு, கொஞ்சம் அப்படியே நீங்க எடுத்து கொடுங்க.
1: ஐயா ராசா, இது சத்தியமா இந்த டயலாக் தெரியும் உங்களுக்காக? இன்னும் ஷார்ட்டான ஒரு டயலாக் இருக்கு, அது என்ன போடுவா? உங்களுக்காக கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு நிறைய பட்டு அந்த டயலாக் எடுத்து கொடுங்க.
4: ஜானு உனக்கு பிறந்த நாள், ஜானு உனக்கு பிறந்த நாள், ஜானு நீ அழகா பிறந்துட்டியே, அவருதான் உங்க நைனாவா?

0: சேகர் சார்.
1: ராசா,
2: ஜானு உனக்கு பிறந்த நாள், ஜானு உனக்கு பிறந்த நாள், ஜானு நீ அழகா பிறந்துட்டியே.
3: போயிட்டியே,
0: என் வாய்ஸ் கேட்க முடியாம போயிட்டாரா? அடுத்த காலேஜ் அனுப்பிதில்ல வாங்க.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார்.
3: வணக்கம்.
1: கள்ளக்குறிச்சியில இருந்து நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கு மேடம்.
1: கடன் குடுக்கறதுக்கு இவ்வளவு அலைய விடுறான் கடன் குடுக்கறதுக்கே இப்படி அலைய
0: விடுறானே விட்டுருக்கீங்களா?
1: இல்லைங்க சார், நான் வாங்கவும் மாட்டேன் குடுக்கவும்
0: மாட்டேன். கடன் கேக்கலான்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க. என்ன பண்றது, தீபாவளிக்கு என்ன பண்ண
3: போறேன்?
1: அளவுக்கு செலவாளியும் இல்ல.
0: இல்ல, ஏரியால பெரிய கைன்னு கேள்விப்பட்டேன், அதனால கேட்டேன் தெய்வமே.
1: உங்களை மாதிரிதான் இவங்களும் அத்தியாருங்கதான். வாங்கின கடனை திருப்பி குடுக்கல, அதனால சாலிய சாணி எல்ல
0: விட்டுட்டேன்.
1: வரட்டி தட்ட விடணும்.
0: ஒரு முடி கூட வந்திருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
3: 10 மாடு சேர்த்து வாங்கி கட்டி விட்டுருவாங்க போலயே.
0: லதா, லதா,
1: ஜானுக்கு பிறந்த நாள், அனந்த் சாருக்கு பிறந்த நாள்.
0: ஐயோ,
3: அப்படியா? கேக்க காணும், சாக்லேட்ட காணும். தேங்க்யூ மேடம் சொன்னதுக்கு.
0: மேம்க்கு
1: பிறந்த நாள். இவங்கதான் உங்க அப்பாவா?
0: பாடுறீங்களா?
1: என்ன பாட்டுங்க சார்?
0: ஜானு உனக்கு பிறந்த நாள்.
1: அந்த மாதிரி. ஜானு உனக்கு பிறந்த நாள், ஜானு உனக்கு பிறந்த நாள்,
0: நீ அழகா பிறந்துட்டியே.
1: உனக்கு பிறந்த நாள், இவ்வளவு அழகா பிறந்துட்டி.
0: இவர்தான் உங்க நைனாவா?
1: இவர்தான் உங்க நைனாவா?
0: ஐயோ, வேற மாதிரி போயிட்டு இருக்கே மேடம். கடைசி அந்த கொலவி சத்தம் தான் வேற மாதிரி இருந்துச்சு.
1: கொலவி சத்தம்,
0: கொலவி சத்தமா, கொலவ சத்தமா? ஐயோ, ஏதோ சத்தம்
1: அணில. அதெல்லாம் கத்துதே கேக்குதா உங்களுக்கு?
0: இதுக்கப்புறம் கேக்குன்னு நினைக்கிறேன்.
1: நீங்க
0: எதனா வேற டைலாக் வச்சிருக்கீங்களா?
3: டைலாக் அடுத்த டைலாக் போட்டுருமா?
1: போடுங்க, ட்ரை பண்றேன்.
0: லதா மேடம், நீங்க ஒரிஜினலா எதனா வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன்.
1: ஒரிஜினலா நான் வந்து என்ன சொல்றது,
0: எதுவுமே இல்லையே லதா. தெரியாம கேட்டு கோபால் விட்டு இருக்க. கோபால் மேடம் வேற லெவல்.
1: சூப்பர். Thank you, thank you, thank you sir. Thank you ma'am.
3: சரி சார்.
0: சாரு சார் வந்ததுல இருந்து சொல்லேங்கறீங்க. நானா அவ்வளவு பெரிய ஆளா? பச்சிலம் குழந்தை, கேட்டு பாருங்க.
3: அதெல்லாம் சரிதா, யாராவது கூப்பிடும் போது யூஸ் பண்ணிக்கணும் சார்.
0: ஓஹோ, உஷாரா இருக்கீங்க முன்னாடியே. சரி, நீங்க எங்களுக்கு இந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க.
3: எந்த பாட்டு?
0: எந்த பாட்டா?
3: பாட்டு தானே. அடுத்த பாட்டு நான் என்ன பாடுறது? போறேன்.
0: இல்ல இல்ல, அந்த பாட்டு ஜானு.
3: ஐயோ வேணாமே.
0: ஏன்?
3: ஐயோ வேணாமே.
0: ஐயோ வேணானே புரியலையே.
3: நமக்கு அதெல்லாம் வராது.
0: வராது.
3: எதுக்கு இதெல்லாம்?
0: இந்த வாய்ஸ்ல ஒரு சுபிட் இருக்கு. நம்ப மாட்டீங்க.
3: சொல்லுங்க. அப்பா நம்பிட்டேன்.
0: ஓகே மக்களே.

0: நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பேசணும், கால் பண்ண வேண்டிய எண்கள் சொல்லிடுங்க.
1: 2271760 2275 0 வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நம்ம நம்பரை சொன்னதுமே காலர் வந்துட்டாங்க.
0: அதுதான் ராசி. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: தண்டபாணி.
0: தண்டபாணி சார், நீங்கள் சுகமாயிட்டு உண்டோ?
2: நன்னா இருக்குண்டு.
0: நன்னா இருக்குண்டு. அக்ஷயை விட நன்னாயிட்டு இல்ல.
2: பேசுறீங்களா?
1: கட் கேமரா ரோலிங்.

0: மீடியா
1: உங்க அப்பா சிவதானா.
0: பாட்டோட டோனே மாத்திரிக்கு. தண்டபடி சார்
1: சொல்லுங்க சார்.
0: இருங்க, ஒரிஜினல் பாட்டை போடுறோம், திரும்ப ஒன்ஸ் மோர் போலாமா? ஓகே, ஒரிஜினல் பாட்டை போடுங்கப்பா.
2: ஜானு உனக்கு பிறந்த நாள், ஜானு உனக்கு பிறந்த நாள், ஜானு நீ அழகா பிறந்துட்டியே, அவருதான் உங்க நைனாவா.
0: தண்டபாணி சார், இப்ப இந்த ராகம் சுருதி எல்லாம் வருமா? வருமா? ஓகே, கட் கேமரா.
1: நீ
0: அழகா பொருந்திட்டியா பாடுறீங்களே, இந்த கொலை சத்தது ஒண்ணும் குறைச்சல் கிடையாது சார். வேற எதுனா டைலாக் பேசுறீங்களா?
1: நீங்க
0: பேசுங்க.
3: நான் என்னத்த பேசுறது, ரொம்ப டைம் ஆச்சு, அதனால நாம இப்ப பிரேக் போயிட்டு பாட்டை கேட்டுட்டு திருப்பி வந்து பேசுவோம். இன்னும் அரை மணி நேரம் ஷோ இருக்கு. ஓகே,
0: டீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு வரலாம், பாட்டை போடுங்க.
3: ஆமாண்ணா.
4: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
5: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 4:30 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி கேமரா.

0: ரோலிங் ரோலிங் ரோலிங் வித் ஆர்ஜே. சொல்லுங்க சந்தியா. நான் தான் சந்தியா, நீங்க
1: ஆர்ஜே ஆனந்த்.
0: ஓகே, நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. சரி, நிகிஷா அவர்களுடைய அடுத்த அந்த லக்கி அழைப்பாளர் யாரு?
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வட்டமுகம் சந்தியா மேடம் அவர்களுக்கும், சற்றுமின் பிறந்த பச்சளம் குழந்தை ஆனந்த் சார் அவர்களுக்கும் வணக்கம் சொல்வது இளமங்கலம் முருகன்.
1: ஆமா, பச்சளம் குழந்தை இன்னைக்கு பேசாது, ஏன்னா பச்சளம் குழந்தை இல்லையா?
0: அடுத்த
1: அருமன் பேசாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பேசுறீங்களே.
0: அடுத்த அருமன் பேச மாட்டோம் சொல்ல வந்தாங்க, வேற எதுவும் இல்லங்க சார்.
1: அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன்.
0: எல்லா உணரும் சார். மீரு மீரு எல்லா உணரும்
2: இன்னைக்கு புல்ஸ் உணரு
0: புல்ஸ் உணரா? ஓகே, தெரியாம கேட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார்.
0: ஓகே சார், சூப்பர் சார். டயலாக் கேட்டீங்களா?
2: என்னதான் வேலையே செய்ய மாட்டாங்க, அதனாலதான் பாதி பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துக்கிறேன், வாங்கிட்டு பாதி பேரு சாணி ஆள்றாங்க.
0: அத மட்டும் கரெக்டா சொல்லுங்க, சாணி ஆள்றாங்க. நான் அடுத்து எடுத்து வாங்க.
2: ஜானு உனக்கு பிறந்த
0: நாள்,
2: ஜானு நீ அழகா பிறந்திட்டியே,
0: உங்க ராசா,
2: உங்க அப்பா இவர்தானா?
0: இவர்தான் உங்க நைனாவா? வாங்க
2: போயிட்டே இருப்பாரு. ஏமா ஏன்னா ஒன்னும் மாமாக்கா அமுக்கு எப்பலன்னா மாமா கூப்பிட வேண்டியதானே என்ன போல பாத்து. அது மாமா இந்த காரிங் பில்ல அமுக்குங்க அப்படின்னா, வடிவேல் சாரும் காரிங் பில்ல அமுக்குவாரு. வாங்க ஓடிடலாம் மாமா, இது உங்க வீடு இல்லையா குழந்தை அப்படின்னு கேப்பான். இல்ல மாமா, நான் இப்படிதான் டெய்லி அமைக்கிட்டு அமைக்கிட்டு ஓடிடுவோம் நானு.
0: அதுக்கு நீங்க சரிபட்டு வர மாட்டீங்க.
2: யாராவது டெய்லியும் காரிங் பில்ல அடிக்கிட்டு வாபல தானா இது
0: சார்? அடிச்சு அடிச்சு கூட கேப்பாங்க, சொல்லிடாதீங்க
1: சொல்லிடாதீங்க. சரி, இப்ப நீங்க ஒரு டயலாக் சொல்லுங்க சார்.
2: நானே வா திடீர்னு கேக்குறீங்களே,
1: அப்படிதான் கேப்போம்.
0: அதனால முடியும் முருகன் சார்.
2: ஆசைப்பட்டு அசிங்கப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு அவமானப்பட்டு
0: மதகடிப்பட்டு சொல்லிப்பட்டு சோரப்பட்டு வாங்க நிறைய பட்டு திதிலே பாஸ்
2: பெண்ணாங்க பட்டு. அப்ப என்ன
0: நமக்கு எதுக்கு
2: காஞ்சிபுரப்பட்டு
0: ஐயா, இது வரைக்கும் பட்டதெல்லாம் ஓகே, இப்ப போறீங்க பாத்தீங்களா காஞ்சிபுரம் பட்டு வேணாம்.
1: எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது போல
0: சார், நம்ம அவரும் பேசிக்கலாம் சார். ஓகேவா?
2: அப்பா சுட்ட இட்லி பிசினி போல ஓட்டிக்க, அம்மா சுட்ட இட்லி பால் போல ஜம்ப் பண்ணும்.
0: சண்டைக்கு போற மாதிரி சொல்றாங்க இட்லிய, என்ன பண்றது?
2: போட்டாங்க
0: உங்களுக்காக வந்து இன்னும் அரை மணி நேரம் எல்லா டைலாக் சொல்லுங்க ஓகேங்களா? அகைப்பிற்கு நன்றி சார்.
1: நன்றி சார்,
2: உங்கள் இருவருக்கும் மாலை நன்றி. வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: சார்.
3: இருவரும்
1: நல்லா இருக்கோமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம், டைலாக் சூப்பரா இருக்கு மேம்.
1: ஓகேமா, நீங்க சொல்லுங்க, அது இன்னும் சூப்பரா இருக்கும்.
0: ஆஹா, என்ன ஒரு தத்துவம்! ஐயோ ஜெயா மேடம்
3: சொல்லுங்க சார்.
0: எனக்கு அந்த கொலவ சத்தம் நீங்க கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமா கொடுங்க
3: சார். நான் பாடுறேன் கொலவ சத்தம் நீங்க
0: கேளுங்க. ஐ அம் எக்ஸ்பெக்டிங் மோர்.
3: எனக்காக ஆனந்த் சார் பேர் வரேன்.
0: அட கடவுளே, தெய்வமே, தெரியாம கேட்டு நீங்க பேசறத பேசிட்டு போங்க.
3: சரிங்க சார்.
0: கட் கேமரா
1: ரோலிங்.
3: உனக்கே பிறந்த நாள், உனக்கே பிறந்த நாள், நீ அழகா

0: ஐயோ
1: டயலாக நல்லா பேசிட்டு
0: இல்ல இல்ல கொலை ரெண்டு பேர் சேர்ந்து போலான்னு பார்த்தா மிஸ்
2: ஆயிட்டேன் மேடம்.
0: அப்ப ஒன்ஸ் மோர் கொலை போலாமா?
2: போதுமா?
0: நமக்கு எதுக்கு பம்பு? நம்ம யாரும் போறதுல யாருக்கு போறது.

0: சொல்லிட்டீங்க போங்க.
1: இல்லீங்க பொதுவா கும்பிட்டேன்னு
2: அடுத்த
0: காலத்தை பேசிடலாமா?
1: கண்டிப்பா பேசிதானே ஆகணும்.
0: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: கடலூர் மாவட்டத்தில இருந்து தேவிபாலா பேசுறேன் மேம்.
1: தேவிபாலா மேடம், எல்கேஜி யூகேஜி எதனா படிக்கிறீங்களா?
3: இல்ல
1: இல்ல, உங்க வாய்ஸ் ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி கேக்குது. அதான் என்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தைன்னு நினைச்சிட்டேன், வேற எதுவும் இல்ல.
3: ஓகே மேம்.
0: இல்ல இங்க உண்மையிலுமே ஒரு குழந்தை தொல்ல தாங்கல.
1: நீங்க பேசுறீங்க மேடம்.
0: நான் வந்து டயலாக் கேட்டாங்கல முதல்ல கேப்போம்.
1: தெய்வமே எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேனா?
1: எல்லாத்துக்கும் ஆன்றீங்க. அண்ணாவா? ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் பேசலாமா?
3: ஏமாத்துறானுங்க.
0: போட்டோம்
1: ஒரு அழகான ஒரு பாடல் பாடணும், நாங்க எல்லாமே சேர்ந்து கும்பலா பாடணும். அந்த பாடல் அந்த பாடல பாடுறீங்களா?
3: உனக்கு பிறந்த
1: பேசுறீங்க சூப்பர் மேடம்.
4: மேடம்
1: குழந்தைய போட்டு தாக்குறாங்க மேடம், காப்பாத்துங்க.
4: நீங்களாவது
1: போயிடலாம்.
4: இருபது பேரே சாணியில விட்டுட்டேன். எல்லாம் வாதியார் தான், மக்கு பசங்க. சாணியில விட்டுட்டேன் நானு. இல்ல மேடம், இந்த சாணி
1: எடுத்து வந்து நீங்க ஒரு நாலு தடவை சாணி
4: நீ அழகா பிறந்தேட்டியே, இதுதான் உங்க நைனா.

0: நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்மளே அசர வைப்பா இருப்பாருங்க, நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். தாங்கவே முடியல. அது மாரி ஆனந்த் சார்
1: போற போக்குல ஒரு காட்டு காட்டிட்டீங்களே தெய்வமே, நான் யார்கிட்டயும் கடன் வாங்கல.
0: நீங்க
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
3: அரே, நம்ம வந்து பாட்டு போடலாம்னு போனாலும் யார விடுற மாதிரி எனக்கு தெரியல. அடுத்த கலர் லைன்ல வந்துட்டாங்க, பேசிடலாம்.
1: நீ 10 மணி ஷோமே பேசுறீங்க. வணக்கம். வணக்கம்.
3: யாருங்க இந்த பேசுறீங்க? ஹலோ.
1: உங்கள் வானொலியின் சத்தத்தை குறித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சார். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க பேசுவீங்க? சிங்கம் கலை இறங்கிடுச்சு. வாங்க.
4: நிகழ்ச்சி நல்லா கலகலப்பா போகுது.
1: கலகலப்பாவா? இந்த பித்தல சும்மா ரூட் விட்ட மாதிரி வந்திருக்குமே சவுண்டு.
4: தெய்வத்துக்காக
1: வாய
4: மூடுறேன். ஜானு உனக்கு பிறந்த நாள், ஜானு நீ அசிமா பிறந்துட்டே. ஆர்ஜே ஆனந்த் தான் உங்க அப்பாவா?
1: ஐயா, இதுக்குதான் வந்து இதுக்குதான் பேசணும் நீங்கள நடுவுல ராசா, இதுக்குதான் நடுவுல பேசணும் நீங்களா? ஓகே சார், ஓகே சார். நல்லா நல்லா அருமையாக இருந்தது பாடல். பாடல் பாடியமைக்கு மிக்க நன்றி.
3: நன்றி சார்.
1: பாட்டு போடுங்க.

0: சூப்பராக மேடம், நீங்கள் நமஸ்காரமா, சுகமாயிட்டு உண்டோ?
1: நமஸ்காரம், நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்க கவலைப்பட தேவையில்லை, ரெண்டு டயலாக் அவங்களே பேசுவாங்க. காலையில இருந்து ரிஹர்சல்
1: பண்ணிருக்காங்க,
0: கண்டு கூடாது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யோகமா சொல்லலாம்.
2: இல்ல, எதுவும் சொல்ல வேணாம். இப்ப கட் கேமரா ரோலிங் சொல்லலாம்.
0: ஆஹா, கருத்து கருத்து கருத்து, என் தெய்வத்தை அடிச்சுக்க முடியாது மேடம்.
1: ஓகேங்க சார், சொல்லுங்க சார்.
0: பேசலாமா?
1: பேசலாம் சார்.
0: கட் கேமரா
2: ரோலிங்.
1: ஜானு பிறந்த நாள், ஜானு நீ அழகா பிறந்துட்டீங்க.
0: போட்டு சந்தியா கூட போடுறோம் நாங்க.

0: இல்ல வந்ததுல இருந்து ஒருத்தரது குழந்தைய
1: சொல்லிடுங்க, அப்பதான்
0: சார்
2: எனக்கு இல்ல கலா மேடம் வாய்ஸ் சூப்பரா எதிர்பார்த்தேன் பட் மிஸ் ஆயிடுச்சு.
1: என்னடா கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை நினைக்கிறேன். கூட விளையாடுறது சரி வேறைய வச்சுட்டேன். இந்த கட்ட அந்த கட்டத்துறைய அந்த கைப்புலையா பாத்துடலாம். எட்ரா
2: வந்தீங்க இன்னைக்கு முடிவு பண்றது கைப்புல அந்த கட்டத்துறையான. மேம் நீங்க கட்டத்துறைன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. வீட்டுல அப்படிதான் போட்டு அடிப்பீங்களா?
1: இல்லையா சார், வேலையில நான் அவசரம் வாங்குவேன்.
2: அதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலையே.
1: என்ன
2: மாதிரி பாத்து கொஞ்சம் பக்குவமா டீல் பண்ணுங்க அவரை. ஓகேவா? சூப்பர் மேடம், வாய்ப்புக்கு நன்றி.
0: சார் அடுத்த காலர் வந்துட்டாங்க, பேசிடலாம்.
2: கண்டிப்பா.
0: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: புயல்
3: சார் கட்சியில இருக்கிற ஆனந்த் சாருக்கும் சந்தியா மேடத்திற்கு வணக்கம் கூறுவது. கலைவாணி பேசுற செஞ்சில இருந்து. எப்படி இருக்கீங்க சார்? எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கோமா
2: மேம். செஞ்சி எப்படி இருக்கு மேடம்?
3: சூப்பரா இருக்கு சார். வெயிலோட
2: அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க மலைய. இங்க மழை வர மாட்டுது.
3: மலைய தூக்கிட்டு போறீங்களா சார்? தூக்கிட்டு போங்க.
2: நமக்கு எதுக்கு இந்த வேலை விட்டுருங்க?
0: இப்படிதான் வாய கொடுத்து
2: வாழ்ந்துட்டேன் கேட்டுட்டேன் மேடம்.
3: சொல்லுங்க.
2: மழை அங்கேயே இருக்கட்டும், நீங்க மட்டும் வந்துருங்க. ஓகேவா?
3: ஐயோ நீ அழகா பறந்துட்டியே. அவருதான் உங்க
2: நைனாவா? குளவு குளவு குளவு திரும்ப குளவு குளவு குளவு
3: நல்லாம பண்ணனால எனக்கு டவுட்டா இருக்கு.
2: உங்களால முடியும், பண்ணுங்க.
3: நீங்க பண்ணீங்க சார், நல்லா இருக்கும். நீங்க எல்லாமே பண்ணுவீங்க, எல்லாம் ஃபாலோ
0: பண்ணுவீங்க.
2: நல்லா மாத்த டயலாக் போயிடலா மேடம். அது டயலாக்
3: சரி. நீதி காசு வாங்குறானுங்க பய பசங்க. சொன்னாக்க காப்பாத்த மாட்டானுங்க. பூரா பிராடு பசங்க.
2: இந்த பிராடு மட்டும் அழைத்து வந்து
3: பசங்க அக்ரிமெண்ட் போட்டு அவங்க எல்லாரும் வேலைக்கு சேர்த்துருக்க. அதே சாணி அள்ளறானுங்க பாரு.
2: ஐயோ, அதாவது நீங்க பேசும்போது
3: கலைவாணி
2: மேடம், கலைவாணி மேடம், அதாவது நீங்க பேசும்போது பிராடு பையன் அழுத்தமா சத்தமா சொன்னீங்க, சாணி எல்லாம் அழுத்தமா சொன்னீங்க.
3: அப்படிதான்
2: சொல்லக்கூடாது. பச்சில குழந்தை. ஓகேவா? ஓகே மேடம், சூப்பர் மேடம்,
0: நன்றி. போட்டாலும் போட்டோம் டயலாக, எப்பா பிரேக்கே இல்லாம போய்கிட்டு
2: இருக்கேன்.
0: அப்பப்பான ஆயிடுச்சு. கட் கேமரா ரோலிங்க முடிய போகுது.
2: என்றும் உங்கள் மனதுடன் ஆனந்த்.

வணக்கம் மக்களே, நேரம் 5:23 FM ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி புத்தம் புதிய நிகழ்ச்சி. நம்ம சுற்றி நிகழ்ச்சி நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

0: மக்களை நம்மை சுற்றி சூழல ஒவ்வொரு நாளும் ரெண்டு ஆஜேஸ் அதாவது புதுவை மட்டும் இல்ல புதுவை சுற்றி இருக்கிற பல தமிழக பகுதியிலும் போயிட்டு அங்க இருக்கிற ஊரை பத்தி அங்க இருக்கிற மக்களை பத்தி அங்க என்ன சிறப்புகள் அப்படின்ட்டு நல்லா ஒரு அலசு அலசுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஆர்ஜே சாண்டியும் ஆர்ஜே ஜார்ஜும் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. எந்த ஊரும் சொல்ல மாட்டாங்க, அடிச்சு கூட கேட்பாங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க சொல்லியிருக்காங்க. சோ அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நம்மை சுற்றி நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ், அப்புறம் என் கூட ஆர்ஜே
2: ஆர்ஜே சாண்டி கூட ரெடி.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் இந்த வானூர் ஊராட்சி ஒன்றியத்துல அமைஞ்சுள்ள திருச்சி திரம்பலம். கிராமத்தோட அமைதியும் டவுனோட சுறுசுறுப்பும் ஒன்னா சேர்ந்த ஒரு அழகான ஊர். விழுப்புரம் மாவட்டத்தோட மிகப்பெரிய மற்றும் அதிக வருவாய் தர முதன்மை ஊராட்சிகள்ல இது ஒண்ணு. திருச்சி திரம்பலம் கூட்டுறோடு மொரட்டாண்டி, பட்டானூர், நாவக்குளம், வசந்தபுரம், தலைவாழ் நகர், திருநகர்னு மொத்தம் 13 சுற்றுகளை தன்னோட சேர்த்துக்கொண்டு ரொம்பவே சிறப்பா எங்கிட்ட வருது. அது மட்டுமா டொமிஜி அவங்க சொல்லுவாங்க
2: மட்டும் இல்ல, இங்க ஒரு முக்கியமான ஒரு ஏரியை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா மொரட்டாண்டியில இருந்து வர ஒரு மழை நீர் கோடைகள் வழியா ஏரியை நிரப்பி உபனி நீர் கலிங்கல் வழியா சேதராப்பட்டு சித்தேரி வரைக்கும் போய் அப்புறம் நம்ம உஸ்தூடு ஏரியில கலக்குற அந்த வாட்டரோட நெட்ஒர்க் இருக்கே, அது வந்து நம்ம இயற்கை அளிக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். இத பத்தி நம்ம சொல்லியே ஆகணும்.
1: எஸ், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆன்மீகத்துக்கு உங்க பஞ்சமே கிடையாது. பழமையான ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலு, அருள்மிகு அங்காளம்மன் பரமேஸ்வரி கோயிலு, மொரட்டாண்டி ஸ்ரீ ஜெகநாத் கோயிலு, அப்புறம் பக்கத்துல இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க இரும்பை ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் கோவில்னு தரிசிக்க வேண்டிய ஸ்தலங்கள் இங்கு ஏராளமா அமைஞ்சிருக்கு. எப்பவும் போல இந்த ஊர் பத்தின கிளிம்ஸ கொடுத்தாச்சு. இன்னும் அந்த ஊர் பத்தில நிறைய விஷயங்களை இந்த ஊர் மக்கள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வாங்க சோக்குல போலாம். நெக்ஸ்ட் நம்மள்கிட்ட பேசுறதுக்காக ஒரு அண்ணன் காத்துட்டு இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம், நாங்க பேர் சொல்லுங்க.
3: பேரு பொன்சுந்தரம்.
1: பொன்சுந்தரண்ணா, அப்படியே ஆரம்பிங்க. நான் ஊர் பத்தி திருச்சி திரம்பலம்.
3: ஆமா, எங்க ஊரு திருச்சி திரம்பலம். சாதாரணமா இருந்த ஊரு இன்னைக்கு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதே மாரி எல்லா ஸ்டேட்டுக்காரங்க இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலிருந்து வந்திருக்காங்க, எல்லா கிராமத்திலிருந்து இங்க இருக்கிறாங்க. இது மெயின் சிட்டி இது. ஆனா சாதாரணமா அதாவது ஒரு 35 வருஷத்துக்குள்ள ஒரு 3 கடை 4 கடை இருந்த இடத்துல இன்னைக்கு வியாபாரமே இங்க பாண்டிச்சேரிக்கு லெவலுக்கு இங்க இருக்குது. இந்த இடத்துல வியாபாரம்
1: இருக்குது,
3: மினி பாண்டிச்சேரி எல்லாமே இங்க சௌரியமா எல்லாமே இங்க உண்டு. அதே போல எப்படி சொல்றது, எல்லா மக்களும் இங்க சந்தோஷமா அதே மாதிரி ஒன்னா கூட இடம். ஈவினிங் டைம் காலை டைம்ல எப்ப பார்த்தாலும் வண்டி வாகனம் அதிகமா போயிட்டு அதிகமா போயிட்டு இருந்தோம். ஏன்னா என்ன கிராஸ் பண்ண முடியாது, எந்த ஊருக்கா இருந்தா என்ன உள்ளூர்காரத்தை போட்டு வழி விட்டுருவாங்க. அப்படிலாம் இல்ல, ஆனா மக்கள் தொகை அதிகமா அங்க
1: பரபரப்பான பகுதி. இவ்வளவு பரபரப்பான பகுதி பாக்குறானே சின்ன வயசு.
3: உங்களுக்கே தெரியும், நீங்களே பாண்டி போகும் டோல் கேட் பக்கத்துல இருக்குது. மெயினான ஏரியா இது. இந்த இடத்துல இருந்து எல்லா ஊருக்கும் போலாம். ஆமா, கரெக்ட் ஆகுது. எல்லாரும் வந்து இங்க இருந்தா வேலைக்கு போய் சார், அப்படி ஃபிஃப்டிங் ஏரியா இருக்கு. இங்க கூட்டோட்ல இறங்கிதான் நிறைய பேர் வேலைக்கு எல்லாம் போவாங்க.
1: அதெல்லாம்
3: வேலை குடுக்கிற பகுதி இருக்கு கூட, வேலைக்கு போறதுக்கு ஜங்ஷனா இடம் இடம். இந்த இடத்துல இருந்தா பிரிஞ்சு போறோம். வாய்ப்பான இடம்.
1: நான் இப்ப வந்து கூட்டோட பத்தி பேசுவோம். உங்க ஊருக்கு வரணும்னா மக்கள் எங்கேருந்து வரணும், இந்த ஊர் எங்க அமைஞ்சிருக்குன்னு நேர்களுக்கு சொல்லுங்க.
3: நம்ம பாண்டிச்சேரில இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் நம்ம திருச்சிராம்பட்டு, திண்டிவனத்துல இருந்து 30 கிலோமீட்டர்.
1: ஓகே,
3: அவ்வளவுதான். திண்டிவனம் டு பாண்டிச்சேரி போற ரோட்ல எங்க சொன்னா திருச்சிரா
1: பாண்டிக்கு மிக அருகாமையில்
3: எல்லாமே எல்லாமே நாங்க வருமானத்துல இருந்து எல்லாமே நாங்க செலவு படுத்த போற பாண்டிச்சேரி தான் செலவு போறோம்.
1: நம்ம இந்த ஊர்ல வந்து விவசாயிகள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க.
3: விவசாயம் பெருந்து எல்லாமே சவுக்குதான் கொஞ்சம்.

0: விவசாயம் மூணு போக விளைஞ்ச இடம் தான் ஏரியா
1: இருக்குதான்
0: விவசாயம் மூணு போக விளைஞ்ச இடம் தான். இப்ப கொஞ்சம் வள ஊரு மக்கள் தொகை அதிகமாகவோ யாரும் அதனால மாடு பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கோ இப்போ எல்லாம் சவுக்கு போட ஆரம்பிச்சாங்க.
1: சவுக்கு போட்டாங்க ரொம்ப
0: ஃபேமஸ்.
1: ரொம்ப அருமை அழகா சொன்னீங்க ஊரை பற்றி ஃபுல்லா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப நன்றிண்ணே. நேர்களே நாங்க திருமரம் எனது எங்களுக்கு 102.8 என்று மனதோடு

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373 வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்மை சுற்றி நேரம் 5:12:18 மக்களே, இன்னைக்கு நம்மை சுற்றி ஷோக்காக நம்ம ஆர்ஜே ஜார்ஜும் ஆர்ஜே சாண்டியும் திருச்சிற்றம்பலம் கூட்டோடு இந்த பகுதியில இருந்து நிறைய தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன சொல்ல போறாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லலாம். பரபரப்பா ஓடிட்டு இருக்க இந்த ஊர்ல எல்லாரும் வந்து ஈவினிங்ல டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸா இருப்பீங்க இல்லையா? இப்போ பரபரப்பான இந்த ஊரை பத்தி சொல்றதுக்கு நேரோட்ட நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
2: 84ல
1: இருந்து இந்த ஏரியா. இப்ப வந்து இந்த ஊர் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னென்னா ஞாபகம் வரும், எது எதெல்லாம் வந்து நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
2: எங்களுக்கு வந்து சுற்று வரல, வந்து விரும்ப சிவன் கோவில் இதுதான் எங்களுக்கு சார். அப்ப இருந்த சுற்றுப்புறல
1: கிராமம் ஊர்கள் வந்து இங்க சுத்த இருக்கு சார்.
2: கிராமங்கள் எல்லாம் பெரிய பெரிய கிராமங்கள் இருக்கு, குக்கிராமங்கள் இருக்கு சார்.
1: இப்ப வந்து
2: குக்கிராமம்னா என்ன வகையான வந்து பயிர்கள்
1: வந்து
2: அங்க வந்து விளைச்சல் விவசாயம் வந்து அந்த அளவுக்கு இல்ல, எல்லாமே சவுக்கு தான். இருக்கு.
1: இப்ப வந்து 84ல இருந்து இங்க இருக்கீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி
2: இருந்தது? இந்த இடம் நான் இருக்கிற இடம் எல்லாம் வந்து ஒரு காலத்துல இருந்து சவுகதம்
1: இன்னைக்கு
2: வந்து டெவலப் ஆகி இன்னைக்கு ஒரு நகராட்சி ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இடம் டெவலப் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கு, மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு இப்ப இருக்கு எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு.
1: இப்ப வந்து இப்போ இந்த திருச்சிற்றம்பலம் பகுதியை பாத்தீங்கன்னா, திருச்சிற்றம்பலம் கூட்டுறது வந்து எந்தெந்த ஊர்களை வந்து இணைக்கு?
2: நமக்கு இப்போ இந்த திருச்சிராமலம் பகுதி பார்த்தோம்னா, இந்த சேதராப்பேட்ல இருந்து அந்த உள் பகுதியில இருந்து இந்த பகுதி இந்த வழியா பாண்டிச்சேரி போகலாம். பாண்டிச்சேரியில இருந்து போகலாம், பாண்டி டு தென்னிவனம் வரைக்கும், சென்னை வரைக்கும் இந்த வழி போகலாம். இது எப்படியோ திருச்சிராம கூட்டோட வழியா போயிட்டு தென்னிவனம் போயிட்டு போவோம். அப்படியே பைபாஸ்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போறோம். போவோம்.
1: கோயில்கள் இங்க என்ன வகையான திருவிழாக்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ்?
2: ஃபேமஸ் வந்து இரும்பு சிவன் கோயில் ஃபேமஸ். அதை விட திருச்சிராம கைலாசநாதர் கோயில் திருவிழா போகணும்.
1: வந்து இங்க திருவிழாக்கள் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. என்னென்ன மாதத்துல என்ன வகையான திருவிழாக்கள் இந்த ஊர் வந்து ஏற்கனவே ஜெய ஜெயினா இருக்கு, வந்து திருவிழா காலத்துல வந்து எப்படி இருக்கும் அதெல்லாம்?
2: இன்னும் நல்ல பிரம்மாண்டமா இருக்கும்.
1: என்னென்ன டைம்ல இந்த என்னென்ன விழாக்கள் கொண்டுடுவாங்க?
2: சிவன் கோயில் வந்து சிவன் கோயில் எப்போ
1: இப்ப வந்து இந்த ஊர்ல இருந்து நீங்க வெளியூர்ல எல்லாம் இப்ப போய் பாத்துருக்கீங்க, இப்ப பாண்டிச்சேரியில நீங்க போய் பாத்துருக்கீங்களா? அந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்படி பாக்குறீங்க?
2: எங்களுக்கு எல்லாத்தையுமே பாண்டிச்சேரி பக்கம், எல்லாத்துக்குமே நாங்க ஏதாவது பாண்டி பொருள் பர்ச்சேஸ் பண்ண போனா பாண்டிச்சேரி தான். டூரிஸ்ட் பாஸ் சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு பாண்டிச்சேரியில? பக்கத்துல ஆரோவில் தான் எங்களுக்கு டூரிஸ்ட் பாஸ். அது பண்ணா நாங்க பீச் பார்க்கு போவோம், வேற என்ன அங்க ஹோட்டல்
1: தான். சரி, ஓகே சார். நீங்க வந்து கேட்ட உடனே வந்து உங்க ஊரை பத்தி எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நேரிலே தொடர்ந்து இணைந்திருந்தால் நீங்க கேட்டுட்டு இருக்க தேசம் ரெயின்போ 102.8 இல் நம்மை சுற்றி

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்மை சுற்றி. நேரம் 5:20:55 ஆயிற்றுக்கு மக்களை. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே சாண்டியும் ஆர்ஜே ஜார்ஜும் திருச்சிற்றம்பலம் பகுதியில இருந்து நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்கன்னா சோ கேட்டுலாம்.
2: திருச்சிற்றம்பலம் மக்கள் கூட பேசிட்டு இருக்கோம். வாங்க, நம்மள்ட்ட இன்னொரு அண்ணா இருக்காங்க, பேசலாம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், என் பேர் சிவா.
2: சிவாண்ணா, இப்ப வந்து நம்ம திருச்சிற்றம்பலம் பத்தி பேசிட்டு இருந்தோம். திருச்சிற்றம்பலம் இந்த பேர் ஏன் வந்துச்சு உங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த ஊருக்கு
3: இந்த பேர் ஏன் வந்ததுன்னா, எங்களுக்கு முன்னோர் சொல்லிக்கிறாங்க, என்ன கேட்டா ஆஞ்சநேயர் கோயில் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் ஈஸ்வரன் கோயில், அது வந்து

0: கேட்டா ராஜாக்களுக்கான கட்டணத்து காலத்துல அந்த காலத்துல இருந்து இருக்கு. அதனுடைய சிறப்பே வந்து நல்லா இருக்கும். அது இவ்வளவு பேர் வெளியில இருந்து
1: தான்
0: வரலாற்று சிறப்பமிக்க. அது இல்லாத வந்து ஆரோல் பகுதியில் இருந்து அது ஒரு ஆன்மீக பூமி தான். இது ஆன்மீகத்துக்கு பஞ்சம் இல்ல, கட்டிக்காமல போறதால
1: அதனால அந்த பேர் வந்து
0: அதனால அந்த பேர் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க,
1: முன்னோர்கள் வச்சு சொல்றாங்க.
0: ஆமா
1: திருச்சாம்பத்தூர்ல 32.8 என்று உங்கள் மனதோடு

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போவின் நம்மை சுற்றி நேரம் 5:28 ஆயிடுச்சு மக்களே. இன்னைக்கு நம்மை சுற்றி ஷோக்காக நம்ம ஆர்ஜே சாண்டியும் ஆர்ஜே ஜார்ஜும் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எப்படியோ பட்டு திருச்சிற்றம்பலம் போயிருக்காங்க. அங்க நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு நம்மை சுற்று நிகழ்ச்சி. நம்ம சுற்று நிகழ்ச்சியில இன்னைக்கு திருச்சிற்றம்பலம் பகுதியில என்ன பேசிட்டு இருக்கோம், இப்போ ஒருத்தர் நம்ம கூட அவரோட ஊர்ல இருக்கிறோம், என்ன வகையான ஊர் இது அப்படின்றத நம்ம வந்து ஷேர் பண்ணி ரொம்ப ஆவல இருக்கார். பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர்?
2: என் பேர் வந்து ஜெயசங்கரன். ஒரு 30 வருஷமா
1: 30 வருஷம் அப்படின்னாலுமே திருச்சிற்றம்பலம் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா?
2: திருச்சிற்றம்பலம் வந்து ஒரு ஊரே இல்லை மாட்டோம். அது ஆரம்பத்துல ஒரு ஜங்ஷனா தான் இருந்தது. அதுல சுத்தி இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடியேற ஊராயிருச்சு. கூட்டுரோடுன்றது ஒரு ஊரே கிடையாது. ஆக்சுவலா என்னுடைய சொந்த ஊர் வந்து திருச்சிராமல ஊர் உள்ள இருக்கு. அதுதான் என்னுடைய ஊருடைய டெவலப். ஆனா இந்த ஊர் வந்து இன்னைக்கு பிராடா
1: இருக்கு. இருக்கும் போது பாத்துருப்பீங்க இல்லையா, 30 இயர்ஸ் முன்னாடி இருந்துச்சு அந்த டெவலப்மெண்ட் வந்து உங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்கணும், என்னென்னலாம் மிஸ் பண்றீங்க, இல்ல இப்ப இருக்கிற ஊர் எங்களுக்கு எப்படி இருக்கு?
2: இப்ப இருக்கிற ஊர்ல வந்து ரொம்ப பெருசா இருக்கணும். நாங்க அப்ப வந்து குறுகிய கொஞ்சமான கடை தான் இருந்தது, கொஞ்சமான மக்கள் தான் இருந்தாங்க. அதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சு இருந்து. ஆனா இப்ப வந்து இது ஒரு சிட்டி மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து ஊர் நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. மக்கள் வந்து எல்லாமே தெளிவுல தான் நிறைய குடியேறிட்டாங்க.
1: என்னென்ன வகையான ஊர்கள் வந்து இந்த ஊருக்கு?
2: இந்த ஊரை சுத்தி எடுத்து பாட்டி சேர்க்கிறாங்க மேடம். நம்ம அப்புறம் எல்லாமே கிராமப்புறம் தான். பெரும்பாலும் சென்னைக்கு போறோம், இந்த சைட் போனா நம்ம கன்னியாகுமரி தூத்துக்குடி வேளாங்கண்ணி வரைக்கும் போறோம். எல்லாத்தையுமே பஸ் வருது. ஆமா, திருவண்ணாமலை சைடு போனீங்கன்னா பெங்களூர் போறோம்.
1: இப்ப வந்து என்ன வகையான கோயில்கள் திருவிழாக்கள் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கு?
2: கோயில்னா அந்த பகுதியில வந்து பழம்பெருமையான கோயில் தான். பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் திரும்ப சிவன் கோயில் இருக்கு. அது வந்து இந்தியாவிலேயே வந்து 2வது பெரிய மாகாணம் சொல்லுவாங்க. ஆற்றுல ஒரு மாகாணம் இருக்கு. இது வந்து நம்ம பகுதியில இந்தியாவிலே 2வது மாகாணம். அது இல்லாம பாடல் பெற்ற ஸ்தலம். அங்க வந்து கடுவெளி சித்தன் ஒரு சித்தர் வந்து இருக்க அவசியம் சமாதியா அங்க இருக்கு. அதனால அது முக்கியமா அது ரொம்ப சாந்தி. அது விட்டீங்கன்னா இங்க ஊர் உள்ளது

0: கைலாசனம் இருக்கு திருக்கோயிலும் ஒன்று இருக்கு. அது வந்து தமிழ் முறைப்படி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் அங்க கோயிலுக்கு சார்ந்தது. இப்போ சமீபத்துல வந்த அங்க பஞ்சவடி ஆஞ்சநேயர் வந்து அது இப்போ உலக புகழ்பெற்ற கோயில் ஆயிருக்கு. இப்ப வந்து இந்த சிவன் கோயில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகா சிவராத்திரி கூட்டம் வரும். இந்த திரும்ப சிவன் கோயில் வருவாங்க, கைலாசநாத் கோயில் வருவாங்க. நேற்று கொஞ்சம் தூரத்துல இருக்க ஒழுங்கியா பட்டு அது ஒரு அஞ்சு இப்ப ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஊருக்கு மக்கள் நிறைய வருவாங்க. அதனால அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் நைட் ஃபுல்லாக கிரௌடா இருக்கும். அதை கேட்டீங்கன்னா அந்த அர்மன் ஜெயிலுக்கு வரும்போது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வேற ஸ்டேட்ல இருந்தாலும் மக்கள் வருவாங்க.
1: நிறைய
0: பறவைகள்லாம் வந்து வந்து போவோம். போயிட்டு பாத்தா தெரியுமா குத்துட்டு மாதிரி இங்கேயும் வந்து பறவை வெளிநாட்டு பறவைகள்லாம் தங்கிட்டு.
1: சரி, இப்ப நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது இந்த விளையாட்டுலாம் விளையாடி இருக்கேன் அப்படின்னா என்னென்ன
0: விளையாட்டுல சொல்லு? வயசுல விளையாட்டு கோடிப்பூச்சி விளையாடுறது, பாடல அந்த கிட்டிக்குள்ள விளையாடுறது, இதுக்கப்புறம் கபடி விளையாடுறது. சின்ன வயசுல என்ன பண்ணுமோ அது மாதிரி
1: விளையாடுறது. உங்க ஊரை பத்தி கேட்ட உடனே வந்து ஸ்போர்ட்டிவா எங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார்.
0: தொடர்ந்து
1: இணைந்திருங்கள். நீங்க கேட்டு இருக்க தேசம் ரெயின்போ 102.8 இல் நம்மை சுற்றி

0: வாத்தா வாத்தா.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்மை சுற்றி நேரம் 5 மணி.

0: gravata.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ. நம்மை சுற்றி நேரம் 5:37 நொடிகளாயிட்டு இருக்கும் மக்களே. இன்னைக்கு நம்மை சுற்றி ஷோக்காக நம்ம ஆர்ஜே ஜார்ஜும் ஆர்ஜே சாண்டியும் போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்களா? திருச்சிற்றம்பலம் போயிருக்காங்க. பேசிடலாம்.
2: எஸ் ஆர்ஜே ஜார்ஜும் ஆர்ஜே சாண்டியும் கூட திருச்சிற்றம்பலம் ஒரு மக்களும் இருக்காங்க என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நெக்ஸ்ட் அவள்கிட்ட பேசிட்டு ஒரு அண்ணன் காத்துட்டு இருக்காங்க. அண்ணா வணக்கம். அண்ணா உங்க ஊர் பத்தி எப்படி ஆரம்பிங்களே?
3: திருச்சிற்றம்பலத்துல இருந்து நடந்து வந்தவங்க குளிப்போம்
2: விளையாடுவாங்க
3: போயிட்டு சாப்பிடுறது, மல்லாட்ட புடிங்க சாப்பிடுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறோம்.
2: இப்ப திருச்சிற்றம்பலம் மக்கள் கேட்டாங்கன்னு வச்சீங்களா, அவங்க மெமரி எல்லாம் போயிடும்.
3: திருவிழா எல்லாம் வந்து அப்போதைக்கு காலகட்டத்துல மிகப்பெரிய எங்களுக்கு வரப்பிரசாதம். அந்த டைமிங் கிடையாது அப்பெல்லாம். திருவிழா வந்து எங்களுக்கு திருவிழா.
2: இப்ப அந்த திருச்சிற்றம்பலத்துல ஒரு பேமஸ் திருவிழா அப்படின்னு சொல்றீங்க?
3: பேமஸ் திருவிழானா சிவன் கோயில் திருவிழா, கைலாச திருச்சிதாம்பலம் அங்காளம்மா கோவில் திருவிழா, அது பேமஸ். முறைப்படி செய்வாங்க, நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு, ஒரு ஜாலியா இருக்கும்.
2: ஊர்ல பழங்கால மரங்கள், ஆலமரம்
3: இருக்கு, பூத்தரல இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு.
2: ரொம்ப அழகா அவங்க சின்ன வயசு நம்பர் எங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. எப்பவும் போல நான் திரும்ப வரேன். இடங்கள் புது சின்ன பிள்ளையிட்டு

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ண

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் பிரைன் போவின். நம்மை சுற்றி நேரம் 5:45:32 ஆயிடுச்சு மக்களை. இன்னைக்கு நம்மை சுற்றி ஷோக்காக நம்ம ஆர்ஜே சாண்டியும் ஆர்ஜே ஜாஜும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பண்ணிட்டு இருக்காங்க? திருச்சிற்றம்பலம் இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யார்கிட்ட பேசுறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வாங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்மள்ட்ட ஒரு யங்ஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பியூட்டிஃபுல் யங்ஸ்டர். ஓகே, அப்படிதான் சொன்னா பேசுவாங்கன்னு சொன்னாங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹாய், ஹலோ ப்ரோ.
2: சொல்லுங்க மேற்கொண்டு உங்க பேர் சொல்லுங்க.
3: சொல்லும்போது
2: உள்ளவே கிளீனா இருக்கு. ஊருக்குள்ள போனாலும் சரி, இங்கேயும் ஒரே இங்க பார்த்தாலும் கிளீன்.

0: பார்க்க முடியுது. நீங்களே முன்னெடுத்து ஒரு விஷயமா அது
1: வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுப்போம். அது இல்லாம வந்து தூய்மை பணியாளர்கள் அவங்களும் வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணிட்டு போவாங்க. எங்க ஏரியா பீப்புளும் அடிக்கடி நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து செடி வளர்க்கறதா இருக்கட்டும், கிளீன் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நாங்க நல்லா பண்ணுவோம். பக்கத்துல எங்க ஏரியா வந்து இப்படி ஒரு டெவலப்பரா இருக்கு.
0: இன்னொரு விஷயம் கிளீன் பத்தி பேசும்போது, ஒரு ஒரு வீட்லயுமே ஒரு ஒரு மரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நாங்க வண்டியில வந்த வரைக்கும் பாக்குற வரைக்கும். இது எனக்கு எப்படி நீங்களே உங்களுக்கு நாங்க மரம் நஷ்டம் ஆகும்ன்ற மாதிரி இருக்குதா, இல்ல வந்து பேசிக்கவே சின்ன வயசுலேருந்து எங்க வீட்டுல அவசியம் மரம் இருக்குங்க அது மாதிரியா?
1: வச்சிருப்பாங்க. அது இல்லாம வந்து இப்ப இருக்க ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து அவங்க பேரண்ட் கிட்ட சொல்லி நிறைய வந்து ட்ரீஸ் பிளான்ஸா இருக்கட்டும் வளர்க்க ஸ்டார்ட் பண்றாங்க.
0: என்ன மாதிரி மரங்கள் எல்லாம் வச்சிருப்பீங்க?
1: நாங்க வந்து இருக்கட்டும் நிறைய சாப்லிங்ஸ் எல்லாம் நிறைய சின்ன சின்ன செடி எல்லாம் வைக்கிறோம்.
0: ஓகே சார், இப்ப இன்னும் ஒரே ஒரு கேள்வி, திருவிழாக்கள் உங்க ஊர் திருவிழாக்கள் அவங்க நான் பெரியவங்க சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டோம், நீங்க உங்களோட பார்வையில திருவிழாக்கள் சொல்லுங்களேன். என்ன மாதிரி பண்டிகை கால திருவிழாக்கள் சொல்லுங்க, பொங்கல் தீபாவளி எல்லாம் இருக்கும் இல்லையா,
1: ஸ்பெஷலா வந்து நிறைய செய்வாங்க. அதோட கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அது வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும்.
0: நேர்களே, நாங்க திரும்ப வரோம் புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்மை சுற்றி. நேரம் 5:52 ஆயிடுச்சு மக்களே. இன்னைக்கு நம்மை சுற்றி ஷோக்காக நம்ம ஆர்ஜே சாண்டியும் ஆர்ஜே ஜார்ஜும் திருச்சிற்றம்பலம் பகுதியிலிருந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய தகவல்களை சொல்ல காத்துட்டு இருக்காங்க. பேசலாம்.
2: வெல்கம் பேக் டு நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ 102.8. இப்போ திருச்சிற்றம்பலம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ யங்ஸ்டர்ஸ் நம்ம அவங்களோட விஷன் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ராஜி.
2: உங்க பேர் சரண்யா. ஓகே. எவ்வளவு நாளா வந்து நீங்க வந்து இந்த திருச்சிற்றம்பலம் வந்துருக்கீங்க?
3: ரொம்ப நாளாவே வந்துட்டு இருக்கிறோம்.
2: ஓகே. இப்ப வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க?
3: ஒரு நைஸ் பிளேஸ். இங்க நிறைய பிளேஸ் விசிட் பண்ண முடியும். நம்மளுக்கு இங்க நிறைய பொருள்லாம் கிடைக்கும். சுத்தி பார்க்க நிறைய விஷயம் எல்லாம் இருக்கு.
2: ஓகே. என்னென்ன வந்து நீங்க என்ஜாய் பண்ணிருக்க
3: கோயில்கள் இருக்குது? அது ஃபேமஸ் கோயில். நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்புறம் எல்லாம் இருக்கு.
2: என்னென்ன எல்லாம் கிடைக்கும்?
3: எல்லாமே கிடைக்கும். போன்ஸ் கூட இருக்குது, மொபைல் ஷாப்ஸ் இருக்குது,
2: ஏகப்பட்ட இருக்கு. கிடைக்காதுலாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த ஊருக்கு வாங்க, எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க இங்க இருந்து என்னென்ன ஊருக்குலாம் நீங்க போயிருக்கீங்க?
3: இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு போய்க்கிறோம், மயிலம் போய்க்கிறோம்,
2: நிறைய நிறைய இருக்கு. நாங்க எல்லாத்துக்குமே விசிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லாங்க. சரி, இப்ப மத்த ஊருக்கு போகும்போதும் உங்க ஊருக்கும் இது வந்து சொந்த ஊர் இல்லையா? அந்த ஒரு டிஃபரன்ஸ்
3: எதுனாலும் சொந்த ஊர் தானே பெஸ்ட்.
2: ஓகே, எதுவா இருந்தாலும் சொந்த ஏரியாவுக்கு வந்துரும். சரி, இப்ப வந்து இப்ப வெளியூர்ல பாக்கும்போது சிட்டி பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா ஒயிட் டவுன் தான் வாய்ப்பு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்க மரம் நிறைய இருக்கு. என்னதான் ரொம்ப பரபரப்பா இருந்தாலும் எல்லா வீட்லயுமே ஒரு மரம் பார்க்க முடியுது. ஒரு ஸ்பெசிபிகேஷன் எப்படி இருக்கு?
3: எல்லா ஒரு மரம் வளர்த்தனால.
2: ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க ஊரை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றீங்க?
3: என்ஜாய் பண்ணலாம் அவ்வளவுதான்.
2: ஓகே, உங்க ஊரை பத்தி கேட்டனே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
3: தேங்க்யூ. பாய்
2: பாய். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டு இருக்கிறது நம்மை சுற்றி எஃப்எம் ரெயின்போ 102.8.
4: மது கடையில உட்காந்துட்டு மது வேணான்ற ஏன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். சரி, என்ன மச்சா எழுதினுங்கிற பொண்ணுங்களுக்கு?

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
5: தாத்தா
4: சொல்றாங்க,
5: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்மை சுற்றி நேரம் 6:11 மக்களே, இன்னைக்கு நம்மை சுற்றி ஷோக்காக நம்ம ஆஜே சாண்டியும் ஆஜே ஜார்ஜும் திருச்சிற்றம்பலம் பேசிருக்காங்க. நிறைவா என்ன சொல்றாங்க, என்ன கருத்துக்களை வச்சிருக்காங்க கேட்டுலாம்.
1: கருத்துக்கள் வந்து அதுக்கப்புறம் தான். இப்ப ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. விஷ்ணு. விஷ்ணு ப்ரோ, இப்ப வந்து நம்ம வந்து திருச்சிற்றம்பலம் ரொம்ப பரபரப்பான பகுதி பாக்குறோம். காலையில் செம டிராபிக், ஈவினிங் செம டிராபிக். நம்ம இன்னொரு பார்ட் இருக்கு, கிராமத்து பகுதி.
2: பக்கத்துல சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு, கூத்துற நல்லாதான் இருக்கும். எல்லாம் குழந்தை வழிபாடு எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அது எப்படின்னா, சிவராத்திரி ஆனா கூட்டம் ஜெயஜேன்னு வரும். பார்த்தா திருச்சிட்டு பக்கத்துல
1: பேசிட்டு இருக்கோம்.
2: இரும்பையில சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு, அது நல்லா குழந்தை வழிபாடு எல்லாம் நல்லா சூப்பரா பண்ணுவாங்க.
1: இந்த கிராமத்து பகுதியில பச்சை பசேல்னு காலம் வேலை இல்ல.
2: ஆமா, கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆமா, ஒரு 5 மணிக்கு எழுந்து வந்தா சன்ரைஸ் போல சூப்பரா வயலு தண்ணி புறா அது நல்லா
1: பாப்பீங்க.
2: அப்புறம்
1: இப்படி சொன்னல ஒரு பச்சை பசைன்னு ஒரு பகுதி, அது என்ன ஊர்ல வருது?
2: இங்க இருக்கு, இரும்பையில இருக்கு. அப்புறம் அங்க
1: நாகுளம் பட்டானூர்
2: காசிப்பாளையம்
1: காசிப்பாளையம் பாத்தியா, அந்த பக்கம் போயிருக்கோங்க. இந்த ஒரு நேரத்துல இதெல்லாம் கத்துக்கிட்டோம் நாங்க. நெக்ஸ்ட் ஓகே, இந்த பசுமையான பகுதியில பாத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கிராமத்து பகுதியில திருவிழா கலகட்டம். இந்த பொங்கல் சமயத்துல எப்படி இருக்கும் ஊரு?
2: பொங்கல் சமயம் நல்ல ஜெய ஜெயனு வந்து பொண்ணுங்க நிறைய வெளியூர்ல இருந்து எல்லாம் வருவாங்க.
1: நாம 19 ரூபா கேக்குறோம், பண்ணு கேக்கல. இந்த அதுக்காக மாடுகள்லாம் அலங்கரிப்பாங்க.

0: வரக்கூடாது
1: ஒரே யோசனையா இருக்கேன். ஒரு புதையல் மாதிரி கிடைக்கும் வச்சுக்கோ, ஒரு 100 ரூபாய் கிட்ட ஒரு புதையல் கிடைக்கும். உங்க ஊருக்கு நல்லதெல்லாம் பண்ணணும். நல்லது
0: எங்க ஊர்லயா? ரோடு வசதி நீட்டு நிறைய, அப்படியே புதுசா அப்படியே சிட்டி மாதிரி மாத்திரும்.
1: இப்பயே சிட்டி மரதாண்டா இருக்கு.
0: ஹைடெக்
1: சிட்டி, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ஊர் மக்கள் தான் ஒற்றுமை. இந்த பக்கம் வந்து டவுனு, அந்த பக்கம் வந்து வில்லேஜ். ஒரு செம்ம ஒரு லைஃப் பாண்டிருக்கீங்கல்ல. ஆமா, நீ ஒரு வாசம் வாயில சொல்றா. நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நம்ம நேரத்துல கலந்துகிட்ட மற்றும் கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நேரத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாண்டி கொஞ்சம் பேசணும். நாங்க
2: எதிர்பார்க்கவே இல்லை நேர்களை. நீங்க இது வரைக்கும் திருச்சி தமிழ் பகுதியை பத்தி தான் வந்து பேசிட்டு இருந்தோம். இப்ப இங்க நின்னோம் அப்படின்னாலுமே எல்லா ஊருக்கும் போற விழுப்புரம், திண்டிவனம், மயிலம் சொல்லிட்டு சென்னை போறது அப்படின்னு சொல்லிட்டு ஊரே பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல ஒர்க்கிங் டேல கூட ரொம்ப பரபரப்பா இருக்கு. அடுத்த தடவை இந்த ஏரியா பக்கம் நீங்க போகும்போது, ஆமா எல்லாம் இன்னைக்கு அந்த ஏரியா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நம்மை சுத்த நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பாய் சொல்லிட்டு பேசினவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நிலையத்துல இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆர்ஜி ஆனந்த் அவர்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு நாங்க கிளம்புற டைம் வந்தாச்சு. இன்னொரு சேல வந்து உங்களுக்கு ஹாய் சொல்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறது அதிரடி சரவடி ஆர்ஜி சாண்டி மற்றும் மிக்க நன்றி.

0: நேர்களை விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: ஒவ்வொரு பேங்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
2: ஒரு சாவி இருக்கு, சிகேவைசி ஐடி.
1: சிகேவைசி அப்படின்னா?
2: பேங்க் உங்கள் கேவைசி ரெக்கார்ட்ஸ் சிகேவைசி ரெஜிஸ்டரில அப்லோட் செய்யறாங்க, அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க சிகேவைசி ஐடி கிடைக்கும். இது எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் கேவைசி அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: கேவைசி உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சுவிட்சர்லாந்து அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகள் குறித்து பல்வேறு உடன்பாடுகள் கையெழுத்தாகின. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் தொலைநோக்கு முயற்சிகளால் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் அணுகுமுறையில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்தில் இன்று நடைபெற்ற தூய்மையே சேவை இயக்கத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மெல்லின் ஆகியோருக்கு இடையே இன்று நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு உடன்பாடுகள் கையெழுத்தாகின. போக்குவரத்து, தொழில்நுட்பங்கள், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகள் இதில் அடங்கும். மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை சுவிஸ் தேசிய அறிவியல் கழகத்துடன் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பாக நோக்கு கடிதம் ஒன்றையும், ஜூரிச் பல்கலைக்கழகத்துடன் தொழில் முனைப்பு மேம்பாடு தொடர்பாக அமலாக்க ஏற்பாடு ஒன்றையும் இறுதி செய்தது. தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திரமோடி சுவிஸ் அதிபருடன் இணைந்து செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில், அணுசக்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், ராணுவ பரிமாற்றம், பாதுகாப்பு உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை தொடக்கவும் இரு நாடுகளும் இணைந்து முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தில் இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை அதிகரிக்க முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், உலக நாடுகளான பொருள் விநியோக சங்கிலியில் நம்பகத்தன்மை அதிகரிக்க இரு நாடுகளும் இணைந்து பாடுபடும் என்றும் அவர் கூறினார். ஐரோப்பிய வரியில்லா வர்த்தக அமைப்பிற்கும் இந்தியாவிற்கும் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் அமலாகி

0: வந்தும் வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டாண்மை உடன்பாட்டின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் இலக்குடன் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் இதனால் அடுத்த 15 ஆண்டுகளில் 10 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். முன்னதாக 3 நாள் பயணமாக இன்று காலை புதுடெல்லி வந்து சேர்ந்த சுவிஸ் அதிபருக்கு புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் முன் மைதானத்தில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் அவரை வரவேற்றனர். முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதைகளும் சுவிஸ் அதிபருக்கு வழங்கப்பட்டன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் முயற்சிகளால் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் அணுகுமுறையில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: 2008 ஆம் ஆண்டு நவம்பரில் மும்பை நகரம் பாகிஸ்தானிய தீவிரவாதிகளிடம் 4 நாள் சிக்கியிருந்த போது நாட்டின் பதில் நடவடிக்கை காகித அளவில் மட்டுமே இருந்தது. எல்லையின் குறுக்கே பல கோப்புகள் பரிமாறிக்கொள்ளப்பட்ட போதிலும் அதனால் பெரிய விளைவுகள் எதுவும் ஏற்படவில்லை. சொந்த செலவு ஏதுமின்றி அடுத்தடுத்த தீவிரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதல்களை அப்போதைய அரசுகள் மௌனமாக ஏற்றுக்கொண்டதைப் போலவே இருந்தது. என்ன செய்வதென்றே தெரியாமல் இருந்த இந்த சூழல் 2016 ஆம் ஆண்டு செப்டம்பரில் முடிவுக்கு வந்தது. இந்திய துருப்புகள் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி தீவிரவாதிகளின் ஏவுதளங்களை வெற்றிகரமாக தாக்கிவிட்டு திரும்பின. தாக்குதல் பற்றிய விவரங்களை புதுடெல்லி பகிரங்கமாகவே அறிவித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை தெளிவான முறையில் உலகிற்கு அறிவித்தது. பால்கோட் தாக்குதலின் போது இந்த நிலைப்பாடு மேலும் முன்னெடுத்துச் செல்லப்பட்டது. 2019 பிப்ரவரியில் இந்தியாவின் நிராஜ் போர் விமானங்கள் பாகிஸ்தானின் உள்பகுதியில் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம் ஒன்றை தாக்கி அழித்தன. 1971 ஆம் ஆண்டிற்கு பின்னர் சர்வதேச எல்லையை தாண்டி இந்தியா நடத்திய முதலாவது வான் தாக்குதலாக இந்த நடவடிக்கை அமைந்தது. 2025 ஆம் ஆண்டு இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் தீவிரவாதத்துடன் தொடர்புடைய 9 இடங்கள் ஒரே இரவில் தாக்கப்பட்டன. இந்தியாவின் கொள்கை தற்போது தெளிவாகவே உள்ளது. தீவிரவாதத்தின் எதிர்விளைவு ராணுவ நடவடிக்கைதான் என்பதும் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கும் நாடுகளுக்கும் இடையே வித்தியாசம் பார்க்கப்பட மாட்டாது என்பதுமே தற்போது இந்தியாவின் தெளிவான நிலைப்பாடு ஆகும். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு காகித கோப்புகளிலிருந்து ராணுவ நடவடிக்கையாக மாறிவிட்டதில் ஐயமில்லை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. இதற்கென தட்டாஞ்சாவடி தொகுதியில் 31 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. முற்றிலும் பெண்கள் மட்டுமே பணிபுரியும் ஒரு வாக்குச்சாவடியும் இதில் அடங்கும். 2 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. ஏற்பாடுகள் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களின் வசதிக்காக நிழற்பந்தல், குடிநீர், கழிவறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாழ்வுதள பாதை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே நாளைய தேர்தலின் போது பயன்படுத்துவதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று லாஸ்பேட்டை மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள வலுவறையில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தேர்தல் பாதுகாப்பு பணியில் 5 கம்பெனி CRPF படையினரும் மாநில காவல்துறையினர் மற்றும் IRB காவலர்களும் ஈடுபடுத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திரு குலோத்துங்கன் தெரிவித்தார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்குள் செயல்படும் அனைத்து நிறுவனங்களிலும் பணியாளர்களுக்கு நாளை ஒருநாள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், வாக்குப்பதிவு மையத்திற்குள் கைபேசியை எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலாகி வரும் நிலையில் இதுவரை சுமார் 5 கோடியே 61 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணம் மற்றும் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார்.
0: தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை சேவை விழிப்புணர்வு நிகழ்ச்சி காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திட்ட செயல்பாடுகளை தொடக்கி வைத்தார். காய்கறி கழிவுகள்

0: இயற்கை எரு தயாரிக்கும் வசதிகளையும் அவர் தொடக்கி வைத்து தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றையும் நட்டு வைத்தார். தோட்டப்பயிர் சாகுபடி, மரம் வளர்ப்பு மற்றும் கைவினைக் கலைகளில் சிறை கைதிகளுக்கான மறுவாழ்வு பயிற்சிகள் குறித்து துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சிறை கைதிகளின் உற்பத்தி பொருட்களையும் அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து சிறை கைதிகளுக்கான கணிப்பொறி பயிற்சி திட்டத்தையும் காணொலி கலந்துரையாடல் கூட்டத்தையும் துணைநிலை ஆளுநர் தொடக்கி வைத்தார். முன்னதாக துணைநிலை ஆளுநருக்கு காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. தலைமைச் செயலரின் சிறப்பு அதிகாரி திரு ராஜீவ் சுக்லா, உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ், சிறைத்துறை ஐஜி திரு மோகன்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த 5 சிறப்பு மருத்துவர்கள் வரும் 9 தேதி வெள்ளிக்கிழமை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் உயர் சிறப்பு மருத்துவ சேவைகளை வழங்க உள்ளனர். காரைக்கால் பகுதி மக்கள் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மாஹே அன்னை தெரேசா செவிலியர் பயிற்சிக் கல்லூரியில் இன்று நடைபெற்ற 1 ஆண்டு BSc நர்சிங் பயிற்சி மாணவர்களுக்கான வரவேற்பு மற்றும் அறிமுக நிகழ்ச்சியில் மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கீத் குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார், கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் டாக்டர் கவிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கல்லூரியின் கல்வி சூழல் மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து புதிய மாணவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நவீன வளர்ச்சியும் 2 வெவ்வேறு பாதைகள் அல்ல என்பதையும் இந்தியா உலகிற்கு எடுத்துக்காட்டியிருப்பதாக மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு தோக்கன் சாஹூ கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்குடன் செயல்பட்டு வரும் இந்தியா அனைத்து கிராமங்கள் மற்றும் நகரங்களும் பசுமை மற்றும் தூய்மையில் சிறந்து விளங்குவதையும் உறுதிப்படுத்தி வருவதாக இன்று உலக வாழ்விட தினத்தையொட்டி புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் கூறினார். காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்றும் நாளையும் கோவை மாவட்டம் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 11 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட் உள்ளிட்ட இடங்களில் தலா 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. SIR எனும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி தொடர்பான பல்வேறு முடிவுகளை ஒருதரப்பாக மேற்கொண்டதாக குற்றச்சாட்டின் பேரில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை இடைநீக்கம் செய்ய கோரும் மனு மீது இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று சுவிட்சர்லாந்து அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகள் குறித்து பல்வேறு உடன்பாடுகள் கையெழுத்தாகின. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் தொலைநோக்கு முயற்சிகளால் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் அணுகுமுறையில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்தில் இன்று நடைபெற்ற தூய்மையே சேவை இயக்கத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: உங்க டி EMI வாடகை எப்படி சமாளிக்கிறது?
2: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
1: எப்படி?
2: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
1: இவ்வளவு ஈஸியா?
3: என்ன ஈசி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கௌண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
1: வேணாம்ப்பா, வேணாம்.
4: உங்கள் பேங்க் அக்கௌண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேயர்களே, சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது பூசணி கல்யாணராமன் குரல்களில்

0: ராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
2: மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில வருது விஜய் சிவா குரல்களில்.

0: நேர்லே விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியீடு ஓர் புதுச்சேரி அரசு மின்துறை.
0: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அவரது ஓ எஸ் தியாகராஜன் குரல்களில்

நேரம் 6:50. கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று மாலை 7:00 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர், 9:30 தேன் சிந்து தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போவில் இனிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்களே, முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 மணி வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகால பொது சேவை நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு தொடர், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை, 10:00 ரவி வாஸ்ரியா அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஹிந்தால் பெண்டன்ஸ் அவர்களின் காயலிசை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசையின் ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் இடம்பெறும். 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச அனிதா சோபியா மார்க்ரெட் அவர்கள். படிப்பு ஆகாஷ்வாணி திருச்சி. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உள்ளவர்களுக்கான செய்திகள். பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ப்பு முறையின் நிறைவு பகுதி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், காத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நம் கால்களும் அடியில் மறைந்திருக்கும் உயிர் உலகம். வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்கள் அவர்கள். 7:02 வசந்தவாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே தகவல் தொடர்பில் ஏற்படும் இடைவெளிகள் மற்றும் முரண்பாடுகள் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் சமூக நலப்பணி அதிகாரி நான்சி பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:05 நாகமிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்வாழ மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் மற்றும் நோய்

புற்றுநோயை கண்டறிதல் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம். நட்பை இலக்கணமாக நீங்கள் நினைப்பது, உங்கள் தலைப்பு. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரமகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சட்டம் அறிவோம், உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், பலவிதமான வழிகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மயக்கவியல் மற்றும் வலி மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுப்புலட்சுமி சுந்தரம் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங். நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார். 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 3:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை, TVS மகாதேவன் அவர்களின் பாட்டை கேட்கலாம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு காட்டுயிர் காப்போம், நெறிப்படுத்துகிறார் சரவணன் அவர்கள். 12:00 கலைகளின் சங்கமம், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம், சித்திரத்தின் நிறைவு பகுதி, அமைப்பு மலர்துரைத்த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, டிவி சுந்தரவல்லி அவர்கள் பாட்டு கேட்கலாம். புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம், சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் ஏ நாராயணன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 4:00 ஞான ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம், இயக்கம் பி மாதவன். 5:00 பொன்மாலை பொழுது, கனவு என்னும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரர் நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை, 7:00 முதல் 7:15 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல்.

7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. தேனி வளர்ப்பு நேர்முகம் திருவள்ளூர் மாவட்டம் பெரிய நாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்கள் மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:00 முதல் 8:58 வரை திரையிசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது

சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:03, 5 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 7 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 7 மணி, கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலேனை புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து போக்குவரத்து தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு, இளம் தொழில்முறை வல்லுநர்களின் பரிமாற்றத்தில் கூட்டாண்மை மற்றும் குறிப்பிட்ட உள்கட்டமைப்பு துறைகளின் மேம்பாடு தொடர்பாக உடன்பாடுகள் எட்டப்பட்டன. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரும் புதுடெல்லியில் சுவிஸ் அதிபரை சந்தித்து பேசினார். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி கட்டமைப்பினால் நாட்டில் பொருளாதார செயல்பாடுகள் தூண்டப்பட்டு வருவாய் அதிகரித்து தொழில் நிறுவனங்களுக்கான வாய்ப்புகளும் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் எழுதிய கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நவீன வளர்ச்சியும் 2 வெவ்வேறு பாதைகள் அல்ல என்பதையும் இந்தியா உலகிற்கு எடுத்துக்காட்டியிருப்பதாக மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு தோக்கன் சாஹூ கூறியுள்ளார். இந்த உலக வாழ்விட தினத்தையொட்டி புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. தேர்தலின் போது பயன்படுத்துவதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று ஸ்ட்ராங் ரூம் வலுவறையில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அனைத்து 31 வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களின் வசதிக்காக நிழற்பந்தல், குடிநீர், கழிவறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்தள பாய்தை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் பாதுகாப்பு பணியில் 5 கம்பெனி சிஆர்பிஎஃப் படையினரும், மாநில காவல்துறையினர் மற்றும் ஐஆர்பிஎன் காவலர்களும் ஈடுபடுத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மையே சேவை விழிப்புணர்வு நிகழ்ச்சி காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திட்ட செயல்பாடுகளை தொடக்கி வைத்தார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வணக்கம் மக்களே, நேரம் 7:03:43 FM ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி மனம் இருந்த நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த் மற்றும்
1: ஆர்ஜே சந்தியா.
0: மக்களே, மனம் இருந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், போஜ்பூரி, துளு, குஜராத்தி எல்லா பாடலும் கேட்கலாம். பட் நீங்க வீட்டில் தனியாக கேளுங்க, ஏன்னா எங்கிட்ட தமிழ் பாடல்கள் மட்டும்தான் சொல்லிட்டு. அதே மாதிரி 1950 பிறகு வந்த தமிழ் பாடல்கள், புத்தம் புதிய பாடல்கள் கேட்கலாம் அப்படின்னு உடனே கால் பண்ணுங்க ரெயின்போவுக்கு. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, கால் பண்ணிய எண்கள்
1: 2271760 வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
0: ஓகே, ஆர்ஜே சந்தியா.
1: என்ன பாடல் வேணும்?
2: புதிய
0: தென்றல்
2: இருந்து
0: நன்றி.

0: மணி 9 மணி ஆச்சு, 9 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு.
1: என்ன கட் கேமராவோட நீ எஃபெக்ட்னும் போலியா? ஓகே,
2: இந்த
1: பாட்டு வந்து எதுக்காக இப்ப கேக்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: இல்லங்க, பாட்டுக்கு நல்லா இருக்குங்க.
1: பாட்டு நல்லா இருக்குங்க.
2: ஆமா,
1: ஏனுங்க ரெண்டு லைன் பாடுங்களேன்.
0: நன்றி.

சுச்சமன் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அடப்பாட பட பெண்ண ஆட்டி கட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாத்திரி பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கீ பார்மலியுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இவ்வாறு கூறினார். சுவிட்சர்லாந்துக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்த பேச்சுக்களின்போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: பாரதத்தின் ஏற்றுமதிகளை சுவிட்சர்லாந்திலே சந்தை அணுகலை அதிகரிக்கவும் மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயும் முதலீடுகளை மேலும் சுலபமானதாக ஆக்கவும் பல முக்கியமான முடிவுகளை எடுத்தோம். இதனால் பாரதத்தின் விவசாயம், ஜவுளித்துறை, மருந்தியல் துறை மற்றும் பொறியியல் சரக்குகளுடைய சுவிட்சர்லாந்துக்கு ஏற்றுமதி அதிகரிக்கும். இதோடு கூடவே பாரதத்தின் உயிரி தொழில்நுட்பம், உயிரின அறிவியல், வங்கித்துறை, காப்பீடு, உணவு பதப்படுத்தல் மற்றும் நீடித்த தன்மை போன்ற மகத்துவமான துறைகளிலே நாம் சுவிஸ் நாட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியும்.
0: சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: நாங்கள் சுவிட்சர்லாந்தின் கட்டமைப்பு நிறுவனங்களுக்கு பாரதத்திலே பெரிய அளவிலே முதலீடு செய்யவும் திறன் மேம்பாட்டினை ஏற்படுத்தவும் வடிவமைத்தல் மற்றும் தயாரிப்பிலே பங்கெடுக்கவும் அழைப்பு விடுக்கிறோம். நண்பர்களே, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலே ஒத்துழைப்பும் கூட

0: நம்முடைய கூட்டுறவின் ஒரு பலமான தூணாகும். மிக விரைவாகவே நாம் தூய்மையான ஆற்றல் மற்றும் விண்வெளி போன்ற முதன்மையான துறைகளிலே புதிய ஆய்வு திட்டங்களை ஏற்படுத்த இருக்கிறோம்.
1: ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
0: பாரதம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையேயான தடையில்லா வர்த்தக அமைப்பு ஒரு சரித்திரபூர்வமான வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எந்த ஒரு பொருளாதார தொகுப்போடும் பாரதத்தின் முதல் ஒப்பந்தம் இது. முதலீடுகள், புதுமைகள் படைத்தல், வேலைவாய்ப்பு மற்றும் பரஸ்பர முன்னேற்றத்திற்கான வரைபடம் ஆகும் இது. இதனால் அடுத்த 15 ஆண்டுகளிலே பாரதத்திலே 100 பில்லியன் டாலர் பெருமானமுள்ள முதலீடுகளும் 10 லட்சம் நேரடி வேலை வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று அயோத்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கணிதத்திற்கான மொழியாக சமஸ்கிருதத்தை தாம் கருதுவதாகவும் தெரிவித்தார். அயோத்தியாவை யாத்ரீகர்களுக்கான தலமாக மட்டுமே தாம் கருதவில்லை என்றும், கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அது உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தின்போது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கையை வகுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியில் சேரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று தெரிவித்தார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கைபேசிகள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல், குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.

0: தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ் குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் எதிர்தரப்பு வாதங்களை கேட்காமல் இவ்வழக்கில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்க இயலாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.
1: நாடுபோற்றும்
0: கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 20 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 270 மீன்பிடி படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வரும் 16 தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் பிஜேபி சார்பில் 8 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலில் திரு தரம்பால் சிங், திரு ராதாகாந்த் ஓஜா, திரு பிரகாஷ் பல், திரு வித்யாசாகர் சோங்கர், திரு கோபிகிருஷ்ண பாண்டே, திருமதி பிரியங்கா சிங் ராவத், திரு ராம் பிரதாப் சிங் சௌஹான், திருமதி ஸ்ருதி கங்வார் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று பிஜேபி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு வரும் 16 தேதி நடைபெறும் என்றும் அதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை அன்றைய தினமே தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி உத்தராகண்டில் இன்று தொடங்கியது. இரு நாடுகளைச் சேர்ந்த 92 பேர் இப்பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரும் 18 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டு பயிற்சி பாதுகாப்பு ஒத்துழைப்பு

0: வலுப்படுத்தும் நோக்கில் நடத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெய்சராஃப், ஜெர்மனியின் பீட்டர் ஹெச்மேன் மற்றும் கேஆர்க் நேகல் ஆகிய மூவருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒளியை பயன்படுத்தி குறிப்பிட்ட மூளை நரம்புகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த உதவும் கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 12 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. உபாங்கியிலிருந்து கின்ஷாசாவிற்கு சென்று கொண்டிருந்த படகு மற்றொரு படகு மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி 5 கோல் அடித்தார். சில்கி சொர்காய் பாம் மற்றும் அபிஷ்டா பாஸ்னட் தலா 2 கோல் அடித்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 9-11, 11-7, 11-5, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சிமோன் காசியை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தன்மே பலோடா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? இவ்வளவு கருத்தான சமூக கருத்து உள்ள பாடல இப்ப கேட்க வேண்டிய அவசியம் என்ன? தெய்வமே தெய்வமே,
5: எங்க எங்க சம்சாரத்துக்கு டெடிகேட் பண்ணுங்க.
4: ஐயோ தெய்வமே தெய்வமே, அடிக்கிற அனலுக்கு இந்த குளிர்ச்சி நல்லா இருக்கு சார்.
6: என்ன சொல்றாரு பாருங்க
4: சார, எங்களுக்கு ரெண்டு லைன் பாட முடியுமா அந்த பாடல? என்ன வச்சு காமெடி பண்ணலாம் பாக்குறீங்க? நடக்காது. சூப்பர் சார்,
6: உங்க விருப்ப பாடல் வருதே கேளுங்க.

0: தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: Welcome back to the show from Rainbow in Manamiruvudha Neram 7:30 nimidamai thonudil aichukku makkale neeshavar kudai adutha lucky aipalar
3: vanakkam
0: vanakkam
3: munira vanakkam m abu sali taandav murthiku
2: pom aa iravu vanakkam aipadhu yaar inge irundhu
3: m abu sali taandav murthiku
2: aa rendu thara solta bolu abu sali sir
3: என்ன
2: பாடல் சொல்லுங்க? நல்ல கருத்தான பாட்டு சார். இந்த பாடல யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க?
0: என்ன சொல்றாரு பாருங்க
2: சார்.
3: அனைத்து உள்ளங்களுக்கும் சார்.
2: அனைத்து உள்ளங்களுக்கும்
3: விஜயகாந்த் சார்.
2: கண்டிப்பா இந்த பாடல் குறிப்பிட்டு இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் கிடையாதா?
3: பொதுவா ஒருத்தங்க பேர்

0: நீங்களும் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு கேட்கலாம். அதுக்கு
1: மறக்காம
0: 0413 கோடு கால் பண்ணுங்க மக்களே. இது உங்களுக்கான பாடல் ஆட்டமா.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சுழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
3: நடராஜன்
4: சார், ஹவ் ஆர் யூ? நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
4: சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல் என்ன
3: படம்?
4: அதாவது 5 கிலோ ராரா. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா சார்? சார், வீட்டுல எதனா சந்திரமுகி டான்ஸ் போயிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, உங்களுக்காக இப்ப ஒரு தெலுங்கு பாட்டு நம்ம கேட்க போறோம். ஓகேவா?
3: சரி,
4: ஓகே, தெலுங்கு கத்துங்க. அழைப்பிற்கு நன்றி சார்.

தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தத்தருகிட தித்தி தருகிட தோம் தோம் தருகிட நம் நம் தருகிட.

0: நேயர்களே, சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மணிக்கு மேல தெரியாத சார், சொல்லுங்க உங்களுக்கு என்ன விருப்பாடல், என்ன பாடல்?
4: எப்பவுமே நல்லாதான் சார் இருப்பீங்க, உங்களுக்கு என்ன
3: சொல்ற? ஆஹா, அச்சா அச்சா, பகுத் அச்சா, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
4: எனக்கு சர்வனா இது திரைப்படத்தின் பெயர் சார்.
3: ஓகே,
4: இதுல இருந்து காதல் சுத்துது, என்ன சுத்துது?
3: ஆல்ரெடி கண்ணெல்லாம் சுத்திட்டு இருக்கு, உங்களுக்கு காதல் சுத்துதா?
4: போதும்
3: சார், சூப்பரா சுத்தீங்க,
0: கேக்கலாம்.
3: சூப்பர் சார், ரெண்டு
0: பேரும் அப்படி வார்ம் அப்
4: பண்ணி சுத்தீங்க. நன்றி, பை
3: பை.

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: மற்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
2: Welcome back to the show from Rainbow in Madam Rupadhan. I'm going to talk to you about the next question. I'm going to talk to you about the next question. Vanakkam.
3: Vanakkam.
2: Vanakkam, ayya. Who are you talking about?
3: I'm Sivakumar.
2: Sivakumar, sir. How are you?
3: நல்லா இருக்காங்க.
2: சந்தோஷமா சார்?

0: இப்ப சந்தோஷமா?
1: சந்தோஷம் சந்தோஷம் எல்லாமே சந்தோஷமா இருக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, என் தெய்வத்துக்காக சந்தோஷமா இருக்க. என்ன பாட்டு வேணும்
1: சார்? நிகழ்ச்சி வந்து அண்ணாமலை படத்துல இருந்து.
0: ஓகே,
1: அண்ணாமலை அண்ணாமலை அந்த பாட்டு
0: சார் சூப்பரா சார். வாய்ஸ் உங்க வாய்ஸ்ல சொல்லிட்டு கார எல்லாமே இருக்கு. ரெண்டு லைன் பாடுங்க.
1: சூப்பரா இருக்கா?
2: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: Mega Mission Super Speciality Hospital, Kirmambakam, Pondicherry.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் இருந்து மக்களே, இன்றைய நிகழ்ச்சியுடைய நிறைவு தரத்துக்கு வந்துட்டோம். அதாவது டைம் ஆயிடுத்து, வேற வழி கிடையாது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய பேர் பேசுனீங்க, உங்களுக்கான விருப்பப்படல கேட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரம் ரெயின்போவின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள். கையில் காசு இல்லாதனால கொடுக்க முடியாது. ஸோ பாராட்டுகளை சொல்லிக்கிட்டு இன்றைய நிகழ்ச்சியின் முடித்து கொண்டு கடையை பூட்டி கொண்டு சாவியை கொடுத்துட்டு செல்கிறோம். தொடர்ந்து கேள்வி ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
1: நேர்லே விநாயக மிஷன் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: மணி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை முதல் இமாச்சல பிரதேசத்திற்கு 3 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது பிலாஸ்பூர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். இமயமலையின் ரோங்தாங் கணவாய் அருகே உள்ள அட்டல் சுரங்கப்பாதை அவர் நேரில் சென்று பார்வையிடுகிறார். 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கே பார்லிமோனை புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து போக்குவரத்து தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு மற்றும் இளம் தொழில்முறை வல்லுநர்களின் பரிமாற்றத்தில் கூட்டாண்மை தொடர்பாக உடன்பாடுகள் எட்டப்பட்டன. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் தாராபுரம், மதுராந்தகம் தொகுதிகளும் புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியும் இதில் அடங்கும். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து 31 வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களின் வசதிக்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 5 கம்பெனி CRPF படையினரும் மாநில காவல்துறையினர் மற்றும் IRB காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான ஏற்றுமதி சந்தையை அணுகுவது எப்படி என்பது குறித்து சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான 5 நாள் மேலாண்மை மேம்பாட்டுத் திட்டம் காரைக்கால் காமராஜர் வளாகத்தில் இன்று தொடங்கியுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மேம்பாடு மற்றும் வசதிக்காக அலுவலகம் சார்பில் இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாஹேவில் உள்ள புகழ்பெற்ற புனித தெரேசா பேராலயத்தில் வருடாந்திர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் மற்றும் இதர பிரமுகர்களும் மாஹே மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கிலான விசுவாசிகளும் கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்டனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 5 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் முதலாவது போட்டி நாளை லக்னோவில் நடைபெறவுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

குட் ஈவினிங் எவ்ரி ஒன். யூ ஆர் டியூன்ட் இன் டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அண்ட் எஃப்எம் ரெயின்போ புதுச்சேரி 102.8 அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வித் மீ ஜெயஸ்ரீ ஆன் மை ஷோ ஃப்ரம் 8:05 டு 9 PM. யூ கேன் லிசன் டு சம் அமேசிங் வெஸ்டர்ன் மியூசிக் நம்பர்ஸ். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஃபைண்ட் ஆர் ஃபேஸ்புக் பேஜ் Chennai FM Rainbow 101.4 and comment your favorite Western music numbers. Or you can also call me on the following numbers 298-600-3829-520-554 and let me know of your favorite numbers and I will play them for you. The first track of tonight's show is Coat of Many Colors by Dolly Parton. I hope you guys enjoy the track.

0: 382. Nifty climbed 134 points to settle at 22,556. And now before we end the bulletin, the headlines once again. India and Switzerland signed 5 pacts to strengthen cooperation in transport technology, infrastructure and mobility, identify new avenues for defense cooperation and deepen collaboration in nuclear energy. External Affairs Minister Dr. S. Jaishankar says, India's multi-alignment approach enables engagement with major global powers including US, Russia and China. First cargo vessel since independence sails from Assam to Bangladesh via Brahmaputra, reviving international trade route after 80 years. West Bengal to get 4 new airports in 2 years to strengthen regional air connectivity as center and state sign MOU. And German and US scientists win Nobel Prize in Medicine for breakthrough technique unlocking mysteries of the brain. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மையின் அவசியம் மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம். திடக்கழிவு மேலாண்மையில உள்ளாட்சி அமைப்புகளோட பங்களிப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். உள்ளாட்சி அமைப்புகள் வந்து வேற ஒரு முறையை வந்து கையாள்ற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் சார். என்னன்னா, இந்த தரம் பிரிக்கப்பட்ட குப்பைகள்ல இருந்து உரங்கள் தயாரிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அது வந்து எந்த அளவுக்கு இதுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
4: முழுமையாக எல்லா திடக்கழிவுகளுமே உர பயன்பாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளதாக இல்லை. அது மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த வகைப்படுத்தப்பட்ட திடக்கழிவுகள் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ரீசைக்கிளபிள்னு ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம வந்து கிரீன் அண்ட் ப்ளூ நீல கலர்ல வச்சிருக்கோம், நீல பெட்டியில அதை பயன்படுத்த முடியும். ஓரளவுக்கு கிரீன், நீங்க சொன்ன மாதிரி இயற்கை வேளாண் கழிவுகள் இருக்குறிவுகள் உர பயன்பாட்டுக்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் அதற்கான அந்த தயாரிப்பு பணி இருக்கு, அந்த மட்டத்தில் செய்ய முடியாது. யார் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கோ, எந்த தொழிற்சாலையில் ஈடுபட்டிருக்கிறோம், அங்கு அந்த இடத்துக்கு இதை அனுப்பத்தான் முடியும். அதுக்கு மேலே அவங்களால் எதுவும் பண்ண முடியாது சரிங்களா. அப்போ நேரடியாக உர தயாரிப்புக்கு இது எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உர தொழிற்சாலை பொறுத்து தான் இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்கு வச்சுங்களேன், அப்போ இது எந்த அளவுக்கு அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் எப்படி தெரியல. ஆனால் இது தொடர்பாக புதுக்கக்கூடிய இந்திய அரசுக்கு சில வழிமுறைகள் மிகவும் நன்றாக இருக்கின்றன, மிக பிரமாதமாக இருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெஃப்யூஸ் ஃபியூல்னு ஒன்று வச்சிருக்காங்க, அருமையான ஒரு கான்செப்ட் அது சரிங்களா. அது என்னென்னு, இதெல்லாம் இந்த கம்பஸ்டபிள் திடக்கழிவுகள் இருக்கு, அதாவது அது எல்லாத்தையும் போட்டு எரிச்சு அது மூலம் வரக்கூடிய அதை
3: நிறைய திடக்கழிவுகள் வந்து தொழிற்சாலைகள்ல இருந்து வர்றதா வந்து புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்குது. அப்போ தொழிற்சாலைகளுக்கான என்னென்ன அறிவுரைகள் இந்த சட்டங்கள் வாயிலா வழங்கப்பட்டிருக்கு சார்?
4: அது அறிவுரைகள் அப்படிங்கறத விட விதிமுறைகள் ஒரு எச்சரிக்கையாவே பண்ணிருக்காங்க. அவங்க என்னன்னா, புதுசா ஒரு பிரின்சிபல் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, ரொம்ப நல்ல கேள்வி. என்னன்னா, இந்த முறை என்ன பண்ணிருக்காங்கன்னா, பொல்யூட்டர் பே பிரின்சிபல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த முறை இந்த ரூல்ஸ்ல இருக்காது, மிகவும் பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயம், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கொள்கையாக தெரிகிறது. ஏன்னா பொல்யூட்டர் பே பிரின்சிபல் அந்த வாசகமே அது தெளிவா சொல்லுது என்னன்னு சொல்லிட்டு நம்முடைய நேயர்களுக்காக சொல்றோம். பொல்யூட்டர்

0: மாசு உருவாக்குபவர், யாரால் மாசு உருவாகிறதோ அவர் பொல்யூட்டர், பொல்யூட்டர் பே பிரின்சிபல். யாரால் மாசு உருவாகிறதோ அவர் தான் அந்த மாசு நீக்குவதற்கான அந்த செலவுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் தான் செலுத்த வேண்டும்ங்கிறது தான் கொள்கை, சரிங்களா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஆரோக்கியமான விஷயம். அது தொழிற்சாலையாக இருக்கட்டும், அல்லது வேறு வர்த்தக நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாகவே கூட இருக்கட்டும், யாரால் மாசு ஏற்படுகிறதோ அவர்கள் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீக்குவதற்கான அத்தனை செலவும் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இரண்டு இருக்கிறது, ஒன்று அரசாங்கத்தின் நிதி சுமை குறைகிறது என்பது ஒன்று, இரண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி இது நாம் அதிகமாக சாலிட் வேஸ்ட் போறதுனால நாம் இன்னும் அதிகமாக அதற்காக செலவு செய்ய வேண்டியங்கிற வருகிற போது அப்போ குறைத்துக் கொள்வார்கள், அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு வரும் இல்லையா. முக்கியமாக அரசாங்கம் அதை தான் பார்க்கறது, அவங்கள்ட அந்த பணம் வரணுங்கிற கூட இல்லை, அவங்களுக்கு அந்த பொறுப்பு வர வேண்டும். அது எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் அதிக மாசு உண்டாக்குகிற பொருட்களை வீணாக்கினீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டி வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு செய்தி இல்லையா. அதுதான் இப்போ பண்ணியிருக்காங்க, அதுலேயும் அவர்கள் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு 20,000 சதுர மீட்டருக்கு மேலாக இருக்கக்கூடிய இடத்தை அவர்கள் ஆக்கிரமிப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு நாளைக்கு 40,000 கிலோகிராம் அல்லது 40,000 லிட்டருக்கு மேலான கழிவுகளை வெளியே கொண்டுவதாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பெருசாக கொண்டு வராங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பல்க் வேஸ்டேஜ் ப்ரொடியூசர்னு போடுறாங்க, அவங்க அப்படியே கொண்டு வராங்க. இப்போ அதாவது மிகப்பெரிய அளவில் கழிவுகளை கொண்டு வருகிறவர்கள் அப்படிங்கிற அப்படி ஒரு லேபிள் பண்ணுறாங்க, அதே பெரிய விஷயம் இல்லை. அது லேபிள் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் இது வருது, சொல்லலாம் பொல்யூட்டர் பே பிரின்சிபிள் அப்போ வருது. அப்போது நீங்கள் மிகப்பெரிய அளவில் பல்க் வேஸ்டேஜ் கொண்டு வரீங்க, அதுக்கு நீங்கள் தான் கட்டணம் செலுத்தாக வேண்டும் அப்படிங்கும்போதெல்லாம் அது அடையாளப்படுத்தப்படுகிற போது அது ஒரு ஸ்டிக்மா வருது இல்லை, அவங்க மேலே அவங்களும் கலங்கம் வருகிறது இல்லை. இவங்க சமுதாயத்தில் இந்த அளவுக்கு கழிவுகளை கொண்டு வருகிறார்கள் அப்படி சொல்லும் போதே அதையும் அவங்க மேலே ஒரு கலங்கம் வருகிறது. அதன் மீது அதை சரி செய்வதற்கான அந்த கட்டணம்
1: இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படாம சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கிறது மூலமா வந்து ஒரு தெளிவான ஒரு வரையறை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும்
0: பார்க்கலாம். சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட சட்டம் ஒரு தெளிவான வரையறையை கொடுத்திருக்கிறது. இதுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இதுக்கு நீங்கள் பே பண்ணிதான் ஆகணும், நீங்கள் இதுக்கு கொடுத்ததான் ஆகணும், நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பெயரும் வரும், நீங்கள் தான் வந்து பல்க் வேஸ்டேஜ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற பேரும் வரும்,
1: ஒரு பொறுப்புணர்வாக அவங்களுக்கு
0: பொறுப்பு வரும் இல்லையா. அது வந்து பெரிய விஷயம் தான். அது இல்லாமல் தொடர்ந்து கடந்த சில 10 ஆண்டுகளாகவே நாம் தொடர்ந்து பார்த்தோம், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பலர் பேர் பல இடங்களில் திடக்கழிவுகளாக இருக்கட்டும், திரவ கழிவுகளாக இருக்கட்டும், ரசாயன கழிவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் என்று ஆற்றில் கலக்கதோ அல்லது வேறு நீர்நிலைகள் கலப்பதோ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது.
1: அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார், சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு இது போன்ற திடக்கழிவுகள் தீங்கை ஏற்படுத்துது, அதற்கு இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு ஒரு தீர்வு அமையும்.
0: இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க, நான் கவனித்த வரையில என்னன்னா, ரொம்ப நெருக்கமாக கடந்த சில ஆண்டுகளை பார்த்த வரையில மூன்று விஷயங்களை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஒன்று என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம இந்த லெகசி டம்பிங் சொல்லியிருக்கோம் இல்லையா, காலங்காலமாக ஒரே இடத்துலயும் ஏராளமாக கொண்டு இருப்பது. அப்போ அந்த சுற்றி இருக்கக்கூடிய நிலத்துல உள்ள நிலத்தடி நீர் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான மாசு அப்படின்னு பாக்குற போது நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காற்று, அது நமக்கே தெரியும், அந்த பக்கம் போகவே முடியலங்கிற மாதிரி பல பகுதிகள் இருக்கின்றன. அந்த வழியாக நம்ம போகும்போதே ரொம்ப தூரத்துலேருந்தே அந்த இடத்துல குப்பை கொட்டப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரிய அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது இல்லையா, அது எந்த அளவுக்கு உடலுக்கு மோசமானது அப்படிங்கிற நமக்கு தெரியும். மூன்றாவது கிருமிகள், அது கொசுக்களில் தொடங்கி புழுக்களிலிருந்து பூச்சிகளிலிருந்து அத்தனை இவை மூலம் பரவக்கூடிய நோய்கள். அப்போது குப்பை என்றாலே அது நோய் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிறத மாற்றணும் அப்படின் தான் இப்போ இந்திய அரசாங்கம் முயற்சித்து கொண்டிருக்கிறது. அதில் எல்லா குப்பைகளிலிருந்தும் நோய்கள் வருவதில்லை, கிருமிகள் வருவதில்லை, அதனால தான் இப்போ இதெல்லாம் மாற்றோம். இப்போ நீங்கள் சொல்லுங்க, அந்த ஹசார்டஸ் இருக்குங்களா, பெரும்பாலும் இந்த மருத்துவ கழிவுகள் இல்லாமல் பிற இ வேஸ்ட்லேருந்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புழு பூச்சிகள்லாம் வராது சரிங்களா, ஆனால் அது ரசாயன கழிவுகளாக மாறுகிறது போது தான் பிரச்சனை வருகிறது சரிங்களா. அதே சமயத்தில் இந்த ஈரமானது இருக்கு இல்லையா, ஈரமானது ஒரு புழுப்பூச்சில் வந்தாலும் கூட அத்தனை மிகவும் மோசமானவை என்று சொல்ல முடியாது.
1: தொற்று நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்கு இல்லையா சார்,
0: பெரிய அளவுக்கு இல்லை, ஆனால் மருத்துவ கழிவுகளிலிருந்து வரக்கூடிய இருக்கிறது, சானிட்டரி வேஸ்ட்லேருந்து வரக்கூடியது இருக்கிறது, இதிலிருந்து வரக்கூடிய பெரிய அளவில் தொற்று
1: நோய்கள்.
0: ஆமாம், அதனால முதல் வகையும் நான்காவது வகையும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு அபாயகரமானது இல்லை, ஆனால் இரண்டாவது மூன்றாவது மிகவும் அபாயகரமான விஷயம் தான், அது மிக நிச்சயமாக சுற்றுச்சூழலை பாதிக்கும் சரிங்களா. இது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிடுவது தொழிற்சாலை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் ஒரு பெரிய ஒரு நிலப்பகுதியே பாழ்படுத்திவிடும்.
1: நிலத்தடி நீரை மாசுபடுத்தும்,
0: நிலத்தடி நீரை மாசுபடுத்துவது, ஆற்று நீரை மாசுபடுத்துவது, பல இடங்களில் கிணற்று நீர் மாசுபட்டிருக்கிறது. கிணறு, இவங்க இருக்கிற வீடு எங்கேயோ இருக்கு, அந்த தொழிற்சாலை வேற எங்கேயோ இருக்கிறது, ஆனாலும் இந்த கிணற்று நீர்ல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல இப்போது இல்லை, அதோட சுவை மாறி இருக்கிறது அப்படின்றாங்க, அது நிறம் மாறி இருக்கிறது அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் வருகிறதுனா, இதெல்லாம் இந்த மாசுவினால் தான். அதனால மாசுவால வரக்கூடிய ஆபத்துகள்ங்கிறது இவ்வளவுதான் சொல்லவே முடியாது, அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இப்ப இதெல்லாம் வந்திருக்கு. இது ஏதோ வெறுமனே வந்து திடக்கழிவு மட்டும் கொண்டு போய் குப்பையில கூட்டி எங்க பண்றதுலாம் இல்ல. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த திடக்கழிவு மேலாண்மை விதிகள் வகுக்கிற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாஸ் டம்பிங் இருக்குல்ல, ஒரே இடத்துல கொண்டு போய், அதாவது கலெக்ட் அண்ட் டம்ப் அப்படிங்கறதான்.

0: இருந்து இது வரைக்கும் அது வந்து நம்ம மாத்துறோம், மாத்திட்டு அது செக்ரிகேட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அதை ஹைஜீனிக்காக மாத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஹெல்த் விஷயமா, அது ஒரு ஹெல்த்தி விஷயமா மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுதான் இந்த திடக்கழிவு மேலாண் சட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு யூனிக் அம்சம், ஒரு சிறப்பு அம்சம்னு நான் பாக்குறேன்.
1: நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க பேச்சுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க, நான் கவனித்தேன். என்ன அப்படின்னா, இ வேஸ்ட் அப்படி சொன்னீங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே நிறைய மின்னணு சாதனங்களை வந்து பயன்படுத்துறோம். அதனுடைய கழிவுகள் அப்படின்றது தற்காலத்தில் வந்து அதிகமா தான் இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. இதையெல்லாம் வந்து முறையா அப்புறப்படுத்துறதுக்கான விதிமுறைகள் அப்படின்றதையும் அரசு சொல்லியிருக்காங்களா, அது பற்றி நீ சொல்லுங்க.
0: இல்ல, தனியா இ வேஸ்ட் சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லல. ஏன்னா அந்த ஹசார்டஸ் வேஸ்ட் இது எல்லாமே வருகிறது. என்ன இ வேஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, மிக நிச்சயமாக ஒரு கிரீன் வேஸ்ட் இல்ல, அது நமக்கு தெரிகிறது. ரீசைக்கிள் வேஸ்டானா பெரும்பாலான சமயங்கள்ல அது இல்லை, சில இடங்கள்ல அது இருக்கிறது. மூன்றாம் நியூனிச்சமா சானிட்டரியில வராது, அடுத்தது ஹசார்டஸ் எல்லாம் வருது. அப்போ இது எங்க அடங்கும் அப்படின்னா, இரண்டு தான் அடங்கும். ஒன்று ரீசைக்கிளபிள்ல வரும், இல்லை ஹசார்டஸ் வேஸ்ட்ல வரும். பெரும்பாலான இ வேஸ்ட் வந்து அநேகமா ஹசார்டஸ் எல்லாம் வந்து முடியுது, ரீசைக்கிளபிள் இல்லை அந்த அளவுக்கு. அப்போ அதுல போடுகிற போது அது எவ்வளவு பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கறது தான் அரசாங்கம் இப்போ விதிமுறைகளை சொல்லியிருக்கிறது. அப்போ நம்ம இரண்டு விஷயங்கள் மிக தெளிவா தெளிஞ்சுக்கணும். இ வேஸ்ட்ல எதையெல்லாம் ரீசைக்கிளபிளா இருக்கோ அது அதுல போட்டோம்னா அதுவே வந்து பெரிய அளவில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி எதுவெல்லாம் ஹசார்டஸ் நாம பிரிச்சு போடுறோமோ ஹசார்டஸ் உடனடியாக அழிக்கப்படும், ஏதேனும் விதத்தில் அது வந்து அகற்றப்படும் அப்படின்னு தெரியுது. ஆனால் அதற்கான கொள்கை வடிவமைப்பு இன்னும் முழுமையாக வரல, உலகம் முழுக்கும் எங்கேயுமே இல்லை சரிங்களா. இன்ஃபேக்ட் இந்தியாவிலோட பாதிப்புகள் மிக குறைவு. மேலை நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் இ வேஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயமாக போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பார்த்த ஒரு செய்திகளின் படி பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில் பல மெட்ரிக் டன் இ வேஸ்ட் புதைஞ்சு கிடக்கிறதா இருக்கு. அப்ப கப்பல்ல போறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டு போயிடுறாங்க, அது மாதிரிலாம் இருக்கும். அப்போ இ வேஸ்ட்ங்கிறது மிக நிச்சயமா ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். அதுல இந்திய அரசாங்கம் அநேகமாக அதை மிகச்சரியான வழியில கையாள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறதுன்னு சொல்லலாம்.
1: நிச்சயமா சார், அதாவது சட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து பொறுப்புணர்வையும் ஒழுங்கையும் தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சட்டங்கள் மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த குப்பைகளை தரம் பிரிக்கிறது முதற்கொண்டு அந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை வந்து சொல்லியிருக்கு. பொதுமக்கள் செய்ய வேண்டியது என்ன சார்?
0: பொதுமக்கள் செய்ய வேண்டிய இரண்டே இருந்துதாங்க. குப்பைகளை கண்ட இடத்துல போட வேண்டாம், குப்பை தொட்டியில் போடுங்கள். ஒன்று. இரண்டாவது, குப்பை தொட்டியில் போடும்போது வகைப்படுத்தி போடுங்கள். உங்க வீட்டிலேயே அதை வகைப்படுத்துங்க, அப்புறம் கொண்டு மற்றதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்துக்கொள்ளும், அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். நமக்கு இருக்கு ரொம்ப சிம்பிள் தான், இது வேஸ்ட்டு அப்படியே தூக்கி போட வேண்டாம், வேஸ்ட்டை குப்பை தொட்டியில் போடுவோம், வகைப்படுத்தி போடுவோம். இந்த ரெண்டு மட்டும் செய்தால் போதும், மிக நிச்சயமாக நம்ம திடக்கழிவு மேலாண்மை மிகச் சிறப்பாக செயல்படுத்த முடியும்.
1: நிச்சயமா சார், நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போட இந்த மாதிரியான சட்டங்கள் எந்த அளவுக்கு இந்த குப்பைகளை முறையா அகற்றதுக்கு உதவிகரமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: மிக நிச்சயம் பெரிய உதவிகரமா இருக்கும். ஏன்னா நீங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது, ஸ்வச் இந்தியா பாரத். அப்போது இதையெல்லாம் ஒரு பாரத பிரதமர் பேசணுமா அப்படின்னு பல பேர் கேட்டவங்க தான் உண்டு. பல சமயம் இது மாதிரி நேர்காணல கூட பல பேர் கேட்டுக்கிறார்கள். அப்போது ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் பாரத பிரதமருக்கும் எப்படி இல்லாம போகும் அப்படின்னு சொல்றோம். அப்படிதான் தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கியது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு சாதனைகளை புரிய முடிஞ்சது. மிக முக்கியமாக திறந்த வழி கழிப்பிடங்கள் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் மிக நிச்சயமாக அரசாங்க உதவியின் கீழ், அரசாங்க நிதி உதவியின் கீழே வந்து கழிப்பிடங்கள் கொண்டு வருவது அப்படிங்கிறது. அப்புறம் குப்பை கூலங்கள் சார்ந்த ஊர்களிலிருந்து தெருக்களிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் அப்படிங்கிறது. அதில் வெகுவாக நாம் பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கோம். அதனுடைய நீட்சியாகத்தான் இப்போ இதையும் நான் பார்க்குறேன். அப்போது இதிலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மையும் கூட இது மேலாண்மை அப்படிங்கிற அந்த சொல் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமான திடக்கழிவு தான். திடக்கழிவு குறையவே போகிறதில்லை, நாட்களும் அதிகமாக தான் போகிறது. அப்போ அதுக்கேற்ப இந்த மேலாண்மை விதிகள் வரையப்பட்டிருக்கிறன. அதான் நான் இப்பவும் சொல்றேன், மிகப்பெரிய மக்களுக்கு இது பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஸ்வச் பாரத் எந்த அளவுக்கு, தூய்மை இந்தியா இயக்கம் எந்த அளவுக்கு தொடங்கப்பட்ட போது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு ஆரம்பத்தில் இல்லை, ஆனால் போக போக மக்கள் தாமாக முன்வந்து ஈடுபட ஆரம்பித்தார்கள், ஏன்னா அந்த பயன் தெரிய ஆரம்பித்தது. அதே மாதிரி இந்த திடக்கழிவு மேலாண்மையுடைய பயன்களும் மிக நிச்சயமாக மக்களுக்கு தெரிய வரும்.
1: நிச்சயமா சார், தூய்மை இந்தியா இயக்கம் வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது அதனுடைய அருமை வந்து தெரியல, ஆனா வந்து சவாலான காலங்களை நம்ம கடந்து வரும்போது அதனுடைய அருமை வந்து மக்களுக்கு நன்றாகவே புரிந்தது அப்படின்றதான் நம்ம பாக்குறோம். தூய்மை இந்தியா இயக்கத்தினுடைய இன்னொரு அம்சமா தான் நம்ம இந்த திடக்கழிவு மேலாண்மையும் பாக்குறோம். நிறைய விஷயங்களை இந்த சட்டங்களை பத்தியும் சொன்னீங்க. பொதுமக்கள் எந்த அளவுக்கு பொறுப்புணர்வோட இருக்கணும், அவங்க பொறுப்புணர்வா இருக்கும் போது இந்த சட்டங்கள் எவ்வளவு வலிமையானதாக மாறும் அப்படின்ற நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நன்றி சார்.
0: நன்றி.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நேரம் 9:30 நேர்கள் கேட்கலாம் தேன் சிந்து தேவானம். நேர்களை சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: பாடல் கேட்கலாம். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில வருது பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து மனோ வாணி ஜெயராம் குரல்களில்.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
2: சபாஷ்,

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
3: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
2: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
4: தொட்டா
2: தூக்கிடுவாங்க.
4: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
2: சொல்லவே சொல்லாதீங்க.
4: சொன்னா
2: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
4: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

டென்ஷன் தே வணம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது புது பாட்டு, திரைப்படத்திலிருந்து இளையராஜா சித்ரா குரல்களில்.

0: மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்னாலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
3: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
4: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
5: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
6: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
7: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
8: வெளியில போக
7: விடுற, வெளிய போக விடுறா.
9: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி தேன் சுந்ததேவானம். நிகழ்ச்சியில வருது RRR திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில்.

0: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

0: தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஒலிக்கும் பாடல் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் குரல்களில்.
1: ஆனந்தன கும்மி கொட்டி

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது மூடு பனி திரைப்படத்திலிருந்து இயேசுதாஸ் திரல்களில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இது தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில வரும் ஒலிக்கும் பாடல் உழைப்பாளைய திரைப்படத்திலிருந்து. மனோ, கே எஸ் சித்ரா, குரல்களில்.

தேஞ்சந்து தேவானம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்திருக்கோம். ஒலிக்கும் பாடல் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து, கமல்ஹாசன் எஸ் ஜானகி குரல்களில்.

ரேடியோ புதுவழி 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச அனிதா சோபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ப்பு முறையின் நிறைவு பகுதி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், காத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவு. நம் கால்களும் அடியில் மறைந்திருக்கும் உயிருலகம். வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்கள் அவர்கள். 7:02 வசந்த வாசல் இதம் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே தகவல் தொடர்பில் ஏற்படும் இடைவெளிகள் மற்றும் முரண்பாடுகள் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சமூக நலப்பணி அதிகாரி நான்சி பிரேம்குரால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 விநாயகம் மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்வாழ மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் மற்றும் நோயை கண்டறிதல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம் நட்பின் இலக்கணமாக நீங்கள் நினைப்பது இது உங்கள் தலைப்பு. 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் நேரம். 10:02 கெட் செட் கோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ரெபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சட்டம் அறிவோம். உயிர் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் பலவிதமான வழிகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மயக்கவியல் மற்றும் வலி மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுப்புலட்சுமி சுந்தரம் அவர்கள். 4:00 கட் கேமரா ரலே. நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர்ஜே ரத்னவல்லி, ஆர்ஜே புவனேஷ். 6:20 மனோ ரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழன் செய்திகளும். சென்னையிலிருந்து அஞ்சலா. காலை 8:15 பிற்பகல் 3:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.